நேரம் 5:46. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஆர். சித்ரா, ஆர். விஜயலட்சுமி அவர்களின் குரல்களில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல
1: ராஜா. ஜோக் ஓகே.

0: ஆனா சீரியஸா கேளுங்க, ரோட்ட கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்ததான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி. இறைவா, எங்கள் மனம் இருளேதும் இன்றி ஒளி வெளியாக இருக்கும்படி செய்யும் உந்தன் அருளே நாங்கள் என்றும் விரும்புவது என்ற ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் பாடல் ராதா ஜெயலட்சுமி குரல்களில் ஒலிக்க இருக்கிறது.

நுண்மைக்கும் அரிய நுண் உணர்வாக விளங்கும் இறைவனின் தாழ் பணிந்தோம், பொது நின்ற பொன்னனின் கரள் சரண் புகுந்தோம். நாம் கேட்ட அந்த பாடல் எஸ் ஜானகி குரலில் ஒலித்தது. புத்தனேரி சுப்பிரமணியம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேர்களே, விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இணைந்திருப்பது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நேரம் 6:10. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் சித்ரா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. காதல்மதி எழுதிய பாடலுக்கு இசை ஜெயா விஜயா.

துன்பங்கள் துடைக்கும் தூயுன் அஞ்சினி மைந்தன் ஆஞ்சநேயரின் புகழ்பாடி வந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட பாடல் உன்னிமேனன் குரலில் ஒலித்தது. பாடலை எழுதியிருந்தார் பி. செந்தில்குமார். நேரம் 6:23. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். சொல் பொருள் நயமிக்க இறைவனின் புகழ் பாடும் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் டி.எல். மகாராஜன் குரலில் ஒலிக்கிறது.

அலையாழி புரளாமல் அண்டங்கள் சிதறாமல் நிலையாய் நிறுத்தும் ஈசனின் புகழ் பாடி வந்த பாடலை ஒலிக்க கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலித்தது. நேரம் 6:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஒலிக்கவிருப்பது எல்ஆர் ஈஸ்வரி குரலில். கீதப்பிரியன் எழுதியிருந்த பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

இறைவனின் புகழ் பாடி அருள் நாடி பக்தி பாடல்கள் இன்னிசையாய் ஒலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில். இனி அடுத்து கேட்கலாம் ஹேமாஜான் பாடியுள்ள பாடலை.

0: ஈடு இணையற்ற இறை நாமத்தை நாம் மனத்தால் நினைக்க நாவால் செப்ப பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லொழுந்துழியும் என்ற ஆன்றோரின் வாக்கு கிணங்க இறையுருள் போற்றும் பக்தி பாடல்களை நாம் கேட்டோம்.
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:44:30. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேர்களே. 6:45 நிமிடத்திற்கான

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300

0: ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகை பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்கன்னா 4 hours டெலிவரிக்குள்ள அதை வந்து நம்ம கொடுத்துடணும். இன்னொன்னு, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டா தான் இருக்கும். இன்னொன்னு வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளவு இருக்குன்றத நீங்களே பாத்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டர்ல இல்ல. இன்னொன்னு, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால எல்லா வீடுமே சேஃபா தான் இருக்கும். நீலகிரியில ஃபர்ஸ்ட் டைம் இது அளவு.
1: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமிருக ஒன்றை தாக்குதல் மற்றும் சிவப்பு கோன் ஒன்றை தாக்குதல் மற்றும் மைண்ட் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தா.
1: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
4: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அது பராமரிப்பு முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லி தந்தார்கள்.
5: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
1: இருவரி செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250வது வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26 வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த

0: மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம இணையும் பொழுது நல்ல ஒரு பாடல்கள், நல்ல ஒரு புத்துணர்ச்சியான பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு ரசிக்கலாம். 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேர்கள்லாம் விரும்பி கேட்ட பாடல்கள், அவங்க பேர்களோட வரதையும் நம்ம கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இந்திய பிராந்திய மொழிகளில் டிஜிட்டல் வடிவிலான பாடப்புத்தகம் குறித்த தகவல்களை கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினால் நிகழ்ச்சி, 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும், 2 விதமான இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பவை. இத்தனை நிகழ்ச்சிகளையும் நம்மளும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த அலைவரிசையில், அதாவது விவத் பாரதி தமிழ் பண்பலின் 102.3 ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டோம்.

சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசல்ல மச்சான் சத்தம் அடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 7 மணி. பட்டாம்பூச்சிகளை துரத்தி செல்வதில் நாம் நேரத்தை செலவிட்டால் அவை பறந்து போய்விடும். ஆனால் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குவதில் நேரத்தை செலவிட்டால் அந்த பட்டாம்பூச்சிகள் தாமாகவே அங்கு வந்து வரும். துரத்தி செல்லாதீர்கள், கவர்ந்து எழுங்கள். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நம்ம கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைந்த இந்த காலை வேளையில நேயர்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் எந்த படத்திலிருந்து? பிரியசக்கி என்ற படத்திலிருந்து நம்ம பாடல் கேட்க போறோம். ஹரிஹரன் கே.எஸ். சித்ரா பாடியுள்ள பாடல், பாவிஜி எழுதியது. இந்த பாடலுக்கு இசை பரத்வாஜ்.

நேரம் 7:08. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்த பாடல் மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த படத்திலிருந்து சோனு நிகம், ஸ்ரேயா கோஷல், ஷான் இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி எழுதிய பாடல், இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய

0: சரு காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டு இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டியிலாம் மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம், இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்க லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் ஆர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். ஆர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 7:25.
4: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி

தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் பிரபாகரன், பிரபாகரன் பிரியதர்ஷன், முருகன் பெருமாள், சுரேஷ் பாபு, சூளி ரீஜா மனோகர், இளங்கோ, சாந்தி ரமேஷ், கமலாவர்தன், ஆற்காடு சாத்தூர், ரமேஷ் ஈஸ்வரி, பாரிவள்ளல், மணலி பெரியசைக்காடு, ஜெயக்குமார், செல்வகுமார், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், கமலாவரதன், பொன்னியமனோட வண்ணை கணேசன், முரளிதரன் விழுப்புரம், முத்துக்குமரன் வில்லிவாக்கத்திலிருந்து, சரவணர் ராமலிங்கம், புதுச்சேரி கோவிந்தப்பேட்டை வீரமணி பாலன், கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்கிருந்து தி கனகராஜ், ராஜமாணிக்கம் கோபி, அன்புராணி, அல்லிநகரம் எஸ் மகாதேவன், கலை துரைராஜன், பார்த்திபன், பாலாஜி எத்திராஜ், வாரியங்காவல் அங்கிருந்து கதிரவன், ரெட்ஹில்ஸ் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஹயத் பாஷா, ரமா, பூவை அசோக், கமலாவரதன், மீரா வெங்கட்ராமன், அபர்ணநகர் மூர்த்தி, மதுரா கொளத்தூர் பாலு, தாமலேரி முத்து அங்கிருந்து சரவணன், காஞ்சனா, சோமசுந்தர பிரபு, யுவராஜ் நெமிலிலிருந்து ரங்கராஜன், ஹரிராம், முகமது மியான், மேலப்பேடு தயாளன், இவங்கெல்லாம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கிறோம். அருள்மணி மாலையும் நம்ம கேட்டோம். இப்போ இருக்கக்கூடிய வணக்கம் தமிழ்நாடும் நம்ம கேட்டு ரசித்து கொண்டு இருக்கிறோம். தோக்கமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு சிந்தனை வரிகள் கூட ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூடிய வந்து பார்த்திங்கனாக்கா ஹயத் மஹி, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், தீட்டாளம் டிசி ராஜேஷ், இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. பாலுகிருட்டினன், முரளிதரன் விழுப்புரம், என் எம்பி நச்சுப்பிள்ளை, பிரசிவாக்கம் சௌந்தரராஜன், கண்ணன் பி, ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, வலங்கைமான் அங்கிருந்து துரை அப்படிங்கிறவர், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, செந்தில், பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, சம்முன்னி ஆசிரியர் நகர்லேருந்து, புழினி டீனா, கிருஷ்ணராஜ் மேகலா, புதுகேசாமரம் வஜ்ரவேலு, அன்வர்திகான்பேட்டை அருணகிரி கீதா, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், வைத்தியநாதன், குப்புராமன், ராமசாமி எல்லாருமே, ரங்கசாமி எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. எல்லோருடைய வாழ்த்துக்கள் பதிவுகளுக்கும் நன்றி.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரே என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். மதுஸ்ரீ நரேஷ் ஐயர் பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியது, பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். பாடல் ஒலிக்கும் நேரம் 7:29.

தமிழ் எழுத்துக்கள் வழியே வந்து அன்பை விளக்கி அதை வந்து பாடல் அழகா புகுத்திருந்த பாடல் நம்ம கேட்டோம். அன்பே அறிவுரை என்ற படத்துல இருந்து நம்மளோட ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஒரு க்வெஸ்டினை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது மதுக்கரை ரயில் வழித்தடத்தில் கடந்த சில ஆண்டுகளாக ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பு அப்படின்றது குறைந்திருக்கு. ஏஐ தொழில்நுட்பம் அதனால் பல யானைகள் பாதுகாப்பாக மதுக்கரை தண்டவாளத்தை கடந்துள்ளன அப்படின்றதுலாம் நம்மளோட செய்திகளாக இருக்கு. சரி, இந்த மதுக்கரை ரயில் வழி எந்த மாவட்டத்தில் இருக்கு? இதற்கான பதில்களை தான் நீங்கள் எங்களுக்கு பதிலிவிடணும் எங்களுடைய கமெண்ட்ஸில் ஃபேஸ்புக்கில். நேரம் 7:35.

0: என்னென்ன பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு. பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துறமா?
0: இந்த வந்துறேன் அப்படினு சொல்றதுல வேகம் இருக்குது. ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன். கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற? டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம் ராம் என்ற படத்திலிருந்து ஒரு பாடலை. மதுமிதா பாடியுள்ள பாடல். ஸ்னேகன் எழுதிய பாடலுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: நேரம் 7:40. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதுல வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். மதுக்கரை அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்தில் 2021 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி யானை உட்பட 3 யானைகள் ரயிலில் அடிபட்டு மரணித்தன. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது. இதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியில் வனத்துறையும் ரயில்வே தெற்கு ரயில்வே துறையும் வந்து ரொம்ப உறுதி எடுத்தாங்க. அதனுடைய விளைவாக எதிரொலியாக பார்த்தீங்கன்னாக்கா நாட்டிலேயே முதல் முறையாக ரயில்களில் யானைகள் அடிபட்டு இறப்பதை தடுக்கும் செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறை கோவை வனத்துறை வந்து அமைச்சாங்க. அதன் முதல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செயற்கை நுண்ணறிவு கட்டுப்பாட்டு அறையை அமைத்து ரயில் தண்டவாளங்களில் யானை நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் யானைகள் நடமாட்டத்தை முன்கூட்டியே அறிந்து ரயில் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கையும் அனுப்பியது. ரயிலோட வேகத்தை குறைக்கிறதாலேயோ இல்லது ரயிலையே நிறுத்தி யானைகள் பாதுகாப்பாக கடந்து செல்ல உதவுறது மூலமாகவோ இது எல்லாமே வந்து செயல்படுத்தப்பட்டது. வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சில ஆண்டுகளாக ஒரு யானை கூட உயிரிழக்கவில்லை அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இதை பற்றி வந்து வனத்துறையும் வந்து கூடுதலாக ரொம்ப சந்தோஷமாக அடைஞ்சிருக்காங்க. இந்த மதுக்கரை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். கோயம்புத்தூர் மாவட்டம்ன்றத சரியான விடை. இந்த விடையை வந்து பிரமிளா தமிழ்செல்வன், அலிநகர் எஸ் மகாதேவன் இவங்களாவும் பதிவிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாபு முழுக்காடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு பிரபு வீரவும் அதே மாதிரி தான். பாபு முழுக்காடு ஆன்சரும் போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஆன்சரை வீரதுரை, அப்புறம் வந்து பண்ணைபுரம் மணிகண்டன், பிரபாகரன் பிரியதர்ஷன், காஞ்சனா, மயிலை பட்டாபி அவங்க குடும்பத்தோடு சே கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு பதிலையும் கரெக்டாக போட்டிருக்காங்க. மதுரீஷோ சண்முகசுந்தரம், ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள், தேவமணி, நாகராஜ், பி கோவை மாவட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருமத்தம்பட்டி அப்படின்ற இடத்துலேருந்து வினோபா நகர்லேருந்து இவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. இளங்கோ அப்படின்றவரும் காஞ்சிபுரம் அங்கேருந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. முத்துமாரி சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் அப்படின்றத. சூளிரீஜா மனோகர் மேலப்பீடுதாயில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. சூளிரீஜா மனோகர் சரியான ஒரு ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க. ராஜமாணிக்கம் அப்படின்றவர் வந்து மதுக்கரை அப்படின்றது கோயம்புத்தூர்ன்றதையும் பதிவிட்டிருக்காங்க. திருநின்றவூர் ஜெயராம் அவரும் வந்து சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து சொல்லியிருக்காங்க. புனினோடு வண்ணை கணேசன், ரெடில் தேந்த் ஹயத் பாஷா, கீதா ராஜகோபாலன், ரங்கராஜன், குணாலன் அண்ணாமலை, மேலப்பேடு தயாளன், முருகேசன் ஆதி அடைக்கலம் அப்படிங்கிறவங்களும் வந்து சரியான ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ரமா அப்படின்றவங்க டி நகர்லேருந்து சரியான ஆன்சர் வந்து போட்டிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி மூலமாக இதை செஞ்சுருக்காங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நற்காலை வணக்கம், நற்செய்தி நிறைந்த, நற்தகவல் பொருந்திய, நற்சிந்தனைகள் அடங்கிய, நற்பாடல்கள் வழங்கிய நமது நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு, வாழ்த்துக்கள். ஃபேஸ்புக் வீரராகவன் பதிவிட்டிருக்காரு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து வழங்கிய தகவல்கள் சிறப்பு, பாடல்களும் ஒவ்வொன்றும் ஒன்றை மிஞ்சுகிறதுன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. விடையும் போட்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம்னு.
1: யோன் பண்ணிருக்கீங்க 102.3 RG ஹேமாவோட.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: நம்முடைய ஆன்சரை கரெக்டாக பதிவிட்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எல்லா நேயர்களுக்கும் நன்றி, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்.

சந்திரமுகி என்ற படத்தின் பாடல் ஒலிக்க கேட்டோம். மது பாலகிருஷ்ணன் ஆஷா போன்ஸ்லே குரல்களில் ஒலித்த பாடல் யுகபாரதி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை வித்யாசாகர். நேரம் 7:50. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம். தொட்டி ஜயா என்ற படத்தை ஒரு பாடலை கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம், பாம்பே, ஜெயஸ்ரீ இவங்கெல்லாம் பாடிருக்கக்கூடிய பாடல் தான் நம்ம கேட்க போறோம். பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு தகவல் கேட்டோம். குவஸ்டின்கான ஆன்சர்களை நேர்கள்லாம் போடுறதையும் நம்ம பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். இனிமையான பாடல்களும் நம்மளோட பயணித்தது. இப்போ நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் கேட்டுட்டு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுட்டு நம்ம இப்போதைக்கு கொஞ்ச நேரத்துக்கு கிளம்பிக்கலாம். பிறகு பார்த்தீங்கனாக்கா 10 மணிக்கு மீண்டும் இணைவோம். நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்கக்கூடிய பாடல் கஸ்தூரிமான் என்ற படத்திற்காக திப்பு மஞ்சரி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரும் பொழுது 8:45. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை, அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். நெஞ்சில் நிறைந்த பாடல்களை அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிவிட்டு ஆவலோடு காத்திருக்கும் நேர்களை, உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணி முதல் 9 மணி வரை வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கும் இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன, உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட. நிகழ்ச்சியின் முதலில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் வில்லிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி ராஜா ராஜ்குமார் ராமமூர்த்தி ஆறுமுகம் மயிலாப்பூர் வெற்றி செல்வி சத்யநாராயணன் ஐயப்பாக்கம் கோட்டீஸ்வரன் இந்துமதி திருநின்றவூர் தீனதயாளன் கலையரசி திருவள்ளிக்கேணி நாராயணன் தமிழரசி மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் திசையன் கரிசல் சந்திரபோஸ் சுஜன் மம்தாபுரம் மீனா மன்னிவாக்கம் ராமஜெயம் இந்த நேயர்களுக்காக வரவிருக்கும் இந்த பாடல் மகாராஜா இந்த படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில் வைரமுத்துவின் பாடல். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதோ நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருக்கும் பாடல் உங்கள் விருப்பத்தில்.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு மென்மையான பாட்டு கேட்டாச்சு. காலை நேரத்தில் அப்படியே உற்சாகமான ஒரு காலை பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச இந்த அலைவரிசையில் கேட்டுகிட்டே உங்களுடைய வேலைகள் அப்படியே செஞ்சுட்ருக்கிறது ஒரு சந்தோஷமான அனுபவம் இல்லையா? அந்த அனுபவத்தில் அடுத்து நாம் கேட்க போகிற பாடல் ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ஹோசாக்கோட்டை தாலுக்கா எஸ் நாராயணகிரே கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராஜாச்சாரி, முனி நாதனம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா, கொட்டிவாக்கம், நம்பிராஜன், புழல், ஓம் பிரகாஷ், இந்த நேர்களுக்காக வரவிருக்கும் இந்த பாடல் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்திலேருந்து லக்ஷ்மிகாந்த் எம் பாடியிருக்கும் பாடல், விக்னேஷ் ராமகிருஷ்ணா எழுதியிருக்கும் பாடலுக்கு இசை சித்து குமார். பாட்டு கேட்கலாமா?

0: பொக்காத்தா இது என்ன செடி?
1: டாங்கரின் ரொம்ப இனிப்பா இருக்குது, பொக்கா தொலைச்சிடுவேன். இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்
0: தாத்தா. வேணும் லிங்க, கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இருந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
3: நேரம் பொழுது 8:11. 10 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்ப நாம கேட்டுருக்க இந்த உங்கள் விருப்பத்துல அடுத்து யாருடைய விருப்பத்துல பாட்டு வரப்போது பார்க்கலாமா? ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவளல் மாலதி, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேம பிரியா, துர்வா ரவிக்குமார், மீனாட்சி சிதம்பரம், சிந்தாமணி பழ அடைக்கலவன், மயிலாப்பூர் கற்பகம், ஹிருத்திகா, லித்திஷா, தாம்பரம் பாரதிதாசன், ஆவடி தேன்மொழி, இந்த நேர்களுக்காக தான் அடுத்த பாட்டு லப்பர் பந்து. இந்த படத்திலேருந்து வரப்போது பிரதீப் குமார், சிவாங்கி இவங்க பாடியிருக்கும் பாடல். மோகன்ராஜன் பாடலுக்கு இசை சியான் ரோல்டன். கேட்கலாமா பாட்டு?

0: நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம், இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டம், இது இசை கொண்டாட்டம். நேரம் போது 8:17 நொடியில உங்கள் விருப்பத்தில் அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாட்டு வரப்போது பார்க்கலாமா? கட்டா குஸ்தி இந்த படத்திலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், ஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன்பி, காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷம்மீம், ஃபிரதோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷயாத், ரிஸ்வான், ஷம்மியா பானு, சாந்தோம் அனுசியா, லிங்க பெருமாள், ரித்திகா ராஜாத்தி, அகில் அப்புவேல் இவங்களுக்காக வரப்போற இந்த பாடல் கட்டா குஸ்தி படத்திலேருந்து. பென்னி தயாலோட குரல்ல, விவேக் எழுதின பாடல், ஜஸ்டின் பிரபாகரன் அவங்களோட இசையமைப்பில் பாட்டு.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எஸ் எல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். இப்ப நீங்க கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். கடிதம் வழியே நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. ஓகே, உங்கள் விருப்பத்தில் அடுத்து யாருடைய விருப்பத்தில் பாட்டு பார்க்கலாமா? புரசிவாக்கம் சவுந்தரராஜன், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், சீலப்பந்தல் ஏழுமலை ஜெகதீசன் பரமசிவம், காந்தூர் சுந்தரமூர்த்தி மரகதம், மதுரமங்கலம் கனகவல்லி ஸ்ரீனிவாசன், சோகண்டி வேதநாயகி சேட்டு, பரந்தூர் பாளையம் பூவழகி, கீழாந்தூர் ஏகாம்பரம் நளினி, மாமண்டூர் வெங்கடேசன் பிரபாகரன், இவர்களுக்காக வரப்போற பாடல் குரங்கு பெடல். இந்த படத்திலேருந்து கோல்டு தேவராஜ் பாடியிருக்கும் பாடல் இது, ஜிப்ரானோட இசையமைப்பில்.

0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 102.3 FM.
1: நேரம் பொழுது 8:30:45. இந்த நேரத்தில் அடுத்து உங்கள் விருப்பத்தில் வரப்போகிற பாட்டு யாருடைய விருப்பத்தில் அப்படின்னு சொல்லி அவளாக காத்துட்ருக்கீங்க இல்லையா? தீநகர் மெய்யம்மை ஸ்ரீனிவாசன் பாலாஜி சந்தோஷ் ரவிகார்டன் வீர சோழ வீரராகவன் பட்டாளம் அப்துல் ஜலீல் திருவல்லிக்கேணி அசோக்குமார் சீப்பாக்கம் பாலா கிண்டி ஆனந்தன் நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன் ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத் மன்னடி பஷீர் அஹமத் திருமழிசை ராணி மணிவண்ணன் லக்ஷ்மி அனந்தி ஜெயந்தி நீலாங்கரை ராகுல் ஷாலினி கண்ணகி நகர் பெரியசாமி சஜித்குமார் இந்த நேர்களோட விருப்பத்தில் தான் பாட்டு வரப்போ

உங்கள் விருப்பத்தில் அடுத்தது என்ன பாட்டு அப்படின்னா, தேவரா இந்த படத்திலிருந்து தான் தீப்தி சுரேஷ் பாடியிருக்கும் பாடல். விக்னேஷ் சிவன் பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். இந்த பாடலுக்கு விருப்பம் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டிசி ராஜேஷ், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன் ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோபியா, சைதை ஜோதியம்மாள் நகர் ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம் உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி கப்பை, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. இந்த நேர்களோட விருப்பத்தில் தான் இந்த பாட்டு நாம் கேட்க போகிறோம். இந்த பாட்டு வரப்போகிற நேரம் 8:36. இது உங்கள் அபிமான விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. இங்கே நாம் வழங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிருக்கீங்க.

ஓகே, உங்களோட பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்டு உங்களுடைய பதிவுகள்லாம் அப்படிங்க வந்திருக்கு, அதை ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். பாரிவலல் கே அவங்களோட தம்சப்போட பயணிக்கவிதா பாப்பாரப்பட்டியை வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உடையோர் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்களோட அந்த வாழ்த்துக்களோட அரிய பாடல்கள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சுள்ளி ரீஜா மனோகரன் நலமா சகோதரி நீண்ட இடைவெளிக்கு பின்பு வந்திருக்கீங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் ரோசையா அவங்களோட வாழ்த்துக்களோட, அடுத்தது பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன் அவங்களும் வந்து அழகா தம்சப் கொடுத்துருக்காங்க. பொன்னான காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் வந்து நல்ல நாளாமைய வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் ராமு அவங்க வந்து இதமான காலை வணக்கம் உங்களை இப்ப நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுழி ரீஜா மனோகரன் ஆரம்ப பாடலை தாயோட பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான பாடல் நல்லா இருந்ததுன்னு சொல்றாங்க. சாந்தி ரமேஷ் அவங்களும் வந்து வணக்கம் மேடம் வாழ்த்துக்கள். ஜி கதிரவன் வாரியங்காவல் கொளஞ்சிநாதன் அவங்களும் வந்து அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன் அவங்க வந்து எங்களோட இனிமையான பெயர்களோட சுவையா கூற வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி

முதல் பாடலே தாயே அந்த அருமையான மெலடி சாங் இசை என்றுமே அந்த சலிப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க நைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க, அருமையாக இருக்க நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் அவங்களும் வந்து சந்தோஷம், வாழ்த்துக்கள், நன்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் பணிக்கு துவக்க பாடல் மகாராஜா படத்திலேருந்து தாயே தாயே எங்கள் செவிகளை குளிர வைத்தது அப்படின்னு சொல்லி திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர் அவங்களோட வாழ்த்து. ஓகே, அடுத்து யார் கைத்தட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ராதாகிருஷ்ணன், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் அவங்களோட வாழ்த்து. தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்களும் வந்து புத்தம் புதிய பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம், அருமையான பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து. வலங்கைமான் ஆட்டோ துரை அவங்க வந்து உங்கள் விருப்பமாக வந்து எல்லோருடைய விருப்பமாக இந்த பாட்டுக்கெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வலங்கைமான்லேருந்து அவங்களுடைய பதிவு. எம் ரவிச்சந்திரன், அலிவல்லம், கோகுல் ரவி இவங்கள்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சி வாழ பழகிட்டோன்னு வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியை தேடி நாம போக வேண்டியது இல்லைங்க, மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லி 100% சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. தீட்டாளம் டிசி ராஜேஷ், இனிமை என்பது மனம் விரும்பும் சுவை, மகிழ்ச்சி மற்றும் இன்சொல் இவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அழகிய தமிழ்ச்சொல். இன்றைய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. தித்திக்கு மினிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள், ஆர்ஜி அவர்களே நலமா அப்படின்னு சொல்லி நாங்களும் நலம், நீங்களும் நலம்னு நினைக்கிறேன். உங்கள் விருப்பம் பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கு, நேர்கள் தேர்ந்தெடுத்த பாடல்கள் எல்லாமே அருமை, அசத்தல் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜனோட பதிவு. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், நேர்களோட பாடல்கள் தேர்வு ஒவ்வொன்றும் செவிக்கு இதமாகவும் மனதுக்கு துள்ளலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விவத் பாரதிக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களோட வாழ்த்துக்களோட பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், மீண்டும் மீண்டும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சு பாட்டெல்லாம் கேட்டுருக்கேன். பாடல்களோட அனிவரிசை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி, கேட்க கேட்க திகட்டாத பாடல்கள் அப்படின்னு சொல்லி 100 மார்க் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. வீரராகவன், அழகிய காலை வணக்கம், அனுதினமும் வழங்கும் ஆர்வம் தரும் உங்கள் விருப்பம், இனிய பாடல்கள் கலக்கும் ஈர்க்கும் மனதை இருக்கும், உங்கள் தொகுப்பு மணக்கும் ஊக்கம் பெறும் வகை அளிக்கும், என்றும் பண்பலை சிறக்கும் ஏற்றம் என்பதே பறக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கவிதை நடையில் ட்ரை பண்ணி போட்டிருக்காரு.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: கேட்டிருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: ஓகே, உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் வந்து 8:46. அடுத்த பாட்டு யாருடைய விருப்பம்னு பார்த்துட்டு உங்களுடைய மிச்ச பதிவுகளும் நம்ம படிச்சிடலாம். அடுத்து வரப்போகிற பாடல் வந்து 8 தோட்டாக்கள். இந்த படத்துலேருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா யோகி சேகர் பத்மலதா இவங்க ரெண்டு பேரோட குரல்.

ஜிகேபியோட பாடல், கே ஏ சுந்தரமூர்த்தி அவங்களோட இசையமைப்புல. இந்த பாட்டுக்கு விருப்பம் செய்யார் வட்டம் ஸ்ருங்காட்டூரியம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், அம்பத்தூர் எஸ் வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், காசிக்குட்டை தென்றல் பெருமாள், வியாசர்பாடி ரவி, லதா, சதீஷ், சரண்யா, கோவிந்தராஜ், மாலா, ஹரி, ஈஸ்வரி, ஷர்மிளா, காஞ்சிபுரம் சிவராமன், சரஸ்வதி, முத்து, கீதா, அஜய்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் FM-ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதாவது இப்போ வந்து 8:50 ஆயிடுச்சு. 9 மணிக்கு நாம் வந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் தொலைபேசி விழா நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. நம்ம கூட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 நேர்கள், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்க போகிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் விட்டுட்டு நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்,

நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் உங்களுடைய பதிவுகளை போட்டால் நம்ம அப்போதைக்கு அப்போதைக்கு நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம படிச்சிடலாம். சரியா? ஸோ நிறைய புதிய நேயர்களை எதிர்பார்த்து நாங்களும் காத்துட்ருக்கோம் உங்களுக்காக. இப்போ உங்களுடைய பதிவுகள் அப்படி பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். திருமசி கஸ்தூரி அருணாசேகர் உங்களுக்கு நிகழ்ச்சியில 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் வழங்கிய அனைத்து திரைப்பட பாடல்களும் செவிக்கு இனிமை தந்தன அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் அவங்களும் வந்து அனைத்து பாடல்களும் கேட்க இனிமையாக இருந்தது, தாளம் போட வைத்தது அருமையான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவம்ணி அவங்களும் வந்து வணக்கமும் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் அன்புடன் உற்சாகமான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் அவங்களோட வணக்கமும் வாழ்த்தும். NMB நச்சுப்பிள்ளை அவங்க வந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் நான் வந்து பங்கேற்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோட கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க பதிவு. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி உங்களுக்கு நிகழ்ச்சியில் நண்பர்களோட விருப்ப பாடல்கள் அத்தனையும் அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ரெடில் சயாத் பாஷாவோட வணக்கம். சாமுண்ணி KM அவங்க வந்து குமணஞ்சாவடி அந்த இடத்துலேருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபால் சாமல்பட்டி உறவுகளே இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. கமலா அந்தமாவோட வணக்கத்தோட வாழ்த்துக்களோட. திருமசி கஸ்தூரி அருணாசேகர் அங்க அந்த அந்தி சாயும் நேரம் அந்த பாட்டு எங்களுடைய மனதை கொள்ளை கொண்டது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சொல்லி ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து சிறப்பான திரைப்பட பாடல்கள் ஒவ்வொருவரும் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. திறனாய்வு செஞ்சு நீங்க வந்து ஒலிபரப்புறீங்க, விவத்பாத்தி குழுவிற்கு நன்றி அப்படின்னு அவங்களுடைய பதிவு. ரெடில் சயாத் பாஷா திண்டுக்கல் என்றால் பூட்டு நேர்களோட கடிதங்களுக்கு போடுறீங்க சூப்பர் பாட்டு அப்படின்னு சொல்லி அழகாக அவங்க போட்டிருக்காங்க. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு உங்கள் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க நம்ம விவத் பாரதிக்கு. உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் என்னுடைய கடித தேர்வு பாடல் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. ஓகே, இப்போ யார்டி விருப்பத்தில் பாட்டு வரப்போகுது? இளையான்குடி இக்பால், சித்தி, கதீச்சா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, அசனமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, பூலாம்பட்டி ராதா, கோமதி, எடப்பாடி ஃபாத்திமா, ஜெர்ஷா, சாத்தூர் பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, அதிராமப்பட்டினம், ரம்ஜான் பிவி, தங்கச்சி மடம் பியூலா, செட்டிப்புலம் தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா. இந்த நேர்களோட விருப்பத்தில் வரப்போகிற பாடல் சார்லி சாப்ளின் 2. இந்த படத்துலேருந்து தான் வரப்போகுது. செந்தில் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. அம்ரேஷ் கணேஷ் அவங்களோட இசையமைப்பில் இந்த பாட்டு. இப்போ நம்ம விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
1: பாதுகாப்பான
2: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
3: நேர்ல இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்பொழுது நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம்.

ஸோ கலக்கல் அரங்கத்தில் நீங்கள் தான் வந்து கலக்க போகிறீங்க. என்ன பண்ணணும், தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளணும், நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். 044 அப்படிங்கிற முன்னணி பெண்ணோட 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது இன்னொரு எண். புதிய நேயர்களுக்காக நான் இன்னும் ஒரு முறை நம்பர்ஸ் நான் சொல்கிறேன். 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871. இன்னைக்கு கலக்கல் அரங்கம் என்னவா இருக்க போகுது, என்னவா வந்து கலக்க போறீங்க நீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து திரைப்புதிர், திரைப்பட பாடல்கள், அது தொடர்பான கேள்விகள், இதுதான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நிறைய புதிய புதிய நேயர்களை எதிர்பார்த்து நாம காத்துட்டு இருக்கோம். இப்போ முதல்ல ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு தொடர்பான கேள்விகள் உங்களுக்காக வரும். கேளுங்க பாட்டு.

0: ஒரு அருமையான பாட்டு. காலை வேளையில் ஆயிரம் நிலவி அழைச்சு அந்த பாட்டு நம்ம கேட்டு ரசிச்சாச்சு. இப்போ நேயர்கள் ரெடியா இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேசலாம். பாருங்க ரேடியோ வச்சிருக்கீங்க, அதனால
1: பாபுராஜ் முகமது இக்பால்.
0: முகமது இக்பால் ஐயா, உங்களுடைய அந்த ரேடியோவோட ஒலி அளவை குறைச்சிருங்க பார்க்கலாம்.
1: சரி, குறைச்சிட்டேங்க.
0: நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கம்மியா கேக்குதே, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா?
1: ஆமாங்க, கும்பகோணம் பாபுராஜ் முகமது இக்பால்.
0: சரி, பாட்டு கேட்டிங்களா ஐயா?
1: ஆ, கேட்டேன். ஆயிரம் அனிதேபன் படத்துல இருந்து.
0: எந்த வருஷம் இந்த படம் வந்துச்சு?
1: படம் வந்து எஸ்பிபி பாடின முதல் பாடுன்னு சொல்றாங்க, 1964 நினைக்கிறேன். அனிதேபன் படத்துல இருந்து.
0: அடிமைப்பெண் படத்துல இருந்து கேட்டீங்க. சரி, இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு குறைந்தபட்ச நாட்களுக்குள்ளேயே படமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. எத்தனை நாட்களுக்குள்ள படமாக்கப்பட்டது, ஏதாவது தெரியுமா?
1: ஜெய்ப்பூர்ல எடுத்திருக்காங்க, 40 நாள் நினைக்கிறேன்.
0: 40 நாளா? இல்ல இல்ல இல்ல. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விவித் பாரதி தமிழ் பண்பலை, வணக்கம். அதாவது அடிமை பெண் படத்துலேருந்து ஆயிரம் நிலவேவா பாட்டு கேட்டாச்சு, அது தொடர்பான கேள்விகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
2: அருணாச்சலம், கொருக்குப்பேட்டையிலேருந்து.
0: கொருக்குப்பேட்டையிலேருந்து அருணாச்சலம் சார், கேள்வி கேட்டிங்களா சார்?
2: கேட்டேன் மேடம்.
0: எனி ஐடியா? என்னங்க,
2: 100 நாட்களுக்குள்ள
0: படமாக்கப்பட்ட படம், கரெக்டான ஒரு விடை சொல்லிருக்கீங்க. எந்த ஏரியால எல்லாம் படமாக்கப்பட்டது, ஏதாவது தெரியுதா? ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் இங்கெல்லாம் படமாக்கப்பட்டது. கேக்குதா நான் பேசுறது? யாரோ ரெண்டு பேர் பேசுறீங்க போல இருக்கே. சரி சரி, ஓகே, கரெக்டான விடை சொல்லிருக்கீங்க. 100 நாட்களுக்குள்ள படமாக்கப்பட்டது, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க, பிரமிப்பா இருக்கும் அந்த காட்சி அமைப்பு பார்க்கும் போதே நமக்கு. ஆமா ஆமா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு சாதனை படைத்த படம் அப்படின்னு சொல்லணும். எத்தனை நாட்களுக்கு மேல ஓடி சாதனை படைத்தது, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, கேட்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. மீனாட்சி அம்மா, உங்களுடைய அந்த ரேடியோட ஒலி அளவு குறைச்சிருங்க பாக்கலாம். குறைச்சிட்டீங்களா? சொல்லுங்க, எத்தனை நாட்களுக்கு மேல ஓடுச்சு இந்த படம்? அப்படி ஃப்ளூக்ல அடிச்சு விடுறது இல்லையா? என்ன இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அத நீங்க சொன்னதை. ஆமா ஆமா, சரி, வேற கேள்வி கேட்கவா உங்களுக்கு இது தொடர்பாவே?

0: இந்த படத்துக்காக தமிழ்நாடு அரசு திரைப்பட விருது சிறந்த துணை நடிகைக்காக ஒரு நடிகைக்கு கொடுத்திருக்காங்க. யாரு அவங்க தெரியுமா? அதெல்லாம் தெரியாது மேடம், பாட்டு கேப்போம் ரசிப்போம் அவ்வளவுதான் இல்லையா? சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி. இருந்தாலும் அந்த காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், அந்த படங்கள், அதை பத்தின டீடைல்ஸ் அப்படி சும்மா ஒரு பிளாஷ்பேக் போய் பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் இந்திராஞ்சலன், பி எம் சரவணன் பேசுறேன்.
0: பி எம் சரவணன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: 175 நாள் ஓன படம்.
0: ஆமாங்க, ஆமாங்க,
1: கண்ட படம்.
0: 3 அவார்டு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு இந்த படத்துக்கு. அத பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் இதெல்லாம் அழகா பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, மன்னார்குடியில இருந்து பேசுறேன்.
0: பேர்மா?
2: மன்னார்குடி செல்வி.
0: செல்வி செல்வி, சொல்லுங்கம்மா. அதாவது 1000 நிலவேவா பாட்டு கேட்டோம் அடிமை பெண் படத்துலேருந்து. இந்த பாட்டு தொடர்பான, படம் தொடர்பான சில விஷயங்கள் அப்படி நம்ம நினைவுபடுத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான். இந்த படத்துக்கு வந்து 3 தமிழ்நாடு அரசு விருதுகள் கிடச்சிருக்கு. ஏதாவது தெரியுமா? இதில் வந்து ஒரு சிறந்த துணை நடிகைக்கான தமிழக அரசோட திரைப்பட விருது ஒரு நடிகைக்கு கிடச்சிருக்கு. அந்த நடிகையோட பெயர் எனி ஐடியா?
2: மனோரமா.
0: இல்லம்மா இல்லம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஓகே, அழகா சொல்லிட்டாங்க. பண்டரிபாய் அவங்களுக்கு தான் அந்த விருது கிடைச்சது. இன்னும் 2 விருதுகள் யார் யாருக்கு கிடைச்சிருக்கு, எதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பாத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: சென்னை.
0: ஹேமாமா சொல்லுங்கம்மா. 3 அவார்டு வாங்கியிருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு. என்னென்னதுக்கு வாங்கியிருக்கு? ஒன்னு வந்து பண்டரிபாய் சொல்லிட்டாங்க அவங்க, இன்னும் 2
5: பிலிம்
0: ஃபேர் அவார்டும் இருக்கு. இதுக்கு
5: சிறந்த திரைப்படத்துக்கான முதல் பரிசு கிடைச்சது.
0: கரெக்ட் கரெக்ட். இன்னொன்னு,
5: இசையமைப்பாளர் கேவி
0: மகாதேவன். எவ்வளவு ஒரு அழகான பாட்டு பாத்துக்கங்க. இப்போ அப்படி துள்ளலோட தொடங்கும் இல்லையா, அந்த 1000 நிலவே வாடின்னு சொல்லிட்டு.
5: 4 சான்ஸா, பெரிய பாட்டு.
0: ஆமா, 6 நிமிஷம் பாட்டு.
5: ஆமா ஆமா,
0: அழகா சொன்னீங்க. 3 வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து 17வது பிலிம் ஃபேர் அவார்டும் இதுக்கு கிடைச்சிருக்கு. பெஸ்ட் பிலிம். ஆமா ஆமா, ஓகே, நன்றி நன்றி. இது வந்து ரீ ரிலீஸும் பண்ணிருக்காங்க. 14 July 2017 அது வந்து ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு சினிமா ஃபேன்ஸ் அசோசியேஷன் அந்த அவார்டும் அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிறப்புகள் இந்த படத்துக்கு. ஹிந்திலையும் டப் பண்ணப்பட்டிருக்கு. 1970 கோயி குலா நஹி அப்படிங்கிற பேர்ல. சரோஜா தேவி, கே ஆர் விஜய் இவங்க எல்லாம் நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது கைவிடப்பட்டு திரும்ப வந்து ஜெயலலிதா அவங்கள வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. சோ இவ்ளோ நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த படத்தை பத்தி. நன்றிமா நன்றிமா, அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இப்ப முகநூல்ல யாரெல்லாம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மீரா வெங்கட்ராமன் வணக்கம். பொன்னேரி கலீல் அகமது, விளையாட்டு நிகழ்ச்சிக்கு அவளோட காத்துட்டு இருக்கேன், பாட்டுலாம் பட்டையை கலப்போம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாங்க. சொல்லி ரீஜா மனோகரன் அவங்களோட வாழ்த்து. வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன் அவங்களும் வாழ்த்து. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியோட வாழ்த்து. தீட்டாளம் டிசி ராஜேஷ், அவங்க வந்து 1000 நிலவே வா புகழ்பெற்ற பாடல், அந்த படம் வெளியான ஆண்டு 1969 எழுதியவர் புலமை பித்தன், இசையமைத்தவர் கே வி மகாதேவன். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த பாட்டை கேட்க கேட்க ஒரு சளைக்காத அருமையான பாடல் வரிகள் கலக்கல் அரங்கத்தில் முதல் பாடலாக இதை கேட்கறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க பதிவு. யுக ராஜேஷ் தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் அந்த இடத்துலேருந்து அவங்க பதிவு. சுளை ரீஜா மனோகரன் ஆரம்ப பாடலே 1000 நிலவிவா நேர்களை அன்போடு வந்து நிலவுக்கு ஒப்பாக குறிப்பிட்டு நிகழ்ச்சிக்கு பாடல் மூலம் அரவணைத்து கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விவித் பாரதி வானொலி குழுவுக்கு அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன், புதிய நேர்களை வரவேற்கிறோம். அடிக்கடி வரும் நேயர்கள் கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் வந்து கேட்டு ரசி நீங்கள் வந்து உங்களுடைய பதிவுகளை ஃபேஸ்புக்கில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவை. சுளை ரீஜா மனோகர 100 நாட்கள்

ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், மாலினிதேவி அருணாச்சலம் அவங்களும் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. மீராவும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோயில் கொட்டாய் தீன கனகராஜ் அவங்களும் வந்து கலக்கலரங்கம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், சுகுணா, ஹரிஹரன் இவங்கெல்லாம் வந்து பண்டரிபாய் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. வீரராகவன், வானில் உலவும் வெள்ளி நிலா, வானொலியில் உலாவரும் தேன்பலா, வழங்கும் பண்பலையின் சுவையிலா, வெள்ளித்திரை பாடல்கள் வரிசையிலா, வளமான தொகுப்பின் குரலிலா, வழங்கும் கலக்கல் அரங்கம் சிறப்பினிலா, வாழ்த்துக்கள் அளிப்பது அன்

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருக்கும்

0: நேரம் பொழுது 9:22. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து நம்ம போஸ்டர் அழகாக போட்டு வாழ்த்தி அருமை சொல்லியிருக்காங்க. பாலு விசாலாட்சி அவங்களும் வந்து தருண்குமார் ஆடுதுறை அந்த இடத்துலேருந்து பாலு தருண்குமார் விசாலாட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. கலக்கலரங்கம் ஹரிஹரன் அவங்க வந்து ஒரு விஷயம் அவங்களும் நினைவுபடுத்தியிருக்காங்க. திரைப்படத்தில் நடித்ததற்காக நடிகர் எம்ஜிஆருக்கு வந்து சிங்கப்பூர் சினிமா ரசிகர் சங்கம் அவங்க வந்து சிறந்த நடிகர் விருது கொடுத்தாங்களாம். அந்த அவங்க வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. திரைத்துறை பற்றி அரிய தகவல் வினாவிடை பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லி எரவாஞ்சேரி ஷாகுலம் இது அவங்களோட பதிவு. காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் அவங்க வந்து கலக்கல் அரங்கம் காலத்தால் அழியாத திரைப்படங்களோட தகவல்கள் பாடல்கள் அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் காலை வேளையில் பொன்மாலை பொழுது பாட்டு நிழல்கள் படப்பாடல் சூப்பர் காலை பொழுதே வரவேற்கும் விதமாக இந்த பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடுதுறையிலேருந்து பாலு தருண்குமார் விசாலாட்சி காமாட்சி திலகவதி மீனாட்சி இவங்கெல்லாம் முக்கணிகளில் பெரியது பலா நீங்கள் போட்ட முதல் பாட்டே நிலா நேர்கள் நெஞ்சில் வருது உலா அப்படின்னு சொல்லி ரெடில் சையாத் பாஷா எப்பவும் எங்களுக்கு லைனே கிடைக்க மாட்டேங்குதே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆடுதுறையிலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கிடைச்சிடும். புண்ணியம்மேடு வண்ணை கணேசன் வந்து பண்டரிபாய் அவங்களுக்கு வந்து சிறந்த துணை நடிகைக்கான விருது கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க பகிர்ந்துட்டுருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து நிழல்கள் படத்துலேருந்து பாட்டு கேட்டாச்சு, கேள்விகளுக்காக காத்துட்ருக்கீங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: நிறைய சரவணன் இருக்கீங்களோ கும்பகோணத்திலேயே?
1: ஆமாமா இருக்கேன். அனிமேட் பண்ணல ஒரு வரி எங்க ஊர் கும்பகோணத்துக்காரர் எழுதியிருக்காரு. 1000 நிலைவா செந்தலனும் காதலனின் கைவிளக்க வேர்த்து நின்றால் என்ற வரிகளை வந்து கும்பகோண வழக்கறிஞர் மணி செந்தலுடைய அப்பா அப்போ புலமைஜித்தனோட ரூம்மேட்னா இருந்தாரு அப்பா.
0: ஓ ஓ ஓ சரிங்க.
1: அப்ப இருக்கும்போது இந்த வரியை மாத்திவார் சொன்னாரு தலைவர் எம்ஜிஆர். அதனால ரூம்ல புலம்பிக்கிட்டே இருக்கும்போது என்னையான்னு கேட்டாரு, இந்த மாதிரி சின்ன ஒரு மாத்த
0: சொன்னாரியான்னு.
1: அந்த இடத்துல இந்த வார்த்தையை கொடுத்தாராம்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நீர்மகளை பூவாடை புத்திருந்தாள்னு சொல்ல இவர் சொன்னாராம் பதிலா, செந்தலனும் காதலனின் கைவிளக்க வேர்த்து நின்றால் இந்த வரிய போடியான்னு.
0: ஓ சூப்பருங்க. சரிங்க, ஒரு அரிய தகவல் பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. இப்ப பாட்டு கேட்டீங்கன்னா நிழல்கள் படத்துல இருந்து
1: கேட்டேன். 1980 தீபாவளி அன்னைக்கு இந்த படம் வந்தது. மணிவண்ணன் எல்லாம் புதுமுகம் நினைக்கிறேன். பாரதிராஜா படம் வைரமுத்து முதல் பாடல். வைரமுத்துக்கு அன்னைக்கு
0: கேள்வியே கேட்கல, என்ன கேட்கவே விடலையே. நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களே.
1: மருத்துவமனையில மனைவியை விட்டுட்டு வந்தாரு. அன்னைக்கு ரெண்டு பிரசவம் அவருக்கு, ஒன்னு சினிமாவில இன்னொன்னு அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்தது.
0: சரிங்க சரிங்க, நன்றி.
1: 8/3/1980 அன்னைக்கு இந்த பாட்டு எழுதினாரு. 9/3/8/3/80 அன்னைக்கு இந்த பாட்டு எழுதினாரு.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நிறைய தகவல்கள் சொல்லிட்டீங்க, நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி. பாருங்க கேள்வி நீ கேக்குறீங்க நான் கேக்கட்டா அப்படிங்கிற மாதிரி அவரு.
2: வணக்கம், வாழ்த்துக்கள். ரமணால் கிஷோரன்.
0: யாருங்க?
2: ரேவதி ஸ்ரீராமன் நம்பர் சொல்லுங்க.
0: வாங்க ஐயா, வாங்க ஐயா.
2: அவரு
0: வந்து அதுக்கு அந்த அடைமொழி வந்து ஒட்டிக்கிச்சு. இன்னும் ரெண்டு பேரு
2: ராஜசேகர்
0: அவரு, அப்புறம் வந்து வைரமுத்து பொன்மாலை பொழுது எழுதினார் இல்லீங்களா? அது அவர் வந்து முதல்
2: பாட்டு.
0: எல்லாருமே புதுமுகங்கள்
2: தான்.
0: ஆமா ஆமா ஆமா. இன்னொருத்தர் வந்து கதை எழுதியிருக்காரு, அவருக்கு வந்து இந்த
2: மணிவண்ணன்.
0: சூப்பர் சூப்பர். இந்த பாட்டு வைரமுத்து எழுதினாங்க இல்லீங்களா, அது எவ்வளவு நிமிஷத்துல எழுதினாரு ஏதாவது தெரியுமா?
2: மேடம் ஐடியா இல்ல, ஏன்னா அந்த படம் எடுக்கும் போது நான் மயிலாப்பூர்ல போன ரோகிணி ஒருத்தர் எடுக்க வந்தாங்க.
0: சாப்பிடுறாங்க,
2: ஒரு மணி நேரத்துல
0: இல்ல இல்ல அரை மணி நேரத்துக்குள்ளார அவர் அந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டாராம்.
2: ஏன்னா பாரதிராஜா
0: ஒரு அப்படியா? ஓ பரவாயில்ல பரவாயில்ல.
2: நம்ம கோஷ்ல அந்த ஸ்ரீதான்னு ஒரு வேணு ஆச்சு பாபா வீட்டுல ஒரு பொண்ணு அவங்க அங்க இருந்தாங்க எங்க வீட்டு பக்கத்துல.
0: இன்னொரு படம் வந்து தூரத்து இடிமுழக்கம். இந்த ரெண்டு படங்களும் வந்து அந்த இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்லே போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு சிறந்த ஒரு
2: பின்னாடி வந்து பெரிய டைரக்டர்.
0: அதேதான் அதேதான், ஒரு பேஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கொடுத்த படம் இந்த படம்.

0: ரொம்ப பெரிய விஷயம் மேடம்.
1: ஆமாங்க, நன்றிங்க, நன்றிங்க.
0: வைரமுத்து கூட இதுதான் பெரியது, பரவசே மாதிரி எல்லாம் இதுதான் அவருக்கு.
1: ஓகே, நன்றி நன்றி, நிறைய தகவல்கள் நாம கேட்காமே அப்படி தகவல் சுரங்கம் மாதிரி நம்மளுடைய நேயர்கள் வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. எவ்வளோ ஒரு நூறாண்டு கால அந்த திரைப்படம் கடந்து வந்திருக்கு, அதில் எவ்வளோ எவ்வளோ முத்து முத்தான படங்கள், முத்து முத்தான பாடல்கள், எவ்வளோ முத்தான ஆட்கள்லாம் அதில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது சந்தோஷமா இருக்கு இல்லையா? சரி, இந்த பாட்டு தொடர்பா ஒரு கேள்வி நம்ம கேட்டுடலாமா? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் மேடம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் ஐயா, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா ஐயா?
2: ஆ, பண்ணிட்டேன்.
1: சரி, பாட்டு முழுசா கேட்டிங்களா?
2: இது பொன்மாலை பொழுது.
1: பொன்மாலை பொழுது, ஆமா ஆமா. இந்த பாட்டுல வந்து விசிறி எந்த பெயர்ல அவர் அழகா சொல்லியிருக்காரு? விசிறி, விசிறி வீசுவோம் இல்லைங்களா, விசிறி, அத வந்து ரொம்ப அழகா ஒரு தமிழ் பெயர் அழகா சொல்லியிருக்காரு அவரு.
2: தாளம்பூவா?
1: இல்லையே, பூவை சொல்றீங்களே, நான் வந்து விசிறி இல்ல கேக்குறேன். நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து.
1: சொல்லுங்க, டக்குன் பதில் சொல்லுங்க
3: மேம். விசிறி அப்படிங்கிற பேரை எந்த பேர்ல சொல்லிருக்கிறாங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. மேம், நான் நினைக்கிறேன் இந்த துகிலி அப்படிங்கிற பேரு.
1: சரிங்க, நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கங்க,
1: யார் பேசுறீங்க ஐயா?
4: நான் இனிய காலை வணக்கம், நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய பதிவுகள்லாம் வந்து
4: இதுங்க. சாமரம்,
1: சாமரம், சூப்பர் சூப்பர். சாமரம் பூமரங்கள் சாமரம் வீசும் அப்படினு சொல்லி அழகா பாடி இருக்காரு.
4: சொன்னது சரியா?
1: பூமரங்கள் சாமரம் வீசாதோ அப்படினு.
4: அதா சாமரம்.
1: சூப்பர் சூப்பர், நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கரெக்ட்ங்க,
4: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, பேசணுங்க, லைன்ல வந்தா. யார் பேசுறீங்க பாருங்க, லைன்ல வந்துட்டு எவ்வளவு பேர் வந்து நமக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம முகநூல் பதிவு பார்த்துடலாம். முத்துமாரி குறுக்குப்பேட்டை அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, நிகழ்ச்சி ரொம்ப கலகலப்பா இருக்குன்னு சொல்றாங்க. கோபால் சாமல்பட்டி அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், 100 நாட்கள் ஜெய்ப்பூர், 175 நாட்களுக்கு மேல் அப்படின்னு சொல்லி கலக்கலரங்கம் அருமை அப்படின்னு சொல்லி அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் அவங்களோட வாழ்த்து. இது ஒரு பொன்மாலை பொழுது. ஆமாங்க, தாங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தால் தங்கமா பொழுது, வீண் இல்லை பொழுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் ஒழித்த ரெண்டு பாட்டுமே சூப்பர், அருமையான தகவல்கள் அப்படின்னு சொல்லி ஐநாவரம் அப்பு. ஹரிஹர நேர்கள் திரைப்படம் தமிழ்நாடு அரசோட மாநில திரைப்படம் மற்றும் இந்திய பனோரமா விருதுகளை பெற்றுள்ளதுன்னு சொல்லி அழகாக தகவல் கொடுத்துருக்காங்க. பெரும்பாக மனஜா சுந்தர் அவங்களும் வந்து பாட்டெலாம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மணிவண்ணன் வைரமுத்து அப்படின்னு சொல்லி சரியான பதில்கள் சுகுணா கொடுத்துருக்காங்க. கேட்க இனிமையான பாடல்கள்னு வந்து கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்க பதிவு. பாபு முள்ளக்காடு ஒலிக்கும் ஒவ்வொரு பாடல்களும் அருமைன்னு சொல்கிறாங்க. ஏழுக்கிணர் தேவா, மணிவண்ணன் வைரமுத்து சரியான பதில்கள். வனஜா பெரும்பாக்கம் அவங்களும் சரியான பதில்கள். மீரா வெங்கட்ராமன் அவங்களும் வந்து சரியான பதிவுகள் கொடுத்திருக்காங்க. சிவன் அருண், எஸ்பி பாலசுப்ரமணியம், ரவி, வைரமுத்து, மணிவண்ணன், அரை மணி நேரத்தில் எழுதப்பட்டது பாட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பாருங்க லைன்ல வந்தா பேசணும் இல்லைங்களா, எவ்வளவு பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களுடைய வாய்ப்பு அது இல்லைங்களா. அரை மணி நேரத்தில் எழுதப்பட்டது பாட்டுன்னு சொல்லி சிவன் அருண் சரியான பதிவு கொடுத்துருக்காங்க. மெட்டை கொடுத்தவுடன் வந்து 30 நிமிடங்கள்ல இந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நடராஜன் சுப்பையா புத்தகரம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. செய்தி தரக்கூடிய ஒரு மரமாக எதை குறிப்பிடுறார் பாடலாசிரியர்? தனக்கு தினமும் செய்தி தரக்கூடிய ஒரு மரமா, ஒரு மரத்தை சொல்றார் இவரு வைரமுத்து அவங்க இந்த பாட்டுல. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, அழகா ட்ரை பண்ணீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், மணிவண்ணன் வைரமுத்து சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு, மீரா வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் சரியான பதில்கள் கொடுத்துருக்காங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ,
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
5: மேடம்
1: விஜயம்மா சொல்லுங்க. என்னம்மா?
5: போதிமரம்,
1: போதிமரம். வானம் எனக்கு ஒரு போதிமரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும். சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படி அழகு தமிழ்ல வந்து வார்த்தைகள்ல பாடல்களா கொடுத்துருக்காங்க நமக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. நன்றிமா, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. பாபு முள்ளக்காடு, மணிவண்ணன் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் அழகுர பொன்மாலை பாடல், அனைத்து வரிகள் சிறப்பு. அறிமுகம் ரவி, கவிஞர் வைரமுத்து அப்படின்னு சொல்லி சூளி ரீஜா மனோகரன் அவங்களும் வந்து அரிய தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. சிவனருண், மற்ற நேர்கள் அதிகம் பேச வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நாமும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது சரிதானே,

0: அப்படின்னு சொல்லி அவங்களும் பதிவு. ஏழுக்கிணறு தேவா தோகை அப்படி சொல்லியிருக்காங்க. செல்வநாதன், வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுற்றுவது காற்று மட்டுமல்ல, 102.3 பண்பலயம் தான் அப்படின்னு சொல்லி மா செல்வநாதன் அவங்களுடைய பதிவு.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

சுகுணா சாமரம் கொடுத்துருக்காங்க, சூளை ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகரம், பெரும்பாக்கம் மனஜா சுந்தர், சிவன் அருண், புரசைவாக்கம் சௌந்தர்ராஜன், அப்புறம் சுகுமார் அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, சங்கர் டெய்லர் அவங்களும் வாழ்த்தியிருக்காங்க, செந்தில்நாதன் கோவிந்தசாமி அவங்களும் வந்து நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாலை அந்த பாட்டு வந்து ரொம்ப அருமையாருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏழ்கிணறு தேவா படம் ரிலீஸ் அன்னைக்கே நான் நண்பர்களோடு பார்த்த படமாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சுகுணா அவங்களும் வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க, பொன்னியமன் மேடு வணை கணேசன், ஏழ்கிணறு தேவா, புரசைவாக்கம் சௌந்தர்ராஜன், சூளை ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகரம், முத்துமாரி, மாலினிதேவி அருணாச்சலம், மீரா வெங்கட்ராமன், பொன்னியமன் மேடு வண்ணை கணேசன், அப்புறம் வந்து பொன்னேரி கலீல் அகமது, கலக்கல் அரங்கம் கலகலப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிசுறு தட்டாம விடைகளை நம்ம நேர்கள் சொல்றது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பொன்னேரி கலீல் அகமது அவங்களோட பதிவு, ஸ்ரீராமச்சந்திரன் அவங்களும் வந்து அருமையோ அருமை சூப்பரோ சூப்பர் பாட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தீட்டாளம் டி சி ராஜேஷ், போதிமரம் என்பது கௌதம புத்தர் ஞானம் பெற்ற புனித அரச மரம் ஆகும், இது வந்து பீகார் மாநிலம் புத்தகயாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது தொடர்பான அவங்க அந்த விஷயங்கள்லாம் அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க, பாலு விசாலாட்சி அவங்களும் வந்து மூணாவது பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி ஆவலாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இதை கொடுத்துடலாங்க, ஆடுதுரை பாலு, தருண்குமார், விசாலாட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த படத்துக்காக தமிழ்நாடு அரசோட ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சிறந்த படத்துக்காக பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் வந்து இளையராஜா அவங்கள தேர்வு பண்ணியிருக்காங்க, பிளேபேக் சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களுக்கும் வந்து விருது கிடைச்சிருக்கு. சரி, அடுத்த பாட்டு இதோ வந்துட்டே இருக்கு, கேட்கலாம், அதுலேருந்து தான் கேள்வி உங்களுக்காக வரப்போகுது.

0: அருமையான பாட்டு கேட்டாச்சு. 9:39 இந்த பாட்டு தொடர்பான கேள்விக்கு போலாம். வணக்கம் விபுபாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருவிசர்நல்லூர்ல இருந்து மணிமல் நம்பி பேசுறேங்க.
0: ஓகே, பாட்டு கேட்டீங்களா?
1: இல்லங்க, நான் வெளில சத்தம் ரேடியோ வாலியூம் கம்மி பண்ணி பண்ணுவீங்கன்னு நான் வெளியில வந்து பேசிட்டேன்.
0: இல்ல, பாட்டு கேட்டீங்க தானே? நீ பாதி நான் பாதி கண்ணே.
1: நான் கேக்கல அந்த பாட்டுக்கு என்ன
0: கேள்வி. அந்த பாட்டு இடம் பெற்ற படம் என்ன? நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது பாட்டு கேட்டுட்டு அது தொடர்பான கேள்வின் தான் நம்ம சொல்லி இருக்கோம். சோ நீங்க வரலாம் லைன்ல. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, உங்க பேர்லாம் சொல்லணும். சரி, அவங்க பாருங்க பதில மட்டும் சொல்லிட்டு கேளடி கண்மணி என்று போயிட்டாங்க. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்
0: விபத் பாரதி தமிழ் பண்பலை. திரும்ப வரக்கூடாதுங்க, ஒரு முறைதான் வரணும். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் பேசுறீங்க? இதுல வந்து ஒரு பறவைகள் சரணாலயம் ஒண்ணு சொல்லிருக்காங்க, அழகா. வேடந்தாங்கள், வேடந்தாங்கள் வானப்பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் வேடந்தாங்கள், இல்லையா? வானப்பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் வேடந்தாங்கள். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாரு?
2: வரிகளுக்கு சொந்தக்காரர் வைரமுத்துவா தான் இருக்கு.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் விருது கூட வாங்கியிருக்காரு இந்த பாட்டுக்காக. தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு பெஸ்ட் லிரிசிஸ்ட் பாடலாசிரியருக்கான விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்மா,
0: யார் பேசுறீங்க ஐயா?
3: நாங்க வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் ஐயா, நம்ம ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம். சொல்லுங்க. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம், கேட்டிங்களா? இந்த பாட்டு எழுதினவர் யாரு?
3: முத்துலிங்கம்.
0: இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, தெரிஞ்சுக்கலாம் ஐயா. நன்றி. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: சொல்லுங்க.

0: வசந்த்.
1: வசந்த் அவரோட குருநாதர் யாரு? அவரோட குரு குரு
0: அவரோட குரு வந்து கே பாலச்சந்தர்.
1: பாலச்சந்திர ஐயா.
0: இதோட இது வந்து கங்கையம்பரன் மேடம்.
1: இல்ல இல்ல இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
0: வாலி வாலி
1: அழகான பாடலுக்காக. இல்ல இல்ல, வாலி ஐயா தான். நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: மன்னார்குடி வட்டம் பராகுடியில இருந்து புவனேஸ்வரன் பேசுறேன்.
1: புவனேஸ்வரன் ஐயா, இந்த படத்துல வந்து குழந்தை நட்சத்திரமா இருந்தவங்க ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க யாரு? இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, தெரிஞ்சுக்கலாம். நன்றி வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க, ரேடியோட ஒலியளவு குறைச்சிருங்களேன் பிளீஸ். வணக்கம், பேசலாம், டைம் போயிட்டே இருக்கு.
3: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
3: ஆடுதுறையில இருந்து பாலு விசாலாஜி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
3: என்ன மேடம் கேள்வி?
1: குழந்தை நட்சத்திரமா இருந்தவங்க இதுல ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, அவங்க யாரு?
3: என்ன மேடம்?
1: குழந்தை நட்சத்திரமா இருந்தவங்க இதுல வந்து பெருசாயி.
3: வினோதினி மேடம்.
1: இல்லங்க ஐயா, இல்லங்க ஐயா, தெரிஞ்சுக்கலாம் ஐயா. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ, வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்க ஐயா? உதிரி பூக்கள்ல நடிச்சவங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: முத்துமாரி பேசுறேன் மேடம்.
1: அஞ்சு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இது வந்து தியேட்டர்கள்ல ஓடி சாதனை படிச்சது. எத்தனை நாட்கள் ஓடி இருக்கு, ஏதாவது ஐடியா இருக்கா?
5: ஒரு 100 நாள் ஓடி.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, சில்வர் ஜூப்ளி கண்ட படம், அதுக்கு மேல ஓடி இருக்கு.
5: நன்றி
1: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. இந்த கேள்வியோட நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிருந்தோம். வணக்கம் வணக்கம்.
6: வணக்கம்மா.
1: யார் பேசுறீங்கம்மா? நல்லா இருக்கும்மா, சொல்லுங்கம்மா. எத்தனை நாட்கள் ஓடி சாதனை படைத்தது இந்த கேளடி கண்மணி?
6: கேளடி கண்மணி.
1: ஆமா ஆமா. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: ஹலோ வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
7: கேளடி கண்மணி பாட்டை பத்தி மேடம் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா, படம் கேளடி கண்மணி. எத்தனை நாட்கள் ஓடி சாதனை படைத்த படம்?
8: பாருங்க.
1: ஹரிஹரன் அவங்க வந்து ஒரு அழகா ஒரு துள்ளலோட பாலு விசாலாட்சி அந்த பாட்டு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் துரை அவங்க வந்து நிகழ்ச்சி மகிழ்ச்சி மனசெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலு விசாலாட்சி அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர், இன்னைக்கு பாடல்கள் தொகுப்பு தேர்வு அருமையா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு. நேர்களோட பதில்களும் வந்து அருமையா இருக்கு. கலக்கலரங்கம் கலக்கலாய் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. கார்த்தி சாய் யாதேஷ் கோவனூர் அந்த இடத்துலேருந்து அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமோ, என்ன அற்புதமான பாடல் வரிகள். அதுக்கு தாங்க அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. நடராஜன் சுப்பையா புத்தகரம் 1990 வசந்த் இயக்கத்தில் வெளியான கேளடி கண்மணி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாட்டு அருமையோ அருமை. கேஜி யேசுதாஸ் அவங்க வந்து அழகாக பாடியிருப்பாங்க. உமாரமணனோட சேர்ந்து பாடின பாட்டு, இளையராஜாவோட இசையமைப்பில் வாலியோட பாட்டு. கமலாவரதன் என் பெயர் வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிச்சிட்டோமா? முத்துமாரி கேளடி கண்மணி, சூளை ரீஜா மனோகரன் சரியான பதில், ஏ ஹரிஹரன் அறிமுக இயக்குனர். ஆமாம், இந்த படத்தில் தான் அறிமுகம் அவர். ஒளிப்பதிவாளர் ஆர் ரகுநந்தா. அவங்க ரெண்டு பேருமே வந்து புதுமையான ஒரு கேமரா கோணங்கள் கொடுத்துருப்பாங்க, மென்மையான நகர்வுகள் கொடுத்துருப்பாங்க. அந்த இயற்கை அழகோட சேர்ந்து கவித்துவமாக அந்த பாட்டில் வந்து படமாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஹரிஹரனோட பதிவு. தீட்டாளம் டிசி ராஜேஷ் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் அப்படின்னு சொல்லி அது குறித்த தகவல்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. முத்துமாரி

வசந்த் சொல்லியிருக்காங்க, மீரா வெங்கட்ராமன் வேடந்தாங்கல், பாபு முள்ளக்காடு கேளடி கண்மணி, அம்பத்தூர் ரேவதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம சரிங்கய்யா செந்தில் நாதன் கோவிந்தசாமி அவங்க வந்து ஜெயா விவேகானந்தன் இவங்களோட சேர்ந்து அவங்க கேட்டுட்ருக்காங்க. இயக்குனர் வசந்த் சொல்லியிருக்காங்க, மீரா வெங்கட்ராமன் சரியான பதில். காலை பொழுது மலர்ந்த தேன் கலக்கலரங்கம் வந்தாலே கேளடி கண்மணி பாடல் இசை, காதுகளுக்கு தேனிசை, பண்பலை பாதி நேர்கள் பாதி பரவசமாக இணைந்து சரி பாதி அப்படின்னு சொல்லி ஒரு கவித்துவமாக முத்துமாரி பாடலாசிரியர் வைரமுத்துன்னு சொல்லி இருக்காங்க. இல்லைங்க, அது வந்து வாலி. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து வாலி அழகாக சொல்லியிருக்காங்க. வேடந்தாங்கல் சொல்லியிருக்காங்க கேளடி கண்மணி. இயக்குனர் வசந்த், கவிஞர் வாலின் சூரியமூர்த்தியோட பதிவு. சுகுணா அவங்க வந்து சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பாபு முள்ளக்காடு, நடராஜன் சுப்பையா புத்தகரம், முத்துமாரி, தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவங்கெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு தயார் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சல்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுகுணா, சுளரிஜா மனோகரன், மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா, சூரியமூர்த்தி, கமலாவர்தன், பாபு முள்ளக்காடு, சுகுணா, பொன்னியம்மன்மேடு வண்ணகணேசன், அகெயின் நடராஜன் சுப்பையா, முத்துமாரி, சூளை ரீஜா மனோகரன், கமலாவர்தன், மீரா வெங்கட்ராமன், எல்லாருக்குமே லைன் கிடைக்குது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க பதிவு. கும்பகோணம் சின்னப்பிள்ளை நாராயணசாமி, ஸ்ரீராமச்சந்திரன் அவங்க எல்லாமே வந்து சரியான பதில்கள். பாடல் படம் என்று பிரித்து நீங்கள் எடுத்து வந்த கேள்விகளுக்கு நேர்கள் அசராமல் பதில் சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சுகுணாவோட பதிவு. மேலிப்பேடு தயாளனோட வாழ்த்துக்களோட இப்போ நம்ம வந்து அடுத்த பாட்டுக்கு போயிடணும். இதுலேருந்து தான் உங்களுக்கு கேள்வி காத்துட்ருக்கு. இணைந்திருங்கள், அது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நம்மளோட நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிருக்கீங்க.

0: ஓகே, 9:52 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்காக ஹேமலதா இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்டு ரசிக்கணும், உங்களுடைய பதில்களை வந்து முகநூலில் போடணும் அப்படின்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கிறோம். ஏன்னா மச்ச நேயர்களுக்கு வாய்ப்பாக இருக்கு, அது ஏதுவாக இருக்கும். சரி, இப்போ பாட்டு கேட்டாச்சு, கேள்விக்கு போகலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், ஹலோ, பேசுங்க. சரி, நாங்க அடுத்த நேரத்தை போறோம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: சுந்தர பெருமாள் கோயில், கலை துரைராஜன்.
0: துரைராஜன் ஐயா சொல்லுங்க, இந்த பாட்டு கேட்டீங்க இல்லையா? என்ன படம் இது?
1: இது வந்து பால் ஊட்டி வளர்த்த கிளி.
0: சூப்பர், அப்படி போடுங்க. அப்புறம் எந்த வருஷம் வந்துச்சு?
1: 1976.
0: நன்றி, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஒரு நேயர் ஒரு முறைதான் வரணும்னு நம்ம சொல்லிருக்கோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செந்தில்கண்ணன் பேரலாம்.
0: ஐயா சொல்லுங்க ஐயா, பாட்டு கேட்டீங்களா? இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னது? வணக்கம், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க, நமக்கே வந்து டாஸ்க் வைக்கிறாங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம். பாருங்க, லைன்ல வந்துட்டு பேச மாட்டீங்க பாத்தீங்களா? எவ்வளவு நேர்கள் வந்து எனக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு ஏக்கத்துல இருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம், வாழ்த்துக்கள். சீக்கிரம் அருமை அட்டகாசமா இருக்கு.
0: சரி, நன்றி.
2: நிகழ்ச்சத்துல என் பேர் படிச்சீங்க, கோடி நன்றிகள்.
0: ஓகே, நம்ம கலக்கல் அரங்கம்ல இருக்கோம், அதுக்கான கேள்விக்கு நம்ம போயிடலாம்.
2: சொல்லுங்க மேடம்.
0: இந்த பாட்டோட சிறப்புகள் நிறைய இருக்கு இந்த பாட்டுல, ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: எது மேடம்?
0: இந்த பாட்டு பாடினவங்க யாரு?
2: இந்த பாட எஸ்பிபி மேடம்.
0: எஸ்பிபி கூட
3: என்னதுங்க?
0: இளையராஜாவுடைய செய்து. இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் இந்த பாட்டுக்குள்ளார வந்திருக்கு, எந்த வழியில வந்திருக்கு?
3: சொல்லத்தான் வார்த்தை இல்லை,
0: வார்த்தை இல்லை, சொல்லத்தான் வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. போங்க. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம். லைன்ல இருந்தா பேசணுங்க. யாருங்க பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லிட்டே இருந்தா டைம் முடிஞ்சு போயிடுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த பாட்டு கேட்டிங்களா? பாலோட்டி வளர்த்த கிளி படத்துல இருந்து இளையராஜாவோட இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடின பாட்டு கேட்டோம், கண்ணதாசன் எழுதின பாட்டு. இந்த பாட்டுக்கு வந்து சிறப்புகள், ரெண்டு சிறப்புகள் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சா சொல்லலாம். இல்லைனா இந்த படம் வந்து ஒரு மேடை நாடகத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம், அந்த பேர் தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம். தெரியுதா ஏதாவது? ஓகேங்க, ரொம்ப நன்றி, நன்றி. பாருங்க, முகநூலில் பதிவுகள் இப்போ வந்திருக்கும். நல்லதோர் பயனுள்ள நிகழ்ச்சி, திரைப்படம் மற்றும் பாடல் குறித்த அரிய தகவல்களை அறிஞ்சு கொள்ள முடியுது, தொடரட்டும் இது போன்ற நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகரன் அவங்களுடைய பதிவு. அப்புறம் வந்து சூளை ரீஜா மனோகரன் அவங்க வந்து நீண்ட நாள் கழிச்சு இந்த பாட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
5: முரளி மேடம்.
0: முரளி ஐயா சொல்லுங்க ஐயா.
5: ஸ்ரீபிரியா, விஜயகுமார் மேடம்.
0: ஓகே ஓகே, அதெல்லாம் ரைட்டு. ராஜேஷ், ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி 1976 வந்தது. August 20 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நடராஜன் சுப்பையா புத்தகரம், இளையராஜாவோட இசையில எஸ்பிபி, எஸ் ஜானகி அவங்க பாடின பாட்டு சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னும் ஒரு சிறப்பு இருக்குங்க, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்கெல்லாம் வந்து படம் பேர் சொல்லியிருக்காங்க. வலங்கை மான் துரை அவங்களும் வந்து இந்த பாட்டை பத்தி இசை இளையராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம். பாருங்க எக்கோ அடிக்குதுங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு டக்குன்னு வாங்க.

0: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குடும்பம் கேள்வி இருக்கு, நல்லமா இருக்கலாமா?
0: நல்லா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கோம். அதாவது இந்த படம் வந்து ஒருத்தங்களோட மேடை நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். ஆமா ஆமா. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: காலை வணக்கம் மேடம், வணக்கம்.
0: நல்லா இருக்குங்க, யார் பேசுறீங்க?
2: அதாவது வந்து அந்த நாடகம் வந்து ராஜ பரம்பரை.
0: யார் எழுதினது? கோமல் சுவாமிநாதன். சூப்பருங்க ஐயா. திருவாய்மொழி, திருவாசகம், மணிவாசகம் இதெல்லாம் வரும். அப்புறம் வந்து இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு, இலக்கண சிறப்பு.
2: என்னது?
0: ஓகே, அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. சரி, முகநூல பாத்துடலாம். பாடல்கள் அனைத்தும் நீண்ட நாட்கள் கழித்து நாம கேட்கிறோம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, சுறுசுறுப்பு எனர்ஜி இதெல்லாம் வருதுன்னு சொல்லி அப்பு ஐநாவரம், பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. பாபு முள்ளக்காடு, பாலூட்டி வளர்த்து கிடிப்படம், எஸ்பிபி எஸ் ஜானகி, எஸ்பிபி எஸ் ஜானகியோட அந்த டூயட்டுக்கு வந்து அச்சாரம் கொடுத்த இந்த பாடல் முதல் பாடல். இதுதான் இளையராஜாவோட இசையமைப்புல வெளியான இரண்டாவது படம். அன்னைக்கிளிக்கு அடுத்தது இந்த படம். இது ரெண்டு சிறப்பு. பாபு முள்ளக்காடு கண்ணதாசன் பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரம் நிகழ்ச்சி சூப்பர் சொல்லியிருக்காங்க. கமலாவர்தன் வந்து அவங்களும் வந்து சூப்பர் சொல்லியிருக்காங்க. மேடம் நீண்ட நாட்கள் கேட்காத பாடல்கள்னு ரெடில் சையத் பாஷா, கண்ணன்பி மேட்டுப்பட்டி வாழ்த்துக்கள், பாலு விசாலாட்சி ஒரு மணி நேரம் போனதே தெரிலன்னு சொல்லியிருக்காங்க, எஸ்பிபி எஸ் ஜானகி ராஜ பரம்பரை மேடை நாடகம்னு சிவன் அருண் அவங்களோட பதிவு, திருவாய்மொழி திருவாசகம் இந்த பாடலில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த பாட்டு கேட்டதே இல்லைங்கோ, இப்போதான் கேட்குறேன்னு பாலு விசாலாட்சி, தருண்குமார் இவங்கெல்லாம் வந்து பதிவு சொல்லியிருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. அதாவது என்னன்னா, படபட படவென அப்படின்னு வரும், அதே மாதிரி சலசல அப்படின்னு சொல்லிட்டு வரும், கலகல அப்படின்ட்டு வரும், பல பல பல அப்படின்ட்டு வரும். இப்படிலாம் வந்து கண்ணதாசன் வந்து அழகாக எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி அப்படின்னு நாம் வந்து தமிழில் சொல்கிறதுண்டு. ஸோ இவ்வளோ அழகான பாட்டு நம்ம வந்து பாலூட்டி வளர்த்த கிளி பாடத்துலேருந்து நம்ம கேட்டு ரசித்தோம். ஸோ பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாம் இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
3: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
0: ஸோ நாம் மீண்டும் வந்து 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது விவித் பாரதி, தமிழ் பண்பலை, 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 10 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: நேர்களே, உள்ள உவகையோடு நீங்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன எளிமையான கேள்விகள், அந்த கேள்விக்கான பதில்களை நேர்கள் தொலைபேசி வழியே நம்ம கிட்ட சொல்லுவாங்க. 2952520583, 2838 9871, இந்த 2 எண்களில் எந்த எண்ணை வேணாலும் அழிச்சு அவங்க சொல்லலாம். 044 அப்படின்றது முன் இணைப்பு எண். நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கூட வருவாங்க நேயர்கள் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடலோட நம்ம தொடங்கலாம்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

நேரம் 10:06. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்ட இந்த பாடல் என்னுயிர் தோழன் என்ற படத்திலிருந்து தான் ஒலித்தது. அந்த பாடல் மலேசிய

0: வாசுதேவன், பாரதி ராஜா இவங்கெல்லாம் குரல்களில் ஒலித்தது. கூடவே அருண்மொழியும் பாடியிருந்தாங்க. கங்கை அமரன் எழுதிய பாடல் இளையராஜா இசையில் நம்ம கேட்டு ரசித்தோம். அதாவது ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருப்பாங்க சில கதாநாயகர்கள் சில கதாபாத்திரங்கள்ல, ஆனால் வந்து அவங்களுக்கு அமைந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கும் நம்ம கேட்க போகிறோம் நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். கேள்வி என்ன அதுக்கான ஒரு பாட்டுக்கு போயிடலாம். நம்ம வந்து ரயிலில் செல்லும் பொழுது விண்டோ இருக்கும் இல்லைங்களா, நம்மளுடைய அருகில் இருக்கட்டும் ஜன்னலில் நம்ம பார்க்கும்போது லேம்ப் போஸ்ட்டோ மரங்களோ இல்லை ஏதோ ஒன்று வந்து டக்கு டக்கு டக்குன்னு மூவார மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், வேகமாக நகர்வது போல நம்மளுக்கு தோன்றும். ஆனால் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னலில் பார்த்தாலோ இல்லை தொலைவில் இருக்கக்கூடிய பொருட்கள் மெதுவாக நகர்வது போல தெரியும். மலையோ இல்லை ரொம்ப தொலைவில் இருக்கிறத நம்ம பார்க்கும்போது அது மெதுவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு ரொம்ப அருகில் அந்த விண்டோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லை அந்த லேம்ப் போஸ்ட்டு இல்லை கரண்ட் போஸ்ட்டு மரம் இதெல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகும். இது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதை பற்றி நீங்க சொல்வீங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். வரக்கூடிய நேயர் வணக்கம், விபத் பாரதி தமிழக. காலை வணக்கம் சார்.
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க. தோன்றும் அதே வந்து தொலைவில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியா பார்த்தாலும் இல்ல தொலைவில் இருக்கக்கூடிய மலை அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது மெதுவா நகர்ற மாதிரி தோன்றும் இல்லையா, இது எதனால அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறேன்.
1: அது வந்து தொலைவில் நம்ம நிலவு நிலவு பார்த்தோம்னா போயிட்டே இருக்கும்போது நிலவு ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் உள்ள மரங்கள் பார்க்கும்போது கடந்து போயிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த தொலைவு தான் காரணம். தொலைவு நம்ம கண்ணில் மாய பிம்பம்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாஸ்டா மூவ்மெண்ட் ஆனாலும் அது ரொம்ப அதிக 36,000 கிலோமீட்டர் அங்கிட்ட இருக்கிறனால நம்ம
0: இல்ல ஒரு மரம் மலையே இருந்தா கூட நமக்கு அது மெதுவா நகர மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு அது ஃபாஸ்டா நகராது இல்லையா. நீங்க சொல்ற மாதிரி தொலைவு நம்மளுடைய பார்வை இது ரெண்டு காரணம்ன்ற மாதிரி
1: பார்வை அந்த பொருளுடைய உயரம் தூரம்லாம் இருக்கு மேடம்.
0: சரிங்க சார், நீங்க ஓரளவுக்கு அப்படி சொன்னதை நானுமே ஏத்துக்கிறேன். அடுத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்கலாம். நன்றி பங்கேற்றதுக்கு. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் சொல்லுங்கம்மா.
2: மேடம் வந்து நம்ம ஒரு 3 ஸ்டேஷன் வரும்போது கொஞ்சம் ஸ்லோவா வரும் அந்த ட்ரெயின். அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் வேகமா போயிடும். அதுதான் ப்ராப்ளம். நம்ம கண்டிப்பாங்க அது ட்ரெயின் வந்து அவ்வளோ ஒரு சின்ன வயசுக்கு ஸ்லோ போகும், அடுத்தது கொஞ்சம் ஸ்டாப் வந்து வேகமா போகும். அதுதான் மேம்.
0: சரி, நீங்க வந்து அது ரயிலோட வேகம் தான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லைங்களா. நீங்க சொன்னதுக்கு நன்றி. இவங்க வந்து அவங்களுடைய கருத்தையும் சொல்லியிருக்காங்க.

0: தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்னதாக,
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம். கோபிகிருஷ்ணன்.
0: கோபிகிருஷ்ணன் சார் சொல்லுங்க.
1: மேடம், கிட்ட பார்வை தூர பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, பிம்பங்கள் இருக்கு பக்கத்துல இருக்குது, வேகம் போற மாதிரி இருக்காது, ஸ்ட்ரெயினர் மூவ் ஆகுது, அதுக்கு மூவ் ஆகுறது இல்ல.
0: ஆமா ஆமா, அதுங்க ஸ்டாட்டிக்கா அப்படியே தான் இருக்கு.
1: அப்புறம் மாதிரி அப்படிதான் தெரியும்.
0: சரி, அதாவது நம்மளுக்கு பார்வையோட நம்மளுடைய அந்த
1: பைக்கில் போகும்போது அப்படி தெரியும், சடர் சடர் போவாங்கல்ல.
0: சரிங்க சார்.
1: கிட்ட பார்வை தூர பார்வை.
0: சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே, நன்றி. அதாவது ஃபீல்ட் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லப்படும் கூடிய நமது பார்வையோட வரம்பு, வரம்புன்னு ஒன்று இருக்குது. அந்த வரம்புக்குள்ளே இருக்கிற பொருள்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும், இதுதான் வந்து விஷயம். அந்த வரம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் கிட்ட நமக்கு நம்மளுடைய பார்வைக்கு கண்ணுக்கு கிட்ட இருக்கும் பொழுது அது நகர்ந்தால் உடனே அது நம்மளுடைய வரம்பை விட்டு வெளில போயிடுது பார்த்தீங்களா. அதனால் அது வேகமாக நகர்ற மாதிரியும், தொலைவில் இருக்கிறது கொஞ்சம் நகர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் நம்ம கண்ணை விட்டு மறையிறதுக்கு. ஏன்னா வரம்பு வந்து அப்படி விரிஞ்சு போகிறதுனால அதுங்களோட வேகம் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஸோ இதுதான், வரம்பு கிட்ட இருக்கும் பொழுது வேகமாக போயிடுது, தொலைவில் இருக்கிறதும் நகர்றது வந்து கொஞ்சம் நம்ம ஓடுற டைல தானே இருந்துட்டுருக்கோம், அதனால் அது மெதுவாக நகர்ற மாதிரி தெரியுது நமக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய பார்வையை பொறுத்தும் இருக்குது, அது தொலை அதுங்களுடைய டிஸ்டன்ஸை பொறுத்தும் இருக்குது. ரிலேட்டிவ் மோஷனும் சொல்கிறாங்க, அப்புறம் பேரலல் எஃபெக்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. நமது பார்வை வரம்புக்குள்ள தொலைவில் உள்ள பொருட்கள் நமது பார்வை வரம்பை விட்டு அகல சற்று நேரம் எடுத்துக்கொள்ளும், அதன் பிறகே அது பார்வையை விட்டு அகலும் இல்லையா. இதனால தான் அது வந்து அருகில் இருக்கிற பொருளை விட அது

மெதுவா போற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஆனா அருகில் உள்ள பொருள்கள் டக்குன்னு அதுங்க இடத்த விட்டு நம்ம கண்ணை விட்டு போயிடும், நம்ம மூவ் ஆயிடுறோம் இல்லைங்களா, அதனால அது வந்து வேகமா போற மாதிரி நமக்கு தோணுது. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் என் ஆசை உன்னோடுதான் என்ற படத்திலிருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

0: பாயும் தோல் மீது சாயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடியில் மலர்கள் ஓராயிரம்
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் முதிய அமுத

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எம் சங்கர், பத்மா சவுந்தர ராஜன், அதுக்கப்புறம் வந்து ஜான் பீட்டர், கௌதம் சுப்பையா, குறுக்காத்தூர் கே கே ஞானமுருகன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், எல்லாருமே வந்து முன்னாடி நிகழ்ச்சிக்கே பதிவு போட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் அவங்களும் வந்து சரியான பதில் தான் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாமும் வந்து பதில்களை நம்ம கேட்ட அப்போ கேட்ட இந்த கேள்விக்கான பதிலும் சொல்லியிருக்காங்க. சுள்ளி ரீஜா மனோகர் நம்மளுடைய பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆர்ஜே ஹேமலதா அங்கேயே நம்ம போட்டுக்கோங்க, நம்மளுடைய போஸ்டரில் நான் ஆர்ஜே ஹேமலதா பேசிட்டு இருக்கேன், நான் நடுவில் கூட போடுறேனே நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க ஹேமலதாவோட 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிலாம் கூட போடுறோம் இல்லையா, அதனால் இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். என்னோட பேர் ஆர்ஜே ஹேமலதா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிணறு அங்கேருந்து அபுதாஹிர் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. பிரபாகரன் அவர் வந்து நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு, தமிழ் சொல் பழமொழி இதை பற்றிலாம் கூட நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வேலங்குடி

சுந்தரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. காஞ்சனா, பழனி, கவிதா, பாலு, விசாலாட்சி, கலைதுரை, ராஜன், மா செல்வநாதன், மீரா வெங்கட்ராமன் எல்லோருமே ஆன்சரும் போட்டிருக்காங்க. அப்போ வந்து நிகழ்ச்சி அப்போதுலேருந்தே கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா, இளங்கோ, மேலப்பேடு தயாளன், மீரா வெங்கட்ராமன், பாபு முள்ளக்காடு எல்லோருமே நிகழ்ச்சியில் எழுந்திருக்காங்க. முதல் பாடலே அருமையாக இருந்தது, கேள்வியும் வந்து இன்னும் கூட கொஞ்சம் எளிதாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பு அவர் அயனாவரத்துலேருந்து அவருக்கு நினைக்கிறாரு. ரொம்ப ஈஸியாக கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றாங்க. அதனால தான் இதில் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம சொல்லலாம், எது கரெக்ட்ன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோமா, எல்லா ஈஸி க்வெஸ்சன்ஸும் போயிட்டுருக்கோம் இல்லையா. ஆரம்ப பாடலே அசத்தலா இருந்தது, ஜூலி ரீஜா மன்னர் அவருமே சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து வரவேற்பு தந்து திருமண நிகழ்ச்சியில காற்றலே தவழ்ந்து விட்டது போல இருந்தது அந்த பாடல் நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. கார்த்திக் சோழா, மீரா வெங்கட்ராமன், நம்மளுடைய பார்வையை பொறுத்து இருக்கு. நம்மளுடைய பார்வைன்றதோட அந்த பார்வையுடைய அந்த விஷன், அந்த அதனுடைய ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளவு தூரம் அது கவர் பண்ணுது அதை பொறுத்தும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்களும் வந்து

வாழ்த்திருக்காங்க. கார்த்திக் சோழா, மீரா வெங்கட்ரமன், நம்மளுடைய பார்வையை பொறுத்து இருக்கு. நம்மளுடைய பார்வைன்றதோட அந்த பார்வையுடைய அந்த விஷன், அந்த அதனுடைய ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளவு தூரம் அது கவர் பண்ணுது அதை பொறுத்தும் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து இங்க வேகமா தெரியற மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் அவங்க பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து நாம் செல்லும் வாகனத்தோட அந்த அதனுடைய மோஷன், அதனுடைய வேக விரைவு, அதுவுமே வந்து பொருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சூளரிஜா மனோகர் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வித்யா ரவிசங்கர் அவங்க வந்து மோஷன், அப்புறம் வந்து பேரலஸ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் மோஷன் அண்ட் பேரலஸ் எஃபெக்ட், அதை பற்றி வந்து அவங்க சொல்ல முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவரும் வந்து புகை வண்டியில் செல்லும்போது வேகமாக செல்வது காரணம் வந்து ஒரு மாய பிம்பம், அது வந்து அந்த பார்வையாளர் வரக்கூடிய நமக்கு இல்யூஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வந்தவங்களே வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்யநாராயணன் எஸ் அவர் சொல்கிறாரு. என் 9 AM வந்தவங்க தான் திருப்பி வந்துட்டுருக்காங்கன்னு பதிவிட்டுருக்காங்க. விக்னேஷ் ஹோசர் அவர் வந்து மோஷன் அண்ட் பேரலஸ் எஃபெக்ட், அதனால் வந்து நம்மளுக்கு இப்படிலாம் வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. வீர ராகவன், இனிய பகல் வணக்கம் சகோதரி, இனிமை தரும் வினாவிடை, அரிய தகவல் அறியலாம், இன்னிசை கீதங்கள் கேட்கலாம், மனதிற்கினிய நிகழ்ச்சி இது, வழங்கும் பண்பலை சிறப்பு, நன்றி ஃபேஸ்புக் வீர ராகவன் மாதாவரம்னு பதிவிட்டுருக்காங்க. இவங்க கூட கோபால் சம்பல்பட்டி அங்கேருந்து, ஷாஹுல் அமீத், ஏழு கிணறு தேவா எல்லாருமே எழுந்திருக்காங்க, அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ரெட்டில் சேர்ந்து ஹயத் பாஷாவும் கூட.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: நேரம் 10:20 35
1: बच्चे भी जानते हैं इसके साथ।
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, டெல்லியின் இரும்பு தூண் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அந்த தூணை பத்தி நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாம். தில்லியின் குதுப் வளாகத்தில் உள்ள இரும்பு தூண் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அறிந்ததை சொல்லலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சார், நீங்க லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்தீங்களா? ஆமா, கரெக்ட்.
2: இல்லாம மெட்டல் ஸ்ட்ரக்சர்ல இது குதுப் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் மேம். அதாவது மெஹ்ராலூன் அப்படிங்கிற இடத்துல டெல்லியில இருக்கு.
0: சரிங்க சார், மற்ற தகவல் யாரா சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா, நன்றி.
2: குப்தா பீரியட்ல பில்
0: பண்ணிருக்காங்க. மேலும் இதை பற்றி தகவல்கள் தெரிஞ்சவங்க வந்து நம்மளுக்கு சொல்லலாம். அவங்க சொல்ல வேண்டிய தொலைபேசி எண்கள், நேயர்கள்லாம் எந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளணும்? 2952050583, 2838978. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் சொல்லுங்க சார். இரும்பு தூண் சொல்லுவோம் இல்லீங்களா, குதுப் வளாகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு தூண் பற்றி கேட்டிருந்தோம். ஒருத்தர் வந்து சொல்லிட்டும் போயிருக்காங்க, காட்பாடி சந்திரசேகர் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னு.

0: நம்ம எல்லாம் சொல்லிருக்காங்க. வேற உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா நீங்க சொல்லலாம்.
1: அதுமா டெல்லி தான்மா அது.
0: சரிங்க சார், ஓகே. வேற யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி.
1: சரிமா.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர்
2: பக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வித்யா ரவிசங்கர் சொல்லுங்கம்மா.
2: இதுல துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு அயன் கூட ஹை லெவல் பாஸ்பரஸ் சேர்த்திருக்காங்க.
0: ஆக்சுவலா துருவும் பிடிக்காது இல்லையா, இது துரு எதிர்ப்பா இருக்கக்கூடிய ஒரு தூணாவும் சொல்றாங்க. ஓகே, நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க. அதுல கூட வந்து ஹை பாஸ்பரஸ் சேர்த்திருக்கனால இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க இல்லைங்களா. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். மேலும் இது வந்து குப்தர்கள் காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. துரு எதிர்ப்பு அப்படின்றது வந்து, அதாவது ரொம்ப ரஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக துரு எதிர்ப்பா இருக்கக்கூடிய உலோகவியல் நுட்பத்துல இது புகழ்பெற்ற ஒரு தூண். இதை பார்த்து விஞ்ஞானிகள்லாம் கூட வந்து, பொருள் விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்பவே வியப்படைஞ்சிருக்காங்க. பண்டைய இந்திய பொருள் இரும்பு கொல்லர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இரும்பு பிரித்தெடுத்த மற்றும் பதப்படுத்துவதில் அடைந்த உயர்மட்ட திறமைக்கு இது ஒரு சான்றா இருக்கு. பாஸ்பரஸ் உள்ளடக்கம் கொண்ட இரும்பின் மீது ஒரு படிக இரும்பு, அப்புறம் வந்து ஹைட்ரஜன் பாஸ்பேட், அப்புறம் ஹைட்ரேட்டிங், ஒரு சீரான ஒரு நல்ல ஒரு ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னும் போது எதிர்ப்பு திறன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னும் சொல்லி பாராட்டுறாங்க. சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து ஒரு பாடல் கேட்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான கதாநாயகர்கள், ஆனாலும் அவங்களோட பாடல்கள்லாம் நல்ல ஹிட் ஆயிருக்குன்னு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நம்மளும் கேட்க போகிறோம். எந்த படத்துலேருந்து நம்ம இப்போ கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்தைக்கு வந்த கிளி படத்துலேருந்து பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல் தேவா இசையில் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம்.

0: நம்ம கேட்டிருந்த அந்த கேள்விக்கான பதில ஏ ஹரிஹரன் அவங்க வந்து உயரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி இங்க விளக்கியிருக்காங்க. குப்தர்கள் காலத்தையும் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சந்திரகுப்தர் அப்படின்றதையும் இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அதை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கமலாவரதன் அவங்களும் வந்து புகழ்பெற்ற இரும்பு தூண் அப்படின்ற மாதிரி இங்க பதிவிட்டிருக்காங்க. ராஜேஸ்வரி சுந்தரம் அவங்களுமே வந்து மாம்பழத்திலிருந்து மேற்கு மாம்பழத்திலிருந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. கேள்விகள் பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கும், தொடரட்டும் உங்கள் பணி அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நேரம் 10:30, 10 நொடி.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: எப்படி வந்து திறந்த வெளியில இருந்தா கூட காற்று மழை எல்லாத்திலையும் நின்றிருந்தாலும் கூட அது வந்து துருப்பிடிக்காமல் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க ஏ ஹரிஹரன். நடராஜன் சுப்பையா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா கலக்கல் அரங்கத்துல வந்த 5 நேயர்கள் இந்த நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. முகமது பிலால் சி அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. அருமை நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம், பாடல்களும் அருமையின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அயனாவரத்திலேருந்து பத்மா சவுந்தரராஜன் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம், நிகழ்ச்சியில் நாங்களுமே இணைந்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவங்க வந்து சந்தைக்கு வந்த கிளி திரைப்பட பாடலான இந்த இருக்கஞ்செடி பாடல் இதுவரைக்கும் கேட்டதில்லை, இந்த நிகழ்ச்சியில இப்பதான் கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆவலா இருந்தது, நல்லா இருந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்த இடத்துல உட்காந்துட்டாங்க போல இருக்கு. ஹேமலதா அவங்களுமே நிகழ்ச்சி 100% அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஹோசூர் அங்கேருந்து விக்னேஷ் அவங்களுமே வந்து டெல்லி அயன் பில்லர் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 98% ஒரு ரஃப்பான ஒரு நல்ல ஒரு அயனால் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பாஸ்வரஸ் கலந்த மாதிரி இருக்கின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அப்பு அப்படின்றவர் அயனாவரத்துலேருந்து கேள்விக்கு என்ன பதில் தரும் நேயர்கள் அருமையும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பதில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே பாராட்டியிருக்காங்க. தெரிந்து கொள்கிறேன் அருமையான நிகழ்ச்சின்னு வாழ்த்திருக்காங்க. ரிப்பீட் ஆகிற நேயர்ஸுகள் அவங்களாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத கேட்டலாம். தோராயிரமாக மனிதனால் எவ்வளவு லிட்டர் காற்றை வந்து சுவாசிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். இதுவே நம்ம ஒரு தெரிஞ்சுக்கிற விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் மேடம், இந்த வேலூர் காட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகரன் ஒருத்தர் வராரு பாருங்க, காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் யாருக்கும்.
0: நானுமே அவரை கேட்டுட்டேன் சார், அதான் நீங்க இப்படி வந்தா எப்படி, நானுமே கேட்டுட்டேன்.
1: ஆல் இண்டியா ரேடியோ அவரு தான்ன்ற மாதிரி யாருக்கும் வெளியிட மாட்டாரு, ஒரு நிகழ்ச்சி தவறாம ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி வரலாம் மேடம்.
0: காலையில இருந்து அதான் இனிமே வராதிங்க, இனிமே தொடரக்கூடிய நிகழ்ச்சிக்கு வராதிங்கன்னு நானும் சொல்லிட்டேன்.
1: நான் எழுத போறேன், நாங்க ஒரு 200 பேர் கையெழுத்து போட்டு இயக்குநருக்கு லெட்டர் ஒன்று எழுதி கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் மேடம்.
0: சரிங்க,
1: ஆல் இண்டியா ரேடியோ எங்களுக்கு தான்ன்ற மாதிரி அவர்

0: வந்து பேசிட்டு இருக்காரு.
1: ஓகே ஓகே,
0: அவருக்கு அதை வான் பண்றேன். இயக்குனர் கண்டிப்பா நாங்க ஒரு கடிதம் எழுத போறோம்.
1: சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப கண்டிக்கத்தக்கது தான். சரிங்க சார், வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சியில நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு கேள்விக்கான பதில நம்ம தேடிட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் FM, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க வரல, ஓகேங்க சார், நல்லது. நம்ம அந்த மாதிரி நம்மளே இருந்துகிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லை இல்லைங்களா சார். சார், கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோராயமாக மனிதனால் எவ்வளவு லிட்டர் காற்றை சுவாசிக்க, அதாவது உள்ள எடுத்து நம்ம சுவாசிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கோம். 5 லிட்டர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா. சரிங்க சார், வேற என்ன சொல்றாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி,
0: நன்றி, நன்றி.
1: விவித் பாரதி தமிழ் FM, உங்க பேர். சரிங்க சார், பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல எவ்வளவு சுவாசிக்கலாம் அப்படின்ற
0: மாதிரி
1: சொல்றீங்க, போதுமா நம்மளுக்கு? சரி, ஓகே, ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட், ஓகே. சரிங்க சார், சரிங்க சார். விவித் பாரதி தமிழ் FM,
2: காலை வணக்கம் மேடம்.
1: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வெங்கட் மேடம்
1: சார், கேள்வி நீங்க தெரிஞ்சுக்கணுமா?
2: கேட்டேன் மேடம்.
1: சொல்லுங்க.
2: அதாவது
1: 6-7 லிட்டர் வரைக்கும் கூட நம்மளால ஒரு ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மனிதனால தோராயமா ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவு காற்று சுவாசிக்க முடியும். இந்த சுவாசங்களின் எண்ணிக்கை கூட நம்மளுக்கு இருக்கு. அது வந்து 12-18 முறை நம்ம மூச்சை உள்ளே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமா ஒரு முறை மூச்சு விடும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா நுரையீழுக்குள் செல்லும் காற்று வந்து 500 மில்லி லிட்டரா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு லிட்டர் நம்ம எடுத்தாலும் அதை வந்து நுரையீழுக்குள்ள இவ்வளவுதான் வந்து கொள்ளளவும் இருக்கும். உடற்பயிற்சி செய்யறோம், ஓட்டம் போடுறோம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கடினமான வேலைகள்லாம் செய்யும் பொழுது இந்த 6-8 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா 20 லிட்டர் வரைக்கும் கூட நம்ம காற்றை வந்து நம்ம உள்ள சுவாசிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அதிகரிக்கக்கூடியதா இருக்கும். பச்சிளம் குழந்தைகள்லாம் கூட பெரியவங்களை விட ஜாஸ்தி நிமிடத்துக்கு நிறைய சுவாசங்களை உள்ள எடுக்கிறாங்க, அதிகமான முறைகள் சுவாசிக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கேயுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா 7 லிட்டர் முதல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சூளை ரீஜா மனோகர். ஹரெட்டில் சேர்ந்த ஹயத் பாஷா, அவரும் வந்து 8 லிட்டர் வரைக்கும் கூட நம்மளால முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர், அவங்களும் 7 லிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பதிவிட்டுருக்காங்க. செந்தில்நாதன் கும்பகோணத்துலேருந்து அவங்க நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசம் வந்து, அதாவது நம்மளுடைய அந்த லங்ஸுக்குள்ளே போகிறது தான் வந்து 500 ml அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, நம்மளால் வந்து இவ்வளோ லிட்டர் வரைக்கும் கூட காற்றை எடுக்க முடியும். அது நடராஜன் அப்படின்றத ஹரிஹரனும் வந்து இங்க பதிவிட்டு இருக்காங்க. நடராஜன் சுப்பையா, அவங்களும் வந்து நிகழ்ச்சியில இணைந்து பாடல்லாம் கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த மாதிரியான கூட அவங்க சொல்றாங்க, திரும்பி திரும்பி நேர்கள் வராம இருக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கேட்டுக்கிறாங்க. கமலா வரதன், அவங்களுமே 6-7 லிட்டர் வரைக்கும் நம்மளால ஒரு நிமிடத்துல எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் 8 லிட்டர்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. நேரம் 10:36. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் தாய் மனசு என்ற படத்திலேருந்து மனு எஸ் ஜானகி குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல். கஸ்தூரி ராஜா எழுதின பாட்டுக்கு இசை தேவா.

0: பிரின்சிபல், புதுகார் வெல்ல வாய்ப்பு.
1: வாவ், அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம்.
0: டா, இன்னும் கொஞ்சம் தான் அவரோட டீடைல்ஸ் தரணும்.
2: நிறுத்த முட்டாளே.
3: என்ன இந்த மாதிரி பாப்அப்ஸ் கிட்ட உஷாரா இருக்கணும். ஸ்கேமர்ஸ் பர்சனல் டீடைல்ஸ் மிஸ்யூஸ் செய்ய முடியும்.
0: ஓ,
2: நீ புரிஞ்சிக்கிட்டல்ல? ரிலாக்ஸ்.
0: ஆனா கார்வென் பண்ணிருந்தா அப்பா ஹோம்வொர்க் செய்ய வைக்க மாட்டாரே.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள்,
0: கூலாக இருங்கள்.
4: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னாக்கா வேகமா ஓடிட்டு இருக்கு. சிப்பியில் முத்து உருவாக சுமார் எவ்வளவு ஆண்டுகள் ஆகும் அப்படின்றதுதான் கேள்வி. இதற்கான பதில் கூட நேர்கள் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.

0: உங்க பேர் சொல்லுங்க சார், கேக்குது.
1: ஹலோ
0: கேக்குதுங்க சார், நீங்க பேசுங்க.
1: ஆமாங்க
0: சார்,
1: என்ன
0: கேள்வி கேட்டிருந்தோம்னா, சிப்பியில முத்து உருவாகிறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் சுமாராக ஆகும் அப்படின்னு நீங்க சொல்லணும்.
1: சரி,
0: பதில் சொல்லணும், நீங்க தான் சொல்லணும்.
1: ஆ சொல்றேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: சரி சரி மேடம்.
0: சரிங்க சார், யாரா சொல்றாங்களா கேக்கலாம். நன்றி. விவத் பாதி தமிழ் எஃப்எம். சொல்லுங்க சார், உங்க பெயர்.
2: கேக்குதாமர் ராஜசேகர்.
0: சரிங்க சார, சொல்லுங்க.
2: சிப்பிக்குள் வருதுன்னு கேட்டீங்க, முத்து எவ்வளவு?
0: ஆமா ஆமா ஆமா,
2: 12 வருடங்கள் மேடம்.
0: 12 வருடங்கள் ஆகும் அப்படின்னு ஒரு தோராயமா சொல்றீங்க இல்லீங்களா?
2: ஆமா மேடம்.
0: சரிங்க சார், நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்,
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
3: திருமுல்லைவாயில இருந்து மஞ்சப்பன் மேடம்.
0: திருமுல்லைவாயில இருந்து மஞ்சப்பன், சொல்லுங்க சார், சொல்லுங்க.
3: அவர்
0: சொன்ன கோச்சிங் போனாரு,
3: அதை
0: சிப்பியில முத்து உருவாகிறதுக்கு சுமார் எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்னு கேட்டிருந்தா ஒருத்தர் 12 வருடம்ன்ற மாதிரி சொன்னாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது சொல்லுங்க.
3: 6 வருடம்.
0: 6 வருடம் நீங்க நினைக்கிறீங்க, ஓகேங்க சார். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: நான் திருவான்மையூர் மீரா.
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
4: உங்களுக்கு பதில் தெரிஞ்ச உடனே லைன் கிடைக்கிறது இல்ல.
0: ஆமா, ஏதோ எடுத்துட்டு வேற பேச்சும் பேசுறாங்க இல்லீங்களா? சரி சொல்லுங்க.
4: இல்ல, இது நான் நினைக்கிறேன், பத்திரிகை படிச்சதுதான் 7 ஆண்டுகள் அப்படி.
0: 7 ஆண்டுகள்ல இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, ஓகேங்க மேடம், நன்றி.
4: ஆமா மேடம்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேடம்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
5: நான் வக்கம் மணிமாலா மேடம்.
0: மணிமாலா மேடம் சொல்லுங்க. குறிப்புகள் இருக்கு. சிப்பியின் உடலுக்குள்ள புகுந்துடக்கூடிய அந்நிய பொருட்களிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள சிப்பி உடலுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உயிரியல் செயல்முறை தான் இந்த முத்து விளையிறது அப்படின்றது ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த அந்நிய பொருள் வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கு ஒரு எதிரியல் ஒரு ஆற்றல் உருவாகும். அந்த மாதிரியான ஒரு செயல்முறையை வந்து அந்த சிப்பியே வந்து உருவாக்கும் இல்லைங்களா, அந்த விளைவு தான் வந்து முத்து. இந்த பிளாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழிஞ்சல்கள் போன்றவற்றை முத்துக்களை உருவாக்கக்கூடியதா, அரிதான ஒரு முத்துக்களை உருவாக்கக்கூடியதில் செயல்படுகிறது. ஆனா வந்து இந்த பிளாம்ஸும் இந்த மசில்ஸ் அப்படின்ற அந்த இந்த மாதிரியான கிளிஞ்சல்கள் வந்து அவ்வளவு அரிதான முத்துக்களை அவ்வளவு சீக்கிரத்துல வந்து உருவாக்குறது இல்லை. ஆனா பாத்தீங்கன்னாக்கா ஆயிஸ்டர் சொல்லக்கூடிய சிப்பிகள் தான் வந்து நன்னீர் மற்றும் உப்பு நீர் இரண்டிலுமே வந்து முத்துக்களை அதிகமா உற்பத்தி செய்யுது. முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அந்த பிளாம்ஸ் அண்ட் அண்ட் மசில்ஸ் அதுங்க வந்து அவ்வளவு நிறைய கொடுக்கறது கிடையாது. ரொம்ப அரிதான முத்துக்களை அவை உருவாக்குறது கிடையாது அப்படின்ற மாதிரியும் குறிப்புகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னாக்கா சிப்பி வளரும் பொழுது, சிப்பி வந்து வளருதுன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் வந்து மென்சில்ஸ் அப்படின்ற அழைக்கக்கூடிய உள்ளுறுப்புல வந்து சிப்பி வந்து உட்கொள்ளக்கூடிய உணவு தாதுக்கள் அது பயன்படுத்தக்கூடியதெல்லாம் வந்து நெக்கர் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளை உற்பத்தி செய்யுது. இந்த நெக்கர் என்னும் பொருளோட சிப்பியோட ஓட்டையும் உருவாக்குது. இதுதான் வந்து ஓட்டையுமே உருவாக்குது. மணல் இல்லனா துகள்கள் இல்ல அந்நிய பொருட்கள் ஏதாவது சிப்பியின் உடலுக்குள்ள இந்த மென்டல் அந்த உறுப்புல வந்து ஒட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு உறுத்தல் மாதிரி உருவாக்கும். இந்த உறுத்தல் தான் வந்து விடுபடுறதுக்காக சிப்பி வந்து இயற்கையாவே எதிர்வினை ஆற்ற வேண்டியதா ஆயிடுது. அந்த உறுத்தலை தூண்டுற அந்த அந்நிய பொருட்கள்ல வந்து சிப்பி ஓட்டையும் அந்த நெக்கரையும் அப்படியே முழுமையா மூடிக்கிற மாதிரியாவும் ஆயிடுது. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த அழகான முத்துக்களும் நம்மளுக்காக கிடைச்சிடுது. இவ்வளவு ஆண்டுகளும் இத்தனை போராட்டங்களுக்கும் நடுவில்தான் நம்மளுக்கு அந்த முத்து கிடைக்குது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா முத்து வந்து உருண்டையா இருக்குன்னா அதே மாதிரியே கிடைக்கும் அப்படின்னு இல்லைன்னு சொல்றாங்க. விதவிதமான அளவுலயும் சைஸ்லயும் வந்து முத்துக்கள் இருக்கலாம். அப்புறம் நல்ல பளிச்சின்ற வெள்மை நிறை

திலும் இருக்கும் அப்படின்னும் நம்ம எடுத்துக்க வேண்டாம், பழுப்பு நிறங்கள்ல கூட இருக்கும் அப்படின்னும் பதிவுகள் இருக்கு. நீங்க முயற்சி செஞ்சு சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நன்றி. இப்ப நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து ஒரு பாடல் தான் கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒரு நம்ம கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தூதுப்போ செல்ல கிளியே என்ற படத்திலேருந்து பாடல் இப்ப ஒலிக்க இருக்கிறது. இதுவும் மனோ சித்ரா குரல்கள் ஒலிக்கக்கூடிய பாடல், காளிதாசன் எழுதிய பாடல், தேவாவோட இசையில நமக்காக இது ஒலிக்கிறது.

0: நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன நம்ம சொல்லலாம்? நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. இந்தியாவின் அதிக நூலகங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்ற கேள்விதான் நம்ம அடுத்து வைக்கிறோம். இதற்கான பதில்களோட நேர்கள் வரட்டும். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அப்படின்றத பாத்தலாம். கமலாவரதன், மீரா வெங்கட்ராமன் எல்லாரும் வந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. தூதுவளை அறுத்து பாடல் நல்லா இருந்தது சொல்லி மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கமலாவரதன் யாரெல்லாம் வராங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவிட்டிருக்காங்க. நீங்கள் வழங்கும் தகவல்கள் அனைத்தும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு, நன்றி சொல்லி பத்மா சவுந்தரராஜன் அவங்க சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் அவங்களுமே வந்து அயனாவரத்திலேருந்து தூதுவளை அறுத்து பாடல் அருமைன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. எஸ் சத்யநாராயணன் வந்து 6 மாசத்துலேருந்து 3 வருஷம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டிருக்காங்க. பெரும்பாக்கம் அங்கிருந்து வனஜா சுந்தர் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 முதல் 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளி அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஒரு தகவல் அரக்கோணம் ஐயோ அதே விஷயத்தை பற்றி தான் அவங்களும் சொல்ல வராங்க. வலங்கை மண் அங்கேருந்து துரை அப்படின்றவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. 1 ஆண்டு முதல் 3 ஆண்டு ஆகும் அப்படின்ற மாதிரி அவர் பதிவிட்டிருக்காரு. சூலை ரீஜா மனோகர் 10 வருடங்கள்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்நாதன் கோவிந்த சுவாமி கும்பகோணத்திலேருந்து 2 முதல் 7 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களுமே அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, 7 வருஷங்கள்னு. பிரமிளா தமிழ் செல்வன் சிப்பியில் முத்து வழங்க 15 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு வந்து கரெக்டான ஒரு பதில பதிவிட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் வந்து கலக்கல் அரங்கம் கலக்கலாக இருந்தது சொல்லி அந்த நிகழ்ச்சியை பற்றி இங்கு வாழ்த்திருக்காங்க. அப்புறம் வந்து முத்துக்கள் உருவாக 14 ஆண்கள் ஆகும் சொல்லிட்டு ரெட்டில் சேர்ந்து ஹயத் பாஷா அவங்க சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்களும் 14 ஆண்டுகள் சொல்லிருக்காங்க. கரெக்டா ஒரு 15 ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கலாம். வாரியங்காவல் அங்கிருந்து கதிரவன் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. பாடல்கள் அருமைன்னு சொல்லிருக்காங்க. சிப்பியில் ஒரு 10 வருடம் ஆகும் கமலாவர்தன் அவங்க சொல்லிருக்காங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலிருந்து காந்திமதி நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. அவங்க 7 அப்படின்ற வருஷத்தை குறிப்பிட்டிருக்காங்க. விக்னேஷ் ஹோசூர்ல இருந்து 15 இயர்ஸ் பதிவிட்டிருக்காங்க. அடலப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வந்து சிப்பி பற்றிய அந்த முத்துச்சிற்பி பற்றிய தகவல்கள் அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நம்மள முத்துக்கள் பற்றிய விரிவான கூறியது பயனுள்ளதாக இருந்ததுன்னு பாராட்டியிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் முத்துமாரி அவங்களுமே கூட தகவலை தெரிந்து கொண்டோம் சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் 2 முதல் 10 ஆண்டுகள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கேட்ட இந்த கேள்விக்கான பதிலோட யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. உங்க பெயர் பதில் சொல்றீங்களா? அதாவது கேரளா அப்படின்னு நீங்க கரெக்டா அப்படியே ஆன்சர்க்கே வந்துட்டீங்க இல்லையா? சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரால தான் வந்து 12,000க்கும் மேற்பட்ட நூலகங்கள் இருக்கு. கேரளால வந்து 8,000க்கும் மேற்பட்ட நூலகங்கள் இருக்கு. கர்நாடகா தமிழ்நாடு இப்படி அடுத்தடுத்து வரிசையில வராங்க. ஆனா ஏன் கேரளாவை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இத்தனை, அதாவது ஒரு 4,000 மனிதர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இத்தனை நூலகங்கள் அப்படின்ற மாதிரி கணக்கு இருக்கு. அதன்படி அதாவது மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நூலகங்கள் இருக்கணும். இப்போ மகாராஷ்டிரான்றது பெரிய மாநிலமாக இருக்கும்பொழுது நிறைய இன்னுமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த விதத்தில் பார்த்தா கேரளா வந்து அதனுடைய அளவு வந்து சின்னதாகவும் இருக்கும், மக்கள் தொகையும் கம்மியாக இருப்பாங்க இல்லைங்களா. அவங்கள பார்க்கும்பொழுது நிறைய நூலகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கணக்கெடுப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் கேரளாவை வந்து முதல்ல சொல்கிறாங்க. சரி, நிகழ்ச்சிக்கு நிறைவா ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிவு செஞ்சிடலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் என் ராசாவின் மனசிலே என்ற படத்திற்காக எஸ் என் சுரேந்தர் பாடியிருக்கக்கூடிய பாடல். சித்ரா உடன் பாடியிருக்காங்க. பொன்னடியான் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. ஒலிக்கிறது பாடல் நமக்காக.

0: அவங்களோட அருமையான பங்களிப்போட இனிதாக இருந்தது நம்மளுடைய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. மெய்சில் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு ரசித்தோம் இந்த நிகழ்ச்சியில. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11 மணி. மென்கீற்றாக தொடங்கி மனமரணும் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம்.
2: என்றும் இனியவை
1: நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு துவக்கமாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஆண்டவன் கட்டளை என்ற படத்திலேருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கிறது. பி. சுசிலா குரலில் நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

உவகை பொங்கி ததும்ப நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பாடல் எதிர்நீச்சல் என்ற படத்தில் இருந்து கேட்க போறோம். பி சுசிலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

பழைய பாடல்களில் இறைந்திருக்கும் இலக்கிய சுவை, நயம், பாடல்களின் பெருமை, இசை நுணுக்கங்கள் போன்றவற்றை பற்றியெல்லாம் எண்ணி எண்ணி நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாடல்கள் ஒலிக்கும் தருணத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த பாடல்கள் ஒலிக்க ஒலிக்க அந்த காலகட்டத்துக்கே நம்மால் செல்ல முடியும். அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல கேட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படிப்பட்ட நினைவல் இருக்கு என்றால் அந்த நினைவுக்கே நாம் செல்ல முடியும். என்னும் இனிமே நிகழ்ச்சியை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் குடியிருந்த கோயில் என்ற படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நான் யார், நான் யார், நீ யார்?
1: நேரம் 11:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்றும் இனிவே நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பச்சை விளக்கு என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கிறது. டி எம் சௌந்தரராஜன் குரலில் நாம் கேட்கலாம் இந்த பாடலை. பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் காதலிக்க நேரமில்லை என்ற படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடலை கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் முன்னாடி நிகழ்ச்சியை கூட எல்லா பாடல்களும் நல்லா இருந்தது, நிகழ்ச்சி அருமைன்னு அப்பு ஆயனாவரத்துலேருந்து வாழ்த்திருக்காங்க. பாரிஜாஜ பூவை பாடல் கேட்டோம் பார்த்தீங்களா, அது வந்து மேனே மெல்ல வருடி சென்றதுன்னு சூளேரிஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. ஆல் சாங்ஸ் சூப்பர் என்ஜாய்ட் அப்படிங்கிற மாதிரி மது சொல்லியிருக்காங்க. உரிமை வினோ சுழி நிஜ மனோகர் இந்த நிகழ்ச்சியிலும் அதாவது என்றும் நினைவு நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க கூடிய புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், ராமகிருஷ்ணன் குழும கொண்டான், சரவணர் ராமலிங்கம் எல்லாருமே இணைஞ்சிருக்காங்க. வனஜா பெரும்பக்கத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பாடலை கேட்டிருக்காங்க. இது பாடல் சொல்லி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இல்லை, இங்கே என்ன நம்மளுக்கு செட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அவங்க விரும்புகிற பாடல் என்றைக்குமே திருப்பியும் வந்து ஒளி உலா வரும் இல்லையா, அப்போ கேட்டுக்கலாம். ஆரம்ப பாடலே அழகாக இருந்தது, அழகே வா அருகே வா அந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. ஆகாய கலசத்தோட அதை வந்து ஒப்பிட்டிருந்தாங்க இல்லையா, நல்ல ஒரு ஒப்பீடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், ஸ்ரீ ராமச்சந்திரன் டி அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இருந்திருக்காங்க. முதல் பாடலே மிக அழகான அருமையான பாடலாக ஒலித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், என்றும் இணைவு நிகழ்ச்சியில் இணைந்து விட்டேன்னு சொல்லி இங்கே பதிவிட்டிருக்காங்க. உள்ளத்தை இசை ஊஞ்சலில் ஆட செய்யும், இனிமையான மனதிற்கு இனிமை தரும், என்றும் இணைவை நிகழ்ச்சியில் இருக்கிறதா சாகுல் அமித் சொல்லியிருக்காங்க இரவாஞ்சேரியிலேருந்து. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலிருந்து என்றும் இணைவை நிகழ்ச்சியில் ஆரம்ப பாடல் அசத்தலாக ஒலிக்க செய்தீர்கள், தாமரை கண்ணங்கள் பாடலும் இனிமையாக இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. எதிர்நீச்சல் இந்த திரைப்பட பாடல் தாமரை கண்ணங்கள் நாகேஷ் அவர்களோட நளினமாக நடன ஆடியிருப்பார், அவங்களோட ஜோடியோடு சேர்ந்து அந்த மாதிரி சொல்லி வாழ்த்திருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அலையே வா அருகே வா திரைப்பட பாடல் நாயகி பாடுவார். அலையே வா என் வான் அலையே வா அப்படின்னு புது பாடல்களை தா அப்படின்னு சொல்லி வானொலி பெட்டி அருகே நேயர்கள்லாம் காத்துட்டு கிடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து ரொம்ப மகிழ்விக்கக்கூடிய பாடல்கள்லாம் வரும் இல்லையா, அன்பு அறிவிப்பாளருக்கும் வணக்கம் சொல்லி வாழ்த்திருக்காங்க. காஞ்சனா கே விஜே அவங்க வந்து கொடமாடப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களோட சேர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஓல்ட் இஸ் கோல்டு என்பது உண்மைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவங்களும் நிகழ்ச்சியில் வந்து என்று நினைவு பாடல்கள் ரொம்ப அருமையாக இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியும் வாழ்த்திருக்காங்க. மேலப்பேட தயாளன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. வாரியங்காவல்லேருந்து கதிரவன் அவரும் கேட்டுட்டு இருக்காரு பாடல் அப்புறம் அறிவிப்பாளரோட எல்லாருக்குமே பாராட்டு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவருமே இணைந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. காலத்தால் அழியாத பாடல்களை கேட்டுக்கொண்டுள்ளோம், கூடியிருந்த கோவில் நான் யார் நான் யார் பாடல், பச்சை விளக்கு திரைப்பட பாடல், நான் கேள்வி பிறந்தது அன்று பாடல் என்றுமே இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கேன் அருமைன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர், கேள்வி பிறந்தது அன்று நல்லதோர் தத்துவ பாடல், இன்றும் மறக்க முடியாத ஒரு காவிய பாடல் சொல்லி தொடரட்டும் சொல்லி வாழ்த்திருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தாமரை கண்ணங்கள் குடும்பத்தோடு கேட்டு ரசித்தோம் சொல்லி இங்கே வந்து கை தட்டியிருக்காங்க. வலங்கமான் துரை அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாவ மன்னிப்பு பட பாடல் பலே பலேன்றாங்க. பாவ மன்னிப்பு பாடல் பாடல் போடலையே அவங்க வந்து என்ன கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி பாடல் தானே ஒழித்தது.

இவளுக்கு பாடல் தான் ஒழித்தது, கேள்வி பிறந்தது அன்று அப்படின்னு. தேனிலேருந்து ஹரிராமன் அவங்களுமே வந்து கேட்டுட்ருக்குறோம். அன்றும் இனியவை, இன்றும் இனியவை, என்றென்றும் இனியவை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியை வந்து பாராட்டியிருக்காங்க. அழகான ஆரம்ப பாடல் யார் யார் என்ற கேள்வி பாடலாக வேகமாக ஒலிக்க அடுத்து மென்மையாக இசைக்க வந்தது என்றும் இனிமை அல்லனா இளமை அப்படின்ற மாதிரி தொகுப்பு அருமை வாழ்த்துக்கள் நன்றின்னு சொல்லியிருக்காங்க அன்பு ராணி. அப்புறம் மீரா வெங்கட்ராமன் காதலுக்கு நேரமில்லை பாடல் வந்து கேட்டோம், சூப்பர் சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. கோபால் சம்பத் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அருமைன்னு வாழ்த்திருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கண்ணன் என் காதலன் என்ற படத்திலேருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது நமக்காக. இதோ கேட்டு ரசிக்கலாம்.

அப்படி ஒரு இனிய அனுபவத்தை தான் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். உள்ள உவகையோடு நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இதில் என்றும் இணைவே நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ஒளிவிளக்கு என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குழுவினரோடு பாடியுள்ள பாடல். வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா. நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா

0: ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் சிவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

0: என்றும் இனிவை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 11:40
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் ரெடில்ஸ்ல இருந்து ஹயத் பாஷா, அவர் ஏசி போட்டால் குளிர்ச்சி, என்றும் இனிவை நிகழ்ச்சி கேட்டாலும் அப்படிதான் இருக்கு நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷ், அவருமே பார்த்தீங்கனாக்கா, என்றும் இனிவை வானொலி கேட்கும் அனுபவம் பழமைதான், இருப்பினும் காலங்கள் இடைவெளி விட்டு தினம் தினம் இனிமையான பாடல்கள் கேட்கும் அனுபவம் புதுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கும் நிலைத்தாருக்கும் தொகுத்த வழங்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளும் சொல்லி இங்கே பதிவிட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன், அவங்க வந்து மின்மினியை பாட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆஹா ரொம்ப நாளாச்சு கேட்டு இந்த பாடல்ன்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், இன்றைய என்றும் இனிவை நிகழ்ச்சியில் ஒன்றன் பின் ஒன்றனாக ஒலிக்கும் பாடல்கள் அனைத்துமே தேனில் ஊறிய பலா கனியாக சுவைப்பது போல இருக்கிறது செவிகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதமா இருக்கணும் இங்க பாராட்டியிருக்காங்க. அவங்களும் ஒலிக்கும் பாடல்களை அவளோட கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. முகமது பிலால் சி, அவருமே வந்து ஐனாவரத்துலேருந்து இன்றைய பாடல்கள் எல்லாமே அருமைன்னு இங்கே வந்து பதிவிட்டிருக்காங்க. பொன்னேரிலேருந்து கலீல் அகமது, அருமை சூப்பர், அவங்களுக்கு 100 மார்க் அப்படின்னு இங்கே போட்டிருக்காங்க. எம் சங்கர், அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது தான் குறிப்பிட்டிருக்காங்க, அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. சூளி ரீஜா மனோகர், அவருமே வந்து எம்ஜிஆர் சிவாஜி நடித்த திரைப்பட பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்பது செவிக்கு விருந்து படைத்தது போல் இருக்கிறது, மின்மினியே கண்மணியே ருக்குமணியே சக்கர பெண்ணே சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவிட்டிருக்காங்க. நாராயணசாமி சின்னப்பிள்ளை, அவர் வந்து பார்த்தீங்கனாக்கா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. கும்பகோணம் அங்கேருந்து மொட்டை கோபுரம் சின்னப்பிள்ளை அப்படின்ற மாதிரி நாராயணசாமி, சசிராஜசேகரன் இவங்களாமும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம் ஆகாஷவாணியில் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. ரெடிட்லேருந்து ஹயத் பாஷா, அவங்களுமே வந்து அம்மாவின் தம்பி மாமா அந்த மாதிரிலாம் ஏதோ போட்டுட்டு நிகழ்ச்சியை கேட்கணும் காமா அப்படின்ற மாதிரி தத்துவத்தை உதிர்த்துருக்காங்க. பாடல்கள் தருவதும் எங்கள் ஹேமா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்பு ஐனாவரத்திலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு, அனைத்து பாடல்களுமே அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. தேர்வு செஞ்ச குழுவினருக்கும் பாடல்கள் வழங்குற அறிவிப்பாளர்களுக்கும் நன்றினும் இங்கே பதிவிட்டிருக்காங்க. ஏழுக்கிணர் தேவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு, அனைத்து பாடல்களும் அருமை சூப்பர் சபாஷ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கைத்தட்டலும் இங்கே வழங்கியிருக்காங்க. கலில் அகமதும் அதே மாதிரி தான் வந்து தம்ஸ் அப் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கை கொடுத்த தெய்வம் என்ற படத்தில் இருந்தால் நம்ம கேட்க போகிறோம். பி சுசிலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்களுடைய இசையில ஒலிக்கிறது.

புதிய பூமி என்ற படத்தின் பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம கேட்ட அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல ஒலித்தது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சிக்கு அடுத்து வரக்கூடிய பாடல் புன்னகை என்ற படத்தின் தான் நம்ம கேட்க போகிறோம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

0: எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜாத்தாரே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன.
1: உணர்வுகளின் உருவகமாக பாடல்கள் படையெடுத்து காற்றில் இன்னிசையாக இசைத்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றும் இனிவே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். நேரம் வந்து 11:54. நிறைவா நாம கேட்கக்கூடிய பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. படகோட்டி என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: சமைக்கும் பாடல்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்.
1: என்றும் இனியவை
0: நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரும் பொழுது 12:01. இனி நாம் கேட்கலாம்.
2: ரெட்ரோ நேரம்.

இன்றைக்கி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவரை காத்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்கள் தான் காத்துட்ருக்கு. இதோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில் பஞ்சு அருணாச்சலம் எழுதிய பாடலுக்கு இசு இளையராஜா. அடுத்த வாரிசு படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு. நம்முடைய விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் கண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் அந்த சொர்க்கம்.

ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் தான் கண்டிப்பாக. இன்றைக்கி ரெட்ரோ நேரத்தில் இந்த மாதிரி பாட்டு தான் வரப்போகுது. அடுத்து வரப்போகிற பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராமோட குரல்களில் முத்துலிங்கம் எழுதின பாடலுக்கு இசை இளையராஜா. தங்கமகன் படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டமா இன்னைக்கு இசை கொண்டாட்டமா ரெட்ரோ நேரத்துல பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. 12:12 10 நொடி. ஓகே, ரெட்ரோ நேரத்துல பாட்டெல்லாம் கேட்டு அப்படி நீங்க என்னெல்லாம் பதிவு போட்டிருக்கீங்கன்னு பாத்துட்டு அடுத்த பாட்டு போயிடலாமா? மா செல்வநாதன் அவங்க வந்து கைத்தட்டலோட வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சுலே ரீஜா மனோகரன் அவங்க வந்து அனுராதா விஜயகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிவு. பொன்னேரி கலீல் அகமது, அடிக்கிற வெயிலில் நீங்கள் போடுற பாட்டெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது மாதிரி இருக்குங்க. முதல் பாட்டே அப்படியே வந்து ஆசை 100 வகை சம பாட்டு, அடிதுள் வேற லெவல் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்து. பெண்களுக்கு இருக்க வேண்டும் வீரம், மிளகாயோ காரம், ஆரம்பமாகியது ரெட்ரோ நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு ரைமிங்காக ரெடில் சயாத் பாஷா அவங்களும் போட்டிருக்காங்க. ஆசை 100 வகை, எங்கள் கால்களை வளைத்து நெளித்து ஆட வைத்த பாடல், இன்னைக்கு டான்ஸ் கச்சேரி பாடல்களா அப்படின்னு சொல்லி சூலி ரீஜா மனோகரன் அவங்க பதிவு. ஆமாங்க, போன வாரம் நம்ம சந்தித்தப்போ வந்து நிறைய அந்த மாதிரி டிஸ்கோ பாட்டு நம்ம கேட்டோம். இன்றைக்கும் அதோட தொடர்ச்சியாக நம்ம பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் இன்றைக்கி ரெட்ரோ நேரத்தில். முதல் பாடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி, அருமையாக இருக்குன்னு சொல்லி முகமது பிலால் அவங்க ஐநாவரத்துலேருந்து அவங்க பதிவு. சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலம் கிராமத்துலேருந்து அவங்க ஒரு குரூப்பாக கேட்டுட்ருக்காங்க. சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்க எல்லாமே. முரளிதரன் விழுப்புரம், ஆசை 100 வகை பாடல், இனிமே விவித் பாரதி கண்டுபிடித்த அரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி நன்றி அறிவிப்பாளருக்கு அப்படின்னு சொல்லி

இருக்காங்க. கலைதுரை ராஜன், சுந்தர பெருமாள் கோவில் அந்த இடத்துல இருந்து. மேடம், கலக்கல் அரங்கம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க, முதல் பாட்டே சூப்பராக இருக்குது, தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாடல்கள் கேட்க காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வா வா பக்கம்பா, என்ன ஒரு பாட்டு அடலா. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அந்த 80 காலகட்டம், அதுக்கே நாங்கள்லாம் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி. போன வாரம் வந்தப்போ டிஸ்கோ டான்ஸ் போட்டிங்க இல்லையா, இந்த வாரம் அதே மாதிரி போகுது போல இருக்கே அப்படின்னு சொல்லி சூப்பர்னு பொன்னேரி கலீல் அகமது, கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் வணக்கம் சொல்லியிருக்காங்க. இப்படி வாவா பக்கம்பா ஆத்மார்த்தமான பாடல்களை வழங்கும் வானொலி பெட்டியே நீ எப்பொழுதும் வாவா பக்கம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அதே பாட்டுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டரும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஐப்பாக்கம் வெங்கடேசன், ரெட்ரோ பாடல்கள் அருமை, தங்கமகன் பாடல் அருமைன்னு சொல்லிட்டு வெங்கடேசன் அவங்க பதிவு. எழுக்கின்ற தேவ அவங்களும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அருமைன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கோ கிளாஸ் பாடலாம் மேடம், போடுங்க போடுங்க, கேட்போம் இனி அடி தூள் தான் அப்படின்னு சொல்லி ஐநாவரம் அப்பு அவங்களோட பதிவு. சரி, இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம். வரப்போகிற இந்த பாட்டு வந்து தாய் வீடு, இந்த படத்துல இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினரோட சங்கர் கணேஷோட இசையமைப்பில் கேட்கலாம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டத்தோட தான் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய பதிவுகள்லாம் இங்கே அப்படிதான் சொல்லுது. ஓகே, நம்ம பார்க்கலாம் உங்களுடைய பதிவுகளை. அதுக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு கூட கேட்டு வந்துடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகாவோட குரல்களில் டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்தது இந்த பாடல் தங்கைக்கு ஒரு கீதம் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். நேரும் பொழுது 12:28. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு நிறைய பேர் பதிவுகள் போட்டிருக்கீங்க. அப்படி ஒரு பார்வை பார்த்துலமா, கும்பகோணம் முட்டை கோபுரம், சின்னப்பிள்ளை நாராயணசாமி, ராஜசேகரன், நந்தவனம், கண்ணன், சதீஷ் இவங்கெல்லாம் வந்து ரெட்ரோ நேரத்தில் பாட்டெலாம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காங்க. மேடவாக்க மணிமாலா ஆனந்தன், அவங்க பாடல்கள் அனைத்தும் சூப்பராக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் பாடல்கள் ஆரம்ப பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணராஜ் மேக்கலா அவங்க ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சார், 100 மார்க் அப்படின்னு சொல்லி மணிமாலா அவங்க கொடுத்துருக்காங்க. சண்முகநாதன் குருசாமி, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பாட்டு ஒலிபரப்பு செய்வீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பாடல் உங்கள் சாய்ஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல் அப்படி இன்ஸ்டண்ட்டாக காற்றலை வருங்க, கேட்டு ரசிக்கலாம். மெட்ரோ ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வந்து மேலப்பேடு தயாளன், அப்புறம் காஞ்சிபுரம் இளங்கோ, அவங்க வந்து தாய் வீடு பாட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. கோபால் சாமல்பட்டி, அவங்களும் வந்து பாடல்கள்லாம் அருமைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது, 9 மணிக்கு கலக்கலரங்கம் நிகழ்ச்சிக்கு லைனே கிடைக்கல மேடம், 1 மணிக்கு பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சிக்கு லைன் கிடைக்குமா, நான் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு, நான் வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.

அங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சார். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆசை நூறு வகை, ரெட்ரோ நேரத்தில் பாடல்களை கேட்பது ஒரு வகை அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாருமே வந்து ஒரு அவங்களுடைய எழுத்து திறனுக்கு வந்து இது ஒரு இடமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிறைய பேர் வந்து கவிதை வரி மாதிரியே போட்டிருக்கீங்க. லோகேஸ்வரி, தினேஷ், ரெட்ரோ நேரம் ஆடல் பாடலுடன் டிஸ்கோ ஆடிடும் நேரம், இது ரெட்ரோ நேரம். ஆகாய அலை மூலம் ஆட்டுவிப்பவர் அனுராதா, அவரவர் இல்லத்திலே ஆடிடுவார் அன்பர்கள், அமைதியான மதிய நேரம் இது, ஆடல் நேரமானது அகத்தினை மகிழ்விக்கிறது, அனைத்து நிகழ்வுகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், டிஸ்கோ டான்ஸ் மறந்து போன இந்த டான்ஸை பாடல்களை வந்து மீண்டும் நினைவுபடுத்திட்டு இருக்கீங்க, விவித் பாரதிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமாரோட பதிவு. தினேஷ் குமார் ஈஷன் அப்படிங்கிறவங்க, ப்ரோக்ராம் சூப்பர், ரிமைன்ஸ் மீ ஆஃப் மை சைல்டுஹுட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த பாடல்கள், அந்த காட்சி அமைப்பு, அதே மாதிரி அந்த உடை அலங்காரம், அப்போ வந்து பெல் பாட்டம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த தலை அலங்காரம் அதுவும் வந்து வேறு மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நினைவுக்கு வரும். ரவி அம்பத்தூர் வணக்கம் மேடம் சொல்லியிருக்காங்க. கார்த்திக் சோழா அவங்க வந்து கலக்கலான பாடல்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க, 100 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. பாடல்கள் அருமையின் முத்துகிருஷ்ணனோட பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனஹள்ளி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் அவங்களும் வந்து 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இடைக்கால இணைய கீதங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், முன்னே அழைத்தது அமேசிங் சாங், தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லி கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களோட வாழ்த்து. சென்னை பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்க வந்து தாய் வீடு படத்தில் அந்த உன்னை அழைத்தது அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே பாட்டுக்கு வந்து வீரகுமார் தூத்துக்குடி அந்த இடத்துலேருந்து பதிவு போட்டிருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், அடடா அற்புதம் அற்புதம், எல்லா பாடல்களும் மிக மிக சிறப்பு. தங்கமகன் வாவா பக்கம் பாடல் அந்த பாட்டு, தாய் வீடு படத்தில் ஐ ஆம் ரெடி அந்த பாட்டு, இதெல்லாம் வந்து உற்சாகத்தை உச்சத்துக்கே கொண்டு போயிடுதுங்க. அற்புதமான பாடல்கள் தேர்வு செய்த உங்களுக்கு ஒரு சபாஷ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, உற்சாகம், அது வந்து அந்த ஹை பிச்சில் எப்படி அழகாக பாடியிருக்காங்க அப்படின்றத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அதை அனுபவிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது நமக்கு. ராஜேஷ் பெரியார் நகர், தற்போது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. சரி, இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். வரப்போகிற இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்து எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் எனக்குள் ஒருவன் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு.

0: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஸ்டேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா. நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: நேரம் பொழுது 12:39.

20 நிமிடம் 30 நொடி. இன்னைக்கு ரெட்ரோ நேரத்தில் ஆட்டம் போட வைக்கும் துள்ளலிசை பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்களுடைய பதிவுகளும் இங்கே நிறைய இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம கேட்க போறது வந்து 12:40 தமிழ் செய்திகள். இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. 12:50 மீண்டும் ரெட்ரோ நேரம் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
0: சிங்கப்பூர் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல்

இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும், கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம், பின்லாந்து

0: நெதர்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் சால்மிலன் இணையை வென்றது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரும் பொழுது 12:50. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. ஓகே, எங்களுடைய பதிவுகள்லாம் அப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்னொரு பாட்டு கூட நம்ம முழுசாக கேட்கலாம். நம்ம சொல்லி ரீஜா மனோகரன் இந்த ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா துள்ளலிசை பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்த்து. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டம் நிகழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்குது. ரெட்ரோ நேரம் சுவையான நேரம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெடியில் சையாத் பாஷா அப்பப்போ வந்து அழகாக ஒரு தத்துவம் மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மீன் காய்ந்தால் கருவாடு, நீங்கள் ஒலிபரப்பிய பாடலோ தாய் வீடு, கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்களோடு அப்படின்ட்டு. நல்லா முகமது நிகழ்ச்சியில் நானும் இணைஞ்சிருக்கேன். உணவு இடைவேளையில் மருந்தே உணவு அப்படின்னு எண்ணி இருந்தேன், ஆனால் பாருங்கள் இசை விருந்து கூடி நனைவோம் இசை மழையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கேன். ஒலி அளவை அதிகமாக வைத்து கேட்டுக்கொண்டுள்ளேன், பாடல்கள் அனைத்தும் அருமை. இது போன்ற பாடல்களை நம்ம விவத் பாரதியில் மட்டும்தான் கேட்க முடியும், அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சமயம் நம்ம மீட் பண்ணுறப்பையும் காற்றலைகளில் ஒவ்வொரு தொகுப்பு பாடல்களும் நம்ம கேட்குறதுண்டு. அந்த வகையில் தான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி துள்ளலிசை பாடல்கள் தேர்வு பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோம். இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி லைட் மியூசிக் பாடல்களா அப்படின்னு சொல்லி சேகா அவங்களுடைய கேள்வி. ஆமாங்க, சொல்லி ரீஜா மனோகரன் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்பட பாடல்கள் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து 80s சாங்ஸ் இதில் குறிப்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். பொன்னேரி கலீல் அகமது அவங்க வந்து டிஸ்கோ பாட்டு வானொலியில் வராதா அப்படின்னு நினைச்சேன், போட்டாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் துரை அவங்க வந்து ரெட்ரோ அனைத்து பாடல்களும் முத்து, தங்கைக்கோர் கீதம் பாடலும் முத்தாய்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க. பகலின்றும் இரவின்றும் அரிதான பாடல், நீண்ட நாள் கழித்து மீண்டும் கேட்கறதுல தனி ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி ரீஜா மனோகரன். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகனள்ளி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் அவங்க ஜெயக்குடி இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க. ரஜினிகாந்த் நடித்த படத்துலேருந்து பாட்டு போட்டிங்க அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை நம்ம எல்லா நடிகர்களோடும் கலந்து தான் கொடுத்துட்ருக்கோம், நம்ம பாடல்கள் அனைத்தும் மிக சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் அவங்க வந்து அயனாவரம் நீங்கள் கேட்டவே போ அந்த பாட்டு, அடியே மனம் நில்லுனா நிற்காதடி அந்த பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் கருதி நம்ம வந்து இன்னொரு சமயம் பார்க்கலாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து பாட்டில் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் ரெட்ரோ நேரத்தில் கலக்கல் பாடல் தேர்வுகள் அருமை சூப்பர், அழகாக தொகுக்கும் அன்பின் அறிவிப்பாளருக்கு பாராட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. நஸ்ருதீன் ஷா அவங்க வந்து சைதாப்பேட்டையிலேருந்து அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ராஜன் சுப்பிரமணியன் தாய் வீடு படத்துலேருந்து ஜானகி அம்மா அப்புறம் எஸ்பிபி பாடின பாட்டு அந்த உன்னை நினைத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க, துள்ளலான பாடல் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. ஜெனிஃபர் அவங்க வந்து குட் ஆஃப்டர்நூன் அண்ட் மேம், ஐ நோ அபவுட் யூ, ஹவு டு கிவ் அனவுன்ஸ்மெண்ட் இன் அ ஸ்மார்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு, ரெக்வஸ்டிங் ஃபார் கம்மிங் அப் செக்மெண்ட், அதாவது பாடல் உங்கள் சாய்ஸ், அதுக்கு வந்து நிறைய புதிய நேயர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அந்த கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கையும் அதுதான், ஆஸ் யூஷுவல் யூ ஆர் ராக்கிங் அப்படின்னு சொல்லி சூப்பர்னு போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் இன்னைக்கு பாடல் தொகுப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் பெரும்பாலான காட்சிகள் ஒரே ஷாட்டில், சிங்கிள் ஷாட், அதாவது கண்டினியூஸ் ஷாட், கேமராவை நகர்த்தாமல் ஃப்ரேமுக்குள்ள நடிகர்களோட அசைவுகள் மற்றும் நடன கலைஞர்களோட அமைப்பை கொண்டு டி ராஜேந்தர் இயக்கியிருப்பாங்க. கேமராவை திருப்பாமல் நடிகர்களே ஃப்ரேமிற்குள் வந்து போவது போன்ற புதிதான உத்தியை கையாண்டார் அப்படின்னு சொல்லி பகலென்றும் இரவென்றும் அந்த பாட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. மேலப்பேடு தயாளன் சண்முகநாதன் குருசாமி இவங்க எல்லாமே வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கேம்கார்டன் எம் ஜி செல்வகுமார் பொன்னேரி கலீல் அகமது இவங்க எல்லாமே வந்து என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு

அவங்க பதிவு. பெரம்பார் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்க வந்து இன்னும் என்னவோ ஒரு படம் போட்டிருக்காங்க. நம்ம துள்ளல் பாடல்கள் தான் சார் கொடுத்துட்ருக்கோம். டி நகர் ரங்கராஜன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஆடவைக்கும் ரெட்ரோ பாடல்கள் சூப்பராக இருக்குது, இசை முழுக்கும் இன்னிசை மழை அப்படின்னு சொல்லி அன்புராணி. ரெடில் சையாத் பாஷா மேகம் கொட்டட்டும் குளிர்ச்சி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு பாட்டு நம்ம முழுசாக கேட்கணும், அதனால் அவங்களுடைய பதிவுகள்லாம் இருக்கட்டும். நம்ம இடையில நேரம் கிடைக்கும் போது நம்ம படிச்சிடலாம் சரியா. எல்லாருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி குரல்கள் வாரியோட பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் காக்கி சட்டை படத்திலிருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் இது.

அவங்க இன்னும் கொஞ்சம் பாட்டு நிறைய போடலாமே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சார், ரெட்ரோ நேரத்தில் ஒழித்த எல்லா பாடல்களும் சூப்பர், அடுத்த வாரிசு அதற்கடுத்த பாட்டு எல்லாமே வரிசையை கட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி செந்தில் கண்ணன் பேரளம் அந்த இடத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சூழி ரீஜா மனோகரன், வெயில் கொளுத்தக்கூடிய நேரத்தில் மேகம் கொட்டட்டும் அருமையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், இன்னைக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், அப்படியே நாங்கள் சின்ன வயசு காலத்துக்கே போயிட்டோம், அரை நூற்றாண்டு வயது கடந்த பிறகும் எங்களை ரசித்து மகிழ வைக்கும் பாடல்கள் அப்படின்னு சொல்லி 102.3க்கு நன்றி சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், அப்புறம் ஹரிராம் தேனியிலேருந்து, ரெட்ரோ நேரமா டிஸ்கோ நேரமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி, சின்ன வேலைகளுக்கிடையே காதில் விழுந்த அந்த தாய் வீடு படப்பாடல் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி பின்னோக்கி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பதிவு. சுரேஷ் அவங்களும் வந்து கும்பகோணம் பாலக்கரை அந்த இடத்துலேருந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 1:50. இனி நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வழியாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சி இது. நீங்கள் தொலைபேசியில் வந்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலைகளில் கலந்து வரும். என்ன பண்ணோம், டயல் பண்ணோம் 044 அப்படிங்கிற கோட் நம்பரோட 2952 0853 அண்ட் 2838 9871. நம்ம வழக்கம் போல தான் சொல்கிறது உண்டு, கடந்த 2 நாட்களில் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியை, மற்ற நேர்களோட விருப்ப பாடல்களை நாம் கேட்டு ரசிக்கலாம். ஓகே, இப்போ முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழ் பண்பலை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 நேயர்களும், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம சொன்ன மாதிரி நிறைய புதிய நேயர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். சரியா, இப்போ நிகழ்ச்சியில் முதல் நேயர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: மாணிக்கம் கேக்கனர். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்களும் நலம்னு நம்புறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு நம்ம?
1: இது பில்லா படத்துல இருந்து மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கையில் அந்த பாடல் ஒலிபரப்பு மேடம்.
0: ஓ, என்ன ஸ்பெஷல் ரீசன் ஏதாவது இருக்கா?
1: அதான் மேடம், நீங்க டான்ஸ் ஆன பாடல் எல்லாம் போட்டீங்க இல்லைங்களா, இது ஒரு கலக்கலான பாடல் தான்,
0: துள்ளலான பாடலோட பாடல் உங்கள் சாய்ஸ் துவங்கிடலாங்கிறீங்க.
1: ஆமா மேடம்.
0: சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கண்ணதாசனோட பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்புல பில்லா படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு பாட்டு.

நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம்.

0: உற்சாகத் துள்ளலோட நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் துவங்கி இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இனிய பிற்பகல் வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம் பி சுகுமார். படம் ஆட்டுக்கார அலமேலு.
0: ஐயா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், எந்த இடத்துல இருந்து? கிருஷ்ணகிரில இருந்து.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமம் பி சுகுமார்.
0: சுகுமார் ஐயா, சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: ஆட்டுக்கார அலமேலு படம், பாடல் ஆற்றிலே மீன் பிடித்து. இந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: சரி, கேட்கலாம். தேடி பிடிச்சு கேட்டிருக்கீங்க, ஆத்திலே மீன் பிடிச்சு இல்லையா?
1: ஆமாங்க, நமக்கு பழைய பாட்டு தாங்க பிடிக்கும்.
0: அப்படிங்களா, சரி கேட்கலாங்களா?
1: கேட்கலாம்.
0: நன்றிங்க ஐயா, நன்றி
1: நன்றி
0: நன்றி. பி சுசீலா அவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல், மாரா எழுதின பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். ஆட்டுக்கார அலமேலு படத்துலேருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு. உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: ஓகே, அப்படியே சாப்பிட்ற டைம் அப்படின்னு நினைக்கிறேன். 1 மணி 11:45 சிவிகளுக்கும் விருந்தா இனிமையான பாடல்கள், பலவிதமான ரசனைகள் ஒரு சீர் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: அரியலூர் மாவட்டம் வானதிகாபட்டினம் செந்தமிழ் செல்வன் மேடம்.
0: உங்க கிராமம் பேர் சொல்லுங்க.
1: வானதிரையன்பட்டினம்.
0: வானதிரையன்பட்டினமா?
1: ஆமா மேடம், 3 மாசம் கழிச்சு இப்பதான் மேடம் வரேன்.
0: ஓ,
1: கிடைக்கவே இல்லை. 3 மாசமா ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சிருக்கு. புது நேயர்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: செந்தமிழ் செல்வன்.
0: செந்தமிழ் செல்வன், அருமையான பேர். சொல்லுங்க செந்தமிழ் செல்வன் ஐயா, ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும். என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: நன்றி.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவோட குரல்கள்ல வாலியோட பாடல் சத்தியம் அப்படிங்கிறவரோட இசையமைப்புல முடிசூடா மன்னன் படப்பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை கொண்டாட்டமா இனிய பாடல்களோட அணிவகுப்பா நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க நேர்கள். நேரம் பொழுது 1:19:15 வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம், பேசுங்க.
2: புதுமை எத்தனை வந்தாலும் பழமை மாறாமல் புதுமையாக பண்ணிக்கொண்டு இருக்கும் அனுராதா விஜயகுமார் அவர்கள்.

0: அடியே
1: ஜானகியோட குரல்கள் வாலியோட பாடல் இளையராஜாவோட இசையமைப்புல நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து அந்த பாட்டு நம்ம குடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெட்ரோ நேரத்தோட இணைச்சு சொன்னதுனால அந்த யாரெல்லாம் இந்த பதிவு போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாட்டுலாம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ரம்யமான காலமாகும் ரெட்ரோ நேரமாகும் அப்படின்னு சொல்லி தொடங்கி வீரராகவன் மாதவரம்

கேட்டவை படத்துலேருந்து அந்த பாட்டு நம்ம கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெட்ரோ நேரத்தோடு இணைச்சு சொன்னதுனால அந்த யாரெல்லாம் இந்த பதிவு போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பாட்டெலாம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. ரம்யமான காலமாகும் ரெட்ரோ நேரமாகும் அப்படின்னு சொல்லி தொடங்கி வீரராகவன் மாதவரம் பகுதியிலேருந்து அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ அயனாவரம் இன்னொரு பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டிருப்பாங்க. செந்தில்குமார் அம்மாப்பேட்டை தஞ்சாவூர் அந்த இடத்துலேருந்து சூப்பரான சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிங்க, தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. காளிதாஸ் திருவாரூர், பாருங்கள் இவங்கெல்லாம் புது புது நேயர்கள் தான் கண்டிப்பாக. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வெங்கடேசன் டால்ஃபின் அப்படிங்கிறவங்க, பாலச்சந்தர் அப்படிங்கிறவங்க, அப்புறம் அப்பு அயனாவரம் அவங்க வந்து காக்கி சட்டை கிங் ஆஃப் மியூசிக் ராஜா சார்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், புதிய நேயர்கள் வரல அப்படின்னு சொன்னீங்க, இப்போ கூட புதிய நேயர் ஒருத்தர் வந்துட்டு போனார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. நம்ம வந்து எல்லா கருத்துக்களையும் தான் நம்ம படிக்கிறோம், எல்லாருடைய பேரையும் தான் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கணும் சார். நல்லா முகமது அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ப்ரோக்ராம் கேட்கும்போது வந்து ஏதோ விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்குது, எனர்ஜிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு உற்சாகம் தான் சார் இந்த மாதிரி, அதுவும் துள்ளலிசை பாடல்கள் கேட்கும்போது இன்னும் உற்சாகம் தான். முரளிதரன் விழுப்புரம் வழக்கம் போல் ஒரு போஸ்டர், அதோட பாட்டெலாம் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர், ஒன்றும் சொல்ல வார்த்தையே இல்லை, போங்க நல்ல நல்ல பாட்டாக போடுறீங்க அப்படின்ட்டு. முகமது பிலால் அயனாவரம், இன்றைக்கி பாடல் ஆற்றுலே மீன் பிடிச்சி ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், அவங்களும் வந்து பலவிதமான காலகட்டங்களில் விதவிதமான அருமையான பாடல்கள் பாடல் உங்கள் சாய்ஸில் கேட்குறாங்க, சந்தோஷம்னு சொல்லியிருக்காங்க. மணிமாலா ஆனந்தன், அவங்களும் வந்து பாட்டெலாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய நேயர்கள் இதுவரை கேட்டிராத நிறைவான பாடல்களை தேடி கேட்டு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை களைக்கட்ட வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு. இதோட நாம் இந்த அடியே மனம் நில்லுனா நிற்காதடி அந்த பாட்டுக்கு நம்ம போயிடலாம்.

0: உற்சாகத்துள்ளலோட ஒரு பாட்டு கேட்டாச்சு. இப்ப அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் சீர்காழிலிருந்து மாணிக்கம் டைலர் பேசுறேன். அன்பு வீரன். மாணிக்கம் டைலர் அன்பு வீரன்.
0: சீர்காழில இருந்து பேசுறீங்களா?
1: இசையமைத்து
0: பாடியிருக்காங்க. கங்கை அமரன் எழுதின பாட்டு கேக்கலாம். நம்ம நீங்க எந்த பண்பலையில கேட்டுட்டு
1: இருக்கீங்க?
0: ரொம்ப சந்தோஷங்க. எந்த அலைவரிசையில கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். நீங்க விரும்பின பாட்டு கேக்கலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு, சரிங்களா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாருங்க, புதிய புதிய நேயர்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் விரும்பின பாட்டு நம்ம கேக்கலாம். அதுக்கு முன்னாடி
2: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, கட்டுப்பாடு.
3: நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
4: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
3: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
3: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கமா?
4: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
0: பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டதை பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு செந்தில் கண்ணன், ஷோபா அபர்ணா பேரளத்துலேருந்து, வலங்கைமான ஆட்டோ துரை அவங்க வந்து பாடலுங்கள் சாய்ஸ் வெக்கையை போக்கிய ஜூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி ஹரிராம், பில்லாவை தொடர்ந்து ஆட்டுக்கார அலமையில் அவரை தொடர்ந்து ஒரு மன்னரும் வந்தார், இவர்கள் மூவரும் வந்து எப்படி அடியே மனம் நில்லுனா நிற்காதடி, அந்த பாட்டு எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி அழகாக போட்டிருக்காங்க. கலை துரைராஜன், முதல்ல வந்தது பில்லா, அடுத்து வந்தது ஆட்டுக்கார அலமையில், மூன்றாவதாக வந்தது முடிசூடா மன்னன். மேடவாக்கம் மணிமாலா, அவங்களும் வந்து பாடலுங்கள் சாய்ஸ் இல்லை, ஆண்கள் உங்கள் சாய்ஸ், ஏன்னா ஒரு பெண்ணு கூட வரல அப்படின்னு அவங்க பதிவா இருக்கு. நேரம் வந்து 1:30.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்

0: சூரியன பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
4: இப்போ பாடல் உங்கள் சாய்ஸ்ல. நம்ம நேயர் விரும்பி கேட்ட பாடல், இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் பாடியிருக்கும் பாடல், கங்கை அமரன் எழுதின பாடல். இது புதுப்பாட்டு படத்திலேருந்து இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. 1:30:45. இது உங்கள் அபிமான விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நல்லா இருக்கும் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு
1: உங்களுக்கு? எனக்கு வந்து வாழ்வே மாயம் படத்துல இருந்து தேவி தேவி அந்த பாட்டு போடுறோம் மேடம்.
0: போட்டுடலாமா? நன்றி நன்றி நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராமோட குரல்கள்ல வாலி எழுதின பாடல் இது. கங்கை அமரனோட இசையமைப்புல வாழ்வே மாயம் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு.

0: நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: ஒரு மணி 40:20 பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு செய்ய போற நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் செய்யாறில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு வந்து எங்க ஒரு காரன் திரைப்படத்திலிருந்து மாலை கருக்கடியில் என்ற சாங்
1: கேட்கலாமா?
2: கேட்கலாம், வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றிங்க ஐயா. மனோ பி சுசிலாவோட குரல்கள்ல கங்கைமரன் எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல எங்க ஊரு காவக்காரன் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாகத் தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால் தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும், அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க

0: உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அன்னாரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய்நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார்.
1: தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தனது 33ஆம் நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்நினோ பற்றியும் அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்படப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும் 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும் வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் பி வி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் பொழுது 1:55:20. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
0: தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
3: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: நேரம் பொழுது 1:58, 30 நொடி. இதுவரைக்கும் ஒலிபரப்பான நிகழ்ச்சிகள் எல்லாம் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, this is bye bye from அனுராதா விஜயகுமார். 2 மணியிலிருந்து தொடங்கி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தயாரா இருக்காங்க ராதா கிரிதரன். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிலையத்தில் நேரம் 2:30.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில என்ன மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் அப்படிங்கிற ஆவல் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி, அடடா இந்த மாதிரியான பாடல்களை தரப்போறோம் அப்படிங்கிற ஆனந்தம் எங்களுக்குள்ளயும் இருக்கு. இன்னைக்கு மேகம் அப்படிங்கிற வகையில உங்களுக்கு பாடல்கள் ஊர்வலம் வர காத்துக்கிட்டு இருக்கு. மனிதரில் இத்தனை நிறங்களா படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது, மழை தருமோ இந்த மேகம். அந்த பாடலோட நம்ம ஸ்டார்ட் பண்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல், ஷாம் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

நம்மளும் அப்படியே மேகத்து கூட போகிற மாதிரியே அந்த பாடலோட வர ஹம்மிங்கையும் பாடிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இல்லையா? அடுத்து என்ன மேக பாடல்? மேகம் அந்த மேகம் என்ன சொல்ல வருது? ஆயிரம் பூக்கள் மலரட்டும். இந்த படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. வி எஸ் நரசிம்மன் இசையில், நா காமராசன் கற்பனையில்.

அந்த மேகம் அப்படி என்னதான் சொல்லுது அப்படின்னும் போது நமக்குள்ள என்ன எண்ணங்கள்லாம் தோணுதோ அதெல்லாம் நம்ம வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே முடியாது. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவர் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறதா அப்படி போட்டிருக்காரு. ரங்கராஜன் டிநகர்லேருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், மேலப்பேடு தயாளன், இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் டிநகர்லேருந்து ரமா ரவி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. மழை தருமோ என் மேகம், இந்த மேக பாடல்கள் வானத்தில் மழை பொழிந்தால் தலையையும் தரையையும் துணியால் துடைத்து விடலாம், வானொலி பெட்டியில் மழை பொழிந்தால் என்ன செய்வது, பழகிவிடுமே, பயம் வேண்டாம், இது இசை மழைங்க ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்லிச்சு அப்படின்னு கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் சொல்லியிருக்காரு. ஏறுவாஞ்சேரியிலேருந்து ஷாகுல் அமித், இன்று மேக பாடல்களா கார் மேகங்கள் ஒன்று திரண்டு எங்கள் மனங்களில் இசை மழையை தூவ இதை கேட்டு இணைந்திருக்கிறோம், வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு மேகம் நிறைய பாடல்கள் இருக்குது கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐநாவரத்துலேருந்து இதென்ன ஒரே நாளில் ராதா அனுராதா சங்கமமா, பாடல்களுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டைட்டில் கொடுக்குறீங்க. முதல் பாடலே அருமையாக இருந்ததுன்னு அப்போ ஐநாவரத்துலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் அவங்க வந்து ஐநாவரத்துலேருந்து மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கருத்து மழைங்க வர இந்த ஜேசுதாஸ் ஜாக் அந்த மாதிரி அம்மா பாடலாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேடம் இது இந்த பாடல்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. அடுத்தது மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும், மேடம் நீங்கள் வந்தாலே இந்த ஒவ்வொரு தலைப்பில் இந்த பாடல்லாம் யோசிச்சுட்டு வந்தீங்க, நிகழ்ச்சியை சுற்றி சுற்றியே எங்கள் மனம் எப்பொழுதும் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுற்றி சுற்றி மேகத்தை சுற்றி நம்ம வரப்போகிறோம். வாங்க மேடம், உங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். அருமையான நல்ல நிகழ்ச்சியை 4 மணி நேரமும் தாங்க பார்ப்போம் அப்படின்னு தீட்டான் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவு. எங்கள் ஸ்டைல் அது நீங்க வந்தா ஒரு தனித்துவமா கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தீட்டாலும் டிசி ராஜேஷ் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைல்ல கொடுத்துட்டு இருக்காங்க சார் பாடல்கள் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். வணக்கம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் சூப்பர் அப்படின்னு செந்தில் கண்ணன் பேரலம்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மேகம் பாடல்கள் சூப்பர் அருமை அப்படின்னு கும்பகோணம்

பாலக்கரையிலிருந்து சுரேஷ் அவருடைய பதிவா இருக்கு. நேரம் 2:15 ஆயிடுச்சு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில அடுத்து என்ன மேக பாடல், மரகத மேகம் தேன் சிந்தும் அந்த மாதிரியான பாடலை கேட்க போறோம். படம் பேரும் பாருங்களேன், மேகத்துக்கும் தாகம் உண்டு. இந்த படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P சுசீலா பாடிய பாடல், MS விஸ்வநாதன் இசையில்.

வந்துகிட்டு இருக்க பாடல்கள். அடுத்து வந்து நம்ம மேகத்தை தேடுறோம்னா என்னை தேடும் மேகம்ன்ற பாடல் இருக்கு பாருங்க, கண்ணோடு கண் இந்த படத்திற்காக கேட்டு ரசிக்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல், சங்கர் கணேஷ் இசையில்.

அடுத்து வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அனிதா பாடிய பாடல். இது சிவாஜி ராஜா அவருடைய இசையில வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் காற்றுக்கு என்ன வேலி படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

ஞாபகங்கள் கண்ணில் இன்று முத்து குளிக்கும், நினைவுகள் பூவாகும் கண்ணுக்குள் கண்ணுக்குள்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில மேக பாடல்கள் ஊர்வலம் வந்துகிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டு மெசேஜும் போட்டிருக்காங்க.

பெரும் முருகன் பெருமாள் அவங்க வந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. வடபழனி சவுகார்பேட்டையிலிருந்து நிகழ்ச்சி அருமையாக இருக்குன்னு கந்தன் வள்ளி அவங்களுடைய பதிவு. மேகம் அல்லது முகில் என்பது வளிமண்டலத்தில் மிதக்கக்கூடிய சிறிய நீர்த்துளிகள் மற்றும் உறைந்த பனித்துளிகள் தொகுதி. இது கடல் நீர் நீராவியாக மாறி மேலே சென்று குளிர்ச்சியடைவதால் உருவாகிறது. அதே போல் தாங்க இருக்கு நீங்க வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் வர்ணஜாலமா இருக்குன்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அலிவலம் கோகுல் ரவி இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், மேகப்பாடல்கள் அருமையா இருக்கும்னு பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க வந்தாலே நல்லா இல்லை பாடல் கிடைக்கும் மேடம், என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியல, நீங்க போட்ட மாதிரியே நான் படிச்சுட்டேன் சார். சந்தோஷமா இருக்குங்க, போங்க. வைதேகி காத்திருந்தால் இந்த படத்துல பாடல் வருமா கிடைக்கும் அப்படின்னு நம்பறேன். அம்பத்தூர்ல இருந்து ரவி அவர் பதிவு பண்ணிருக்காங்க, முயற்சி பண்ணுவோம் சார். தித்திக்கும் இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், பாடல்கள் அனைத்தும் அருமை. மேகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஏவோங்க. சின்ன சின்ன மேகம் என்னை தொட்டு போகும், இந்த காற்றுக்கென்ன வேலி திரைப்பட பாடல் கேட்க அவளோடு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தியாகராயா நகர்லேருந்து ரங்கராஜன் அவர் கேட்டிருக்காரு. கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார். சேஷாத்ரி மயிலாப்பூர்லேருந்து சொல்லியிருக்காரு, மயிலாப்பூர் பக்கம் கும்பகோணத்திலேருந்து நீங்கள் மயிலாப்பூருக்கு வந்துட்டீங்களா சார், மயிலாப்பூர் பக்கம் சற்றே மேகம் கருக்குது மழை வர பார்க்குது அப்படின்னு அவர் ஒரு கவிதை நடையில் எழுதியிருக்காரு. ரைட், ஓகே. மரகத மேகம் மழை மேகமாய் மாறுமா, மேகம் கொட்டும் மழை பாடல் இது, எங்கள் ஸ்டைலுக்கு வாழ்த்துக்கள்னு யாரு, அன்பு ராணி அவங்களுடைய பதிவு. சிவதாஸ் அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில மேகம் பாடல்களை நண்பர்களோடு கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வீரகுமார், மேக பாடல்கள் அருமைங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு வீரகுமார் பொன்னி சொர்ணா குமரவேல் தூத்துக்குடியிலிருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. வானத்தில் உள்ள மேகங்கள் பொதுவாக அவற்றுடைய உயரம் மற்றும் வடிவம் ஆகியவற்றோடு அடிப்படை 10 முக்கிய வகைகளா பிரிக்கப்படுது அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் நமக்கு ஒரு அடிஷனலா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அரங்கமே சும்மா அதிரதில்ல. இனிய மதிய வணக்கத்தோட உங்களுடைய சகோதரன் ஏகாம்பரம் கோபால்சாரி இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. தேனி ஹரிராம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடடா, என்ன மாதிரியான பாடல்கள், என்ன 40 வருடங்களுக்கு பின்னோக்கி அழைத்து சென்று உருக வைத்து விட்டது பாடல்களுடைய தொகுப்பு. என்னை தேடும் மேகம் இந்த பாடல் சூப்பருங்க அப்படின்னு சுரேஷ் அவருடைய பதிவு. வெல்கம் ராதா மேடம், வணக்கம், வாழ்த்துக்கள், நிகழ்ச்சிகள் இன்று கலை கட்டட்டும் அப்படின்னு சுகுணா தேவி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் டெய்லர் அவங்க வந்து ஐநாவரத்திலேருந்து இன்றைய பாடல்கள் வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னு புரியல, போடுங்க மேடம் அப்படின்னு ஏதோ ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, அந்த பாடல் தான் எனக்கு சரியா புரியல சார், நீங்க அந்த பாடல திருப்பி வேணா ட்ரை பண்ணுங்க. என்னை தேடும் மேகம் பாடலுடைய வரிகள் அத்தனையும் படு சூப்பர் அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. பாடல்கள் கேட்பதற்கு இனிமையா இருக்குன்னு டி நகர்லேருந்து வனிதா இவங்களுடைய பதிவு. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அப்படியே மேகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ரெண்டு பிக்சர் அனுப்பிச்சிருக்காரு. ரெண்டு பிக்சர்லயுமே வேரியேஷன் இருக்கு சார், அதையும் நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னை தேடும் மேகம் இதமாக இருக்குங்க மனதுக்கு அப்படின்னு புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. சுகுணா தேவி, மேகம் அணிவகுத்து வரக்கூடிய பாடல்கள்ல குழுமையை சேர்த்து வந்து கொண்டிருக்கிறது பாடல்கள் அப்படின்னு ஒரு நெடிய பதிவை நான் படிக்கிறதுக்குள்ள எப்பவும் போல அவங்களுடைய பதிவு வேற இடத்துல எங்க போய் சேவ் ஆகுது அப்படின்னே தெரியல. ரைட், ஓகே. சின்ன சின்ன மேகங்கள் எங்கள் இதயங்களை தொட்டு தொட்டு செல்கிறது, இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில அருமையா இருக்கு பாடல்கள்னு ஏகாம்பரம் கோபால்சாரி அவருடைய பதிவு. உற்சாக குரலுங்க உங்களுக்கு அப்படின்னு இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அருமை அன்புடன் நாராயணன் மத்திய கைலாஷ் அடையார்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ், சின்ன சின்ன மேகம், கேட்க முடியாத மேக பாடல்களை இன்னைக்கு கேட்க முடியுதுங்க. ஆர்ஜே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே பெயர்ல 1982 ஒரு திரைப்படமும் வெளியாகி இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து மேகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வீரகுமார் அவருமே அந்த சின்ன சின்ன மேகம் அந்த பாடல் நல்லா இருந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல மெலடி வழங்குவது நம்முடைய விவத் பாரதி மட்டுமே அப்படின்னு வீரவள்ளி எஸ் ஆர் பாலாஜி அவருடைய பதிவு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நமக்காக அழகான ஒரு ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட போஸ்டரையே பார்த்து இதில் ஏதாவது இருந்தால் திருத்திக்கிங்க அப்படிங்கிற மாதிரி அழகானவுக்கு ஒரு பதிவை கொடுத்துருக்காரு. முகமது மியான் இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டு, நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 2:35:30, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். சின்ன சின்ன மேகம் கேட்டுட்டோம், இப்போ அடுத்து மேகம் 2 அப்படிங்கிற பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. சங்கர் கணேஷ் இசையில் இது பொய் முகங்கள் படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

நம்ம என்னமோ பூமியில தாங்க இருக்கும், ஆனா அது சென்று பாடல்களை கேட்டு அங்க ரசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை பாடல்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. மதுமலர் படத்துல இருந்து அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு, வானமே மழை மேகமே இங்கு நீ அப்படிங்கிற பாடலை தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். கே ஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் பாடிய பாடல் இது, கங்கை அமரன் இசையிலும் கற்பனையிலும்.

மேகத்தையும் இன்னிசை பாட அவங்க தூதாவும் அனுப்பியிருக்காங்க, துணைக்கும் கூட்டுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. அதாங்க மேகத்தோட ஒரு மகிமையே. இங்கே அலிவலத்திலிருந்து கோகுல் ரவி, என்னை தேடும் மேகம் பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்ட ஒலிபரப்பி உங்களுக்கு நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எம் ரவிச்சந்திரன் அவங்களும் உடன் இணைந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கவிஞர்களுடைய பார்வையில் மேகம் அப்படிங்கிறது வெறும் நீராவி கூட்டம் அப்படிங்கிறது கிடையாது, அது வானில் மிதக்கக்கூடிய ஒரு கவிதை. தாகம் தீர்க்கக்கூடிய தாய், இயற்கையின் தூதுவன் மற்றும் உயிருள்ள ஒரு கற்பனை சித்திரம். கவிஞனோட கற்பனையில் மேகம் நடமாடும் நடுக்கல், கடல்ல நீரை முகர்ந்து கொண்டு பாரம் தாங்காமல் வானில் மெல்ல நடக்கக்கூடிய கருணை வடிவம் அது. மண்ணின் தாய், உலர்ந்து போன பூமிக்கும் பயிர்களுக்கும் தன்னுடைய உயிரை கண்ணீராக, அதாவது மழையாக பொழிந்து உயிர் தரக்கூடிய வல்லல். வானின் ஓவியம்

காற்றுடன் சேர்ந்து கொண்டு வானில் பல வடிவங்களை எழுதி அழிக்கக்கூடிய ஒரு தற்காலிக சித்திரமும் கூட அது. தாகத்தின் தூதுவன் அது. மக்களின் தாகம் தீர்க்கவும் நிலத்தோட சோகத்தை போக்கவும் வானத்திலிருந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு அழகிய பயணம் அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கத்திலேருந்து அந்தோனி ராஜ் இவர் வந்து இன்றைய எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் பாடல்கள்லாம் அருமை. மேகம் ரெண்டு இந்த பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டதில் மகிழ்ச்சின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் பாடல்கள்லாம் அருமைன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேகங்கள் பாடல்கள் வரிசையில் இந்த ஒலித்து வரக்கூடிய பாடல்கள் அற்புதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மழை மேகமே இந்த பாடல் சூப்பர்னு புரசிவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு. இனிய பிற்பகல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். எங்கள் ஸ்டைலில் பாடல்கள்லாம் நல்லா இருக்கு, இந்த பாடல் வருமா அப்படின்னு ஒரு பாடலை போட்டு சுகுமார் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மேகம் ரெண்டும் ஒன்று சேரும் அந்த பாடல் செலெக்ஷன் நல்லா இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுணா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. முகமது பிலால் அவங்க வந்து ஐனாவரத்திலிருந்து மேகத்தை தூதுவிட்டு அந்த பாடல் போடுங்க மேடம் அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. நிச்சயமா டைம் இருந்தா நம்ம போடுவோம் சார். அவங்கள தொடர்ந்து டாக்டரிடம் சென்றால் உறக்கத்திற்கு மாத்திரை தருகிறார். நாம் உறங்குகிறோமோ இல்லையோ மாத்திரை உறங்கக்கூடிய மேகம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்தால் என்ற பாடல் வான் மேகத்திற்கு அழைத்து சென்று உலாவர செய்கிறது எங்கள் ஸ்டைல் பாடல்கள்னு ஏகாம்பரம் கோபால்சாரி அவருடைய பதிவாக இருக்கு. வணக்கம். வானம் மேகம் பற்றிய பாடல்கள் எல்லாமே சூப்பர், கடந்து வந்த அத்தனை பாடல்களும் நல்லா இருந்ததுன்னு செந்தில் கண்ணன் பேரளம்லேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. சுகுமார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதம்பதி கிராமத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் மேடம். மச்சான பாத்தீங்களா, இந்த படத்துல இருந்து மேகம் திரளி அந்த பாடல் வருமா? இன்னும் வரலையேன்னு சார், இன்னும் நமக்கு டைம் இருக்கு சார், கண்டிப்பா போடலாம். எங்கள் ஸ்டைல் ஆனாலும் அது என்றும் உங்கள் அறிவிப்பாளர் ஸ்டைலே அப்படின்னு வலங்கை மான்லேருந்து ஆட்டோ துரை அவருடைய பதிவா இருக்கு. இப்படி நேயர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதே பல்வேறு பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளேயும் அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்? மேகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மேகம்னு சொல்லியிருப்பாங்க, வெண்மேகம்னு சொல்லியிருப்பாங்க, மரகத மேகம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1000 ஜென்மங்கள் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசிக்க போகிறோம் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

இனி நிறைவாக வரக்கூடிய பாடல், பாலநாகம்மா படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் கற்பனையில்.

0: இந்த தம் தனம் தனம் அப்படிங்கிறத நம்ம எத்தனை தடவை சொல்லி பார்த்துருப்போம்ல. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
2: எங்கள் ஸ்டைல்.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 2:55 நிமிடம். நேயர்களினை கேட்கலாம்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம். இரண்டாயிரத்தி 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்திய மொழி பாடப்புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாக பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம், இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது.

இந்த திட்டம் கல்வியில் பிராந்திய மொழிகளை மேம்படுத்துவதற்காக பள்ளி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் கல்வி பொருட்களை வழங்க உதவும். இதனால் மொழி இடைவெளியை குறைத்து மாணவர்கள் தங்கள் பாடங்களை நன்கு புரிந்து கொள்ளவும், வெவ்வேறு மொழியியல் பின்னணியைச் சேர்ந்த மாணவர்கள் பயனடையவும் உதவும். மொழியியல் பன்முகத்தன்மையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் கல்வியில் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கும் அரசாங்கத்தின் உந்துதலுடன் இந்த திட்டம் இணைக்கப்பட்டுள்ளது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டமான இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டம் பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு டிஜிட்டல் பாடப்புத்தகங்கள் மற்றும் படிப்பு வளங்களை வழங்கும். இது அஸ்மிதா, ஆக்மெண்டிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இன் இந்தியன் லாங்குவேஜஸ் த்ரூ டிரான்ஸ்லேஷன் அண்ட் அகடமிக் ரைட்டிங். அதாவது மொழிபெயர்ப்பு மற்றும் கல்வி எழுத்து மூலம் இந்திய மொழிகளில் ஆய்வுப் பொருட்களை மேம்படுத்துதல் முயற்சியை நிறைவு செய்கிறது. இது அடுத்த 5 ஆண்டுகளில் இந்திய மொழிகளில் 22,000 புத்தகங்களை உருவாக்க உதவும். பள்ளிகள் மற்றும் உயர்கல்வியில் உள்ள பாடப்புத்தகங்கள் கற்றல் பொருட்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆன்லைனில் கிடைக்கும். இந்த திட்டம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனான பல்கலைக்கழக மானிய குழு UGC மற்றும் கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பாரதிய பாஷா சமிதி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாக இருக்கும். இந்த திட்டமானது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், வணிகம், சமூக அறிவியல் போன்ற பாடங்களில் கவனம் செலுத்தும். டிஜிட்டல் வளங்கள் மற்றும் ஆய்வுப் பொருட்கள் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் மின் கற்றல் தளங்களான EPG பாட்சாலா, தீக்ஷா மற்றும் இந்திய தேசிய டிஜிட்டல் நூலகம் ஆகியவற்றில் கிடைக்கும். பல இந்திய மொழிகளில் டிஜிட்டல் கல்வி வளங்களை வழங்குவது மொழி சார்ந்த கல்வியை வலுப்படுத்தும். மாணவர்கள் தங்கள் தாய்மொழியில் கற்கும் வாய்ப்பையும் வழங்கும். தாய்மொழி அல்லாத பிற மொழிகளில் சிக்கலான பாடங்களை புரிந்து கொள்ள சிரமப்படும் மாணவர்களுக்கு இது மிகவும் உதவும். இது மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான மொழியில் உயர்கல்வியை தொடர வழிவகை செய்யும், வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும். பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் இந்திய மொழிகளில் உயர்தர கல்வி பொருட்கள் மற்றும் புத்தகங்களை வழங்குவதனால் மாணவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. டிஜிட்டல் கற்றல் புதுமைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பல்வேறு மொழியியல் பின்னணிகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே மொழி இடைவெளியையும் இது குறைக்கும். அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல் டிங்கரிங் ஆய்வகங்களை அமைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இளம் மனங்களிடையே ஆர்வத்தையும் அறிவியல் மனப்பான்மையையும் வளர்ப்பதற்கு இந்த திட்டம் உதவும். இந்திய மொழிகளில் மின்னூல் திட்டத்தால் கற்றல் மற்றும் வெற்றிக்கு மொழி இனி ஒரு தடையாக இருக்காது.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டோம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 3 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.

வர்ணஜாலம் நிகழ்ச்சினி அப்படி மேகத்தை தொடரதான் போறோம். இப்போ வரக்கூடிய முதல் பாடல் பாத்தீங்கன்னா சர்க்கரை பந்தல். இந்த படத்திற்காக ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில்.

மேகத்தில் ஏறும்போது பாரமே இருக்காது, அப்படிப்பட்ட பாடல்களாக தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். சிம்லா ஸ்பெஷல் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல் இது.

பாடல் முடிகிற தருவாயில் கூட தபேலா பிரசாத் அவருடைய தபேலா எப்படி பேசுச்சு பார்த்தீங்களா? அதாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக படத்தில் ஒரு பாடல் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சுகுணா தேவி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டு, டைம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஒளிபரப்பலாம் மேம். அண்டு ஏகாம்பரம் கோபால்சாரி, குயில் இசையில் ஜானகி அம்மா வெண்மேகத்தை சோகத்திலும் சுகமளிக்கிறது அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாங்க, அதில் எந்த விதமான

சந்தேகமே இல்லை. கேஎம் கார்டன் வந்து எம்ஜி செல்வகுமார் அவர் சொல்லியிருக்காரு, வானிலை முன் அறிவிப்புமின்றி ஒரு மணி நேரம் மேகம் வான்மழை பொழிந்தது, பாடல்களை வழங்கிய உங்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. கவிஞர்களுடைய கற்பனையில வெண்மேகம் அப்படிங்கிறது வெறும் நீராவி தொகுப்பு அல்ல, அது விண்ணில் மிதக்கக்கூடிய பஞ்சு பொதி, வெள்ளை குதிரை மற்றும் பூமியோட தாகம் தீர்க்கக்கூடிய தூதுவன். கவித்துவமான பார்வையில வெண்மேகம் தரக்கூடிய அந்த காட்சிகள் அழகு மிக்கவை. கவிஞருடைய கற்பனையில வெண்மேகத்தோட வடிவங்கள் பஞ்சு பொதிங்க, நீல வானத்தில் மிதக்கக்கூடிய அந்த வெள்ளை பஞ்சு போலவும், சிறுவர்களுடைய பொம்மைகள் போலவும் தோற்றம் அளிக்கக்கூடிய வெள்ளை குதிரை, காற்றில் விரைந்து ஓடக்கூடிய இறக்கையுள்ள அந்த வெள்ளை குதிரை கூட்டம் போல, வானில் பவனி வரக்கூடிய எத்தனை கருத்துக்களையும் உள்ளடக்கி வெளிவந்த அந்த வெண்மேகமே பாடல் விளக்கியதுன்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவு உண்மைதாங்க. வெண்மேகமே வெண்மேகமே இந்த பாடலை கேட்டு எங்கள் மேனியும் சிலிர்த்து விட்டதுன்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. போஸ்டர் நல்லா இருக்குன்னு சுகுணா தேவி அவங்களுடைய பதிவு. வணக்கம் விவத் பாரதி, நேற்று மாலை குடந்தை வட்டம் முழுவதும் மழை மேகம் சூழ்ந்து குளிர வைத்தது எங்கள் ஊரை. தாங்கள் தந்த இந்த எங்கள் ஸ்டைல் பாடல் முழுவதும் எங்கள் நெஞ்சை குளிர வைத்தது. வணக்கங்களும் வாழ்த்துக்களும்னு கும்பகோணம் பண்பலைதாசன் சுந்தர பெருமாள் கோவிலிருந்து சண்முக சுந்தரம் அவருடைய பதிவா இருக்கு. ஏழு கிணறு தேவா, ரொம்ப நேரமா பேசுறமா கரகரகரன் பேசுற, அதாவது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி முடிச்சோனி இந்த பிஸ்கெட்டையும் காஃபியும் அப்படியே குடிச்சுக்கோன்ற மாதிரி ஒன்று அனுப்பிச்சிருக்காரு ஸ்டில்லு. நன்றிங்க ஐயா. மீரா வெங்கட்ராமன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. தேனி ஹரிராம் இவங்க கூட எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் மேகமே மேகமே அப்படின்னு எல்லாரும் அழைத்து விட்டார்கள். அமிர்தவர்ஷினி ராகத்தோட ஒரு பாடல் ஒளிபரப்புனா மேகத்தோட கருணையால அமுத மழை பொழிந்துடுமே, தமிழக மக்களுடைய உள்ளமும் குளிர்ந்துடுமே அப்படின்னு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை ஹரிராம் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா பாடல்கள்லாம் சூப்பர்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வர்ண ஜாலமா இது, வர்ணனின் ஜாலமா, செவி உணர காத்திருக்க கூடியதா இருக்கே அப்படின்னு தேனி ஹரிராம் அவருடைய பதிவு. குட் ஈவினிங் ராதா மேடம், தேங்க்யூ சோ மச் பிளேட் மழை மேகம் சாங், அந்த சக்கரை பந்தல் படத்திலிருந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஜெனிஃபர் மேடம். ஜெனிஃபர் மேடம் உங்களுக்காக நான் இன்னொரு பாடல் கூட வச்சிருக்கேன், உங்களுடைய ஃபேவரட் சாங் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கு, நீங்க அதை கரெக்டான செக் பண்ணிக்கீங்க. வணக்கம்ங்க, வர்ணஜாலம் வந்துட்டீங்க, வளம் தரக்கூடிய பாடல்கள் ஒலிக்குங்க, ஆரம்ப கீதமே அசத்திட்டீங்க, ஆஷா போன்ஸ்லே சந்தன குரலை ரசித்தோமுங்க அப்படின்னு இங்க கேக்க அப்படின்ற மாதிரி இங்க முடிச்சிருக்காரு வீர ராகவன் அப்படின்றவரு மாதவரத்திலிருந்து. வர்ணஜாலத்திற்கு வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு வலங்கைமான் ஆட்டோ துறை அவருடைய பதிவா இருக்கு. அதே அடையாளம் பட்டு ஆசீர்வாதமும் அதே பதிவு பண்ணிருக்காங்க. வர்ணஜாலம் அப்படிங்கிறது பல வண்ணங்களுடைய அழகிய கலவை, மாயாஜாலம் அல்லது கண்கவர் வித்தையாகும். இது இயற்கையின் அழகை குறிக்கவும் எழுத்துக்கள் மூலமாகவும் அல்லது கலைகளின் மூலமாகவும் உருவாக்கப்படக்கூடிய வித்தாரமான வெளிப்பாட்டை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒளிபரப்புகின்ற அத்தனை பாடல்களும் அதை நோக்கியே பயணிக்கிறது. ஆர்ஜே உங்களுக்கும் வாழ்த்துக்கள். டீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவு. ராஜேஷ் சார், நான் வந்து ஏன் திரும்ப எதுவுமே சொல்லாம அப்படியே பாட்டை போட்டுட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நீங்களே சொல்லிடுறீங்க பாத்தீங்களா, அப்பவே படிச்சிடலாம் அப்படின்னு தான். முகமது பிலால் அவர் ஐநாவரத்திலிருந்து, இந்திய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அப்படின்னு நன்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. மேக பாடல்கள் தொகுப்பு மேகத்தில் பறப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுதுங்க, அனைத்து பாடல்களும் சூப்பர் அப்படின்னு சபாஷ் கைத்தட்டல் அப்படின்னு ஏழுக்கிணறு தேவா அவருடைய பதிவு. காதல் எண்ணங்கள் நீராடியது மோக ராகத்தில் 300 கீதம் பாடல் வரிகளை கேட்டு வியந்தேன். தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. வர்ணஜாலத்தில் வெஸ்டர்ன் ஸ்டைல் பாடல்களா மேகத்தில்ன்னு இல்லை சார், எல்லாமே கலந்து முதல்ல பண்ணது சர்க்கரை பந்தல் வித்தியாசமாக இருந்தது, அப்புறம் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல், இப்ப திரும்பவும் நம்ம மெலடிக்கு போவோம். அடுத்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கங்கை அமரன் அவருடைய இயக்கத்தில் சக்கரை தேவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மழைமேகம் பாடல், மூத்த இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசன் அவர் வந்து அவருடைய இயக்கத்தில் வெளியான சிம்லா ஸ்பெஷல், இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அருமைன்னு நடராஜன் சுப்பையா அவருடைய பதிவா இருக்கு. எங்கிருந்தா இந்த பாடல்கள்லாம் கண்டுபிடிச்சிங்களோ, ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா சபாஷ் அப்படிங்கிற பதிவையும் பண்ணியிருக்காங்க. மேகமே தூதாகவா, வர்ணஜாலம் நிகழ்ச்சியிலையும் மேகம் தாங்க நல்ல நல்ல பாடல்கள் அப்படின்னு யாரு சுகுணா அவங்களுடைய பதிவா இருக்கு. ரைன் கம்மிங் மேடம் சைதாப்பேட்டையிலிருந்து நசருதீன் ஷா அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ரைட்டு, வெரி குட் மேடம் அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள், மேகம் பற்றிய பாடல்கள் சூப்பர், தண்ணீர் தண்ணீர் பட பாடல் உண்டு அதை மறந்துடாதீங்க, தேசிய விருது பெற்ற பாடல் மேடம் அதுன்னு மாடம்பாக்கம் அயன் முரளி அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. நமக்கு 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு சார், நம்ம கேட்போம் இன்னைக்கு, அப்படியே இல்லைன்னா 8 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு, கண்டிப்பா கேட்போம் முரளி அவர்களே. கார்மேக ஆடையினை கலைமதி அணிந்து வர, காண்பதற்கு அழகு தர, மேகம் சிறப்புதனை மோகம் மிக கொண்டு, தாகம் தீர பண்பலைகள் தவள விட்டதற்கு வாழ்த்துக்கள்னு பேஸ்புக் வீர ராகவன் அவருடைய பதிவாயிருக்கு. ரைட், இப்போ வெஸ்டர்ன் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தீட்டாளம் டி சி ராஜேஷ் சொன்னார் இல்லையா, இப்போ நம்ம கேட்க போறது பாத்தீங்க அப்படின்னா நான் பாடும்

பாடல் இந்த படத்திற்காக பாருங்க. சீரை எங்க கேக்குறாங்க பாருங்க, சீர் கொண்டு வா வெண் மேகமே அப்படின்னு டைரக்டா ஏற்றிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில்.

102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசை

0: தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.

இசையோடு இணைந்திருக்கிறோம். வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மேக பாடல்கள் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் சின்னபதாஸ், இந்த படத்திற்காக வானம் தொடாத மேகம் அப்படிங்கிற பாடல். சித்ரா பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில், கங்கை அமரன் கற்பனையில்.

நிச்சயமா மேகம் தரை இறங்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இங்க ஏகாம்பரம் கோபால்சாரி, ரவி அவங்க அம்பத்தூர்ல இருந்து இவங்க எல்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஜென்னிஃபர் ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அவர் ஒரு பாடலை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறதா பதிவு பண்ணிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அந்த சீர்கொண்டு வா வெண்மேகம் அந்த பாடலை பத்தின டீட்டெயில ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. ஏகாம்பரம் கோபால்சாரி அப்படி 100 மார்க் நமக்கு அள்ளி கொடுத்துட்டாரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவருமே அந்த பாடல் நல்லா இருக்கிறதா பதிவு பண்ணிருக்காங்க. அந்த பாடலுக்கே திருப்பியும் கல்யாண சுந்தரம் வேடர் தட்டக்கல் கிராமத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. வானொலியில வெண்மேகத்தை தூது விட்ட நேரமோ என்னவோ எங்க ஊர்ல மழை பிச்சுக்கிட்டு போதுங்க அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. ஜென்னிஃபர் அவங்க வந்து கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்க அது என்ன பாடல் அப்படிங்கறது. வர்ணஜாலம் இந்த பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு பாடல்கள்லாம் அப்படின்னு டி நகர்ல இருந்து வனிதா அவங்களுடைய பதிவு. பாடல்கள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு வண்ண வண்ண கோலங்கள் தாங்க இந்த வர்ணஜால பாடல்கள் அப்படின்னு டி நகர்லேருந்து ரங்கராஜன் அவருடைய பதிவு. முகமது பிலால் ஐனாவரத்திலிருந்து ஒரு பாடலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. ஹைதா மகி இவங்களும் நமக்காக வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. மழை பாடல்களை கேட்டுக்கிட்டே மழை பெய்து கொண்டிருக்கிறதுன்னு சேஷாத்ரி கிருஷ்ணன் அவர். மேக பாடல்கள் தான் சார் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவங்கள தொடர்ந்து அவங்களுமே தண்ணீர் தண்ணீர் படத்திலிருந்து இந்த பாடல் வருமா அப்படின்னு அப்போ ஐனாவரத்திலிருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வானம் தொடாத மேகம் அவங்க வந்து அந்த பாடல் எந்த நாவலை குறிக்குது அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவர் வந்து ரொம்ப அழகான பதிவை நமக்காக கொடுத்துருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில பாடல்கள்லாம் மெய்மறக்க செய்கிறது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பாடல் நல்லவன் படத்திலிருந்து கேட்டு ரசிக்க போறோம். சந்திரபோஸ் அவருடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல் இது. தானுவின் கற்பனையில் வரக்கூடிய பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி வர்ணஜாலத்தில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சிகப்பு கிளி. இந்த படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கங்கை அமரன் இசையின்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை இந்த படத்திற்காக மலேசியா வாசுதேவன், பி சுசீலா பாடிய பாடல், வி எஸ் நரசிம்மன் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்

இனி வர்ண ஜாலத்தின் நிறைவாக தண்ணீர் தண்ணீர் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கற்பனையில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 4 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நம்ம எனர்ஜாச்சு. இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி என்ன மாதிரி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகம் மேகம் அப்படின்னு நம்ம பாட்டு கேட்டாச்சு இல்லையா. ஸோ மேகத்திற்கு சில வேறு பெயர்கள்லாம் இருக்கும், அவை உங்களுக்காக குறிப்புகளாக கொடுக்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு அது என்ன சொல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும். ரைட், ஓகே.

0: நிகழ்ச்சியோட தொடக்கமா வரக்கூடிய நேயர் யாரு? வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சார், நீங்க காலையில இருந்து ரெண்டு மூணு நிகழ்ச்சியில பங்கேற்றாச்சு இல்லையா?
1: நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியில தான் வந்தேன்.
0: இல்ல, அந்த இனிமேல் நீங்க வந்து நாளைக்கு வாங்க சார், சரிங்களா? நன்றி.
1: நன்றி, நல்லது, அப்படியே சேர்ந்தாயே.
0: வணக்கம். விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க? எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருவடமருதம் பேப்பர் மண்ணல்லூர் சரவணாகம்லேஷ்.
0: சார், இப்போ நம்ம போறோம், சரியா? குறிப்பு
2: சொல்லுங்க.
0: கூர்மையான கருவி சார்.
2: கூர்மையான,
0: அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இது, ஓகேவா? ரெண்டாவது குறிப்பு பாத்தீங்கன்னா, வா அப்படிங்கறதோட எதிர்ப்பதம் இதுல இருக்கு. மூன்றாவது குறிப்பு, உதடு அப்படிங்கறத இப்படியும் நம்ம சொல்லலாம். ஆமாமா, உதடு அப்படிங்கறத இப்படியும் சொல்லலாம். நான்காவது குறிப்பு, வாடிக்கையாளருடைய திருப்திய நிர்ணயிக்கக்கூடியது இது. அது வந்து கடைசி மூன்று எழுத்து, வாடிக்கையாளருடைய திருப்தியை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று இருக்கு, அது கடைசி மூன்று எழுத்து, ஓகேவா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இடையில ஒரு மெய்யெழுத்தை சேர்த்துட்டா நமக்கு மேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் கிடைக்குது. இல்ல இல்ல, மேகம் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர்கள் உண்டு, வானத்துக்கு வேறு பெயர்கள்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி மேகத்துக்கு வேறு பெயர்கள்லாம் உண்டு, அப்படி கேட்கிறேன்
2: நான்.
0: இல்ல இல்ல, அப்படி இல்ல, இதோட குறிப்போட ஒத்தி வரணும், சரிங்களா? யோசிச்சு பாக்கலாமா? நன்றி, நன்றி. நேயர்களே, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு, இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
3: நான் முகப்பேர் என்ன? பிரமிளா.
0: பிரமிளா மேடம், சொல்லுங்க.
3: அம்பு, அம்பு வருமா?
0: சரி, நீங்க சொல்லுங்க, என்ன ஃபுல்லா சொல்லிடுங்க. அடுத்து வந்து தரம்,
3: என்ன சொன்னீங்க?
0: தரம், சூப்பர் சூப்பர். தரம் கரெக்ட்.
3: அடுத்தது போ, வானா ஆப்போசிட்
0: போ, ஓகே சூப்பர்.
3: அப்புறம் வந்துங்க மேடம்,
0: இப்போ கடைசி மூன்று எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க, தரம் அப்படிங்கறது. மூன்றாவது எழுத்தும் கண்டுபிடிச்சிட்டீங்க, மூன்றாவது எழுத்து போ அப்படிங்கறது. இப்ப நீங்க இது மட்டும் சொல்லுங்க.
3: என்னங்க மேடம்? உதடு வந்து அதரம்.
0: அதரம், சூப்பர் மேடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி,
3: நன்றி.
0: அவருக்கு சத்தம் கம்மியா கேக்குது அப்படின்னு சொன்னா கூட சவுண்டோட அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. அம்போதரம் அப்படிங்கறது தாங்க கூர்மையான கருவி அப்படிங்கறது குறிக்கக்கூடியது. நம்ம அறம் அப்படிங்கறது சொல்லுவோம் இல்லையா? அறம் போலும் கூர்மையேனும் மரம் போலும் மக்கட்பண்பில்லாதவர் அப்படிங்கறது நம்ம படிச்சிருக்கோம். வா அப்படிங்கறதோட எதிர்ப்பதம் அப்படிங்கறது போ அப்படிங்கறது. உதடு அப்படிங்கறத இப்படியும் சொல்லுவோம். அதரம் அப்படிங்கறது வாடிக்கையாளருடைய திருப்தியை நிர்ணயிக்கக்கூடியது. தரம் அப்படிங்கறது அந்த கடைசி மூன்று எழுத்துன்னு சொன்ன இல்லையா? இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நடுவுல ஒரு மெய் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அந்த அம் அப்படிங்கறது இம் சேர்த்துக்கிட்டாங்க. இதாங்க அம்போதரம் அப்படிங்கறது சரியான விடை. நிகழ்ச்சியோட தொடக்கமா ஒரு பாடலை கேட்க போறோம். குஷி படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஹரிணி பாடிய பாடலுக்கு இசை தேவா, கற்பனை வைரமுத்து.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம்

0: கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில பங்கேற்க வரும் அழைப்பாளர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க?
1: முதல் மூன்று எழுத்து
0: நதியோட பெயர் மேடம். நதியோட பெயர். அடுத்து பாத்தீங்கன்னா மூன்று மற்றும் நான்காவது எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி மேடம். அடுத்த குறிப்பு பரவலாக தெளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், தெளிப்பது. இல்லைன்னா இந்த பறவையோட இறகு, மயில் தோகை, மீன் சிறகு, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கடைசி இரண்டு எழுத்தா இருக்கு மேடம்.
1: சிறகு இந்த மாதிரி வருமா மேடம்? சிறகு
0: இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம். அதை பரவலாக தெளிப்பதுன்னு சொல்லிடுறேன். இறகு அப்படிங்கிறது கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கீங்க, அதை என்ன அப்படின்னு யோசிக்கிறோம். அந்த பரவலாக தெளிப்பதுன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கு தான்
1: தெளிப்பது.
0: ஆமா. ஆமா, அடுத்தது போயிடலாம்.
1: சொல்லுங்க மேடம்.
0: கவிஞனை இப்படியும் அழைப்போம்.
1: முதல்ல ஏதோ சொன்னீங்கல்ல மேடம்,
0: முதல் மூன்று எழுத்து நதியோட பெயர்னு
1: சொன்னேன்.
0: மேடம், கவிஞனை இப்படியும் அழைப்போம் அப்படி ஒரு சொல்லிதல் இருக்கு மேடம், கண்டுபிடிக்கலாமா? யோசிக்கலாமா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: ஹேமா மேடம்.
0: ஹேமா சொல்லுங்க.
2: கங்கா வருமா மேடம்?
0: சரி, கொஞ்சம் நெருங்கி இருக்கீங்க, கொஞ்சம் வேற மாதிரி மாத்துங்களேன்.
2: கங்கை. கங்கை.
0: சூப்பர் சூப்பர். இப்ப வாங்க.
2: அப்புறம் மேடம் அடுத்தது குறிப்பு கை.
0: தெளிப்பது அல்லது பறவை இறகு, மயில் தோகை, மீன் சிறகு, இவற்றோடெல்லாம் தொடர்புடைய ஒண்ணுன்னு சொல்லிருக்கேன். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: என்னங்க? எதுக்கு
3: ஆகாயம்
0: எதுக்கு? யார் பேசுறீங்க?
3: கணபதி
0: சார், ஆகாயம் எதுக்கு வருதுன்னு கேக்குறேன். மேகத்தை குறிக்கக்கூடிய சொல்றதுனால சொல்லிட்டீங்களா? மேகத்துக்கு வேறு சொல்லலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வானம் தான் ஆகாயம்னு சொல்லுவோம், மேகத்தை ஆகாயம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சொல்லுங்க. பத்மாவதி அம்மா, நீங்க காலையில வந்ததை நான் கேட்டேன், சரியா? ஆமா, அதனால அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: உங்க வாய்ஸ் எனக்கு கம்மியா வருது.
0: இல்ல, நீங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? மாணிக்கம் ஐயா. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமா கேட்டுட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்க, இப்போ விடை சொல்லுங்க.
4: அது மழை அம்மா, மழை.
0: மழை அப்படிங்கறீங்களா? இல்லங்க ஐயா, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்து பாப்போமா?
4: நன்றி நன்றி.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: ஹலோ, நான் காலையில வரல.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? மீராம்மா சொல்லுங்க. சூப்பர். கை அப்படிதான் ஓர் எழுத்து ஒரு மொழி, உடல் உறுப்பை குறிக்கக்கூடியது. இத நான்காவது ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொன்னல, அது வெண்மையோடு தொடர்புடையது. வெண்மை, சுத்தம், இதோட எல்லாம் தொடர்புடையது ஓர் எழுத்து ஒரு மொழி. சரி சூப்பர். அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
6: ஹலோ.
0: வணக்கம்.
6: வணக்கம் மேம்.
0: யாருங்க?
6: மேடம் பக்கத்துல சித்ரா மேம்.
0: சித்ரா மேடம் சொல்லுங்க.
6: கவிஞருக்கு படைப்பாளர் மேம்.
0: இல்ல, முதலையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா, முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தா கவிஞனை இப்படியும் அழைப்போம். சுருக்கமா சொல்லுங்க, கவிஞரை எப்படி சுருக்கமா சொல்லுவோம் நம்ம?
6: சுருக்கமா சொல்றது.
0: ஆமா. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா? நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
7: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க
7: மேடம்.

0: வணக்கம்.
1: நல்லா
0: இருக்கேன் மேடம். சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஆவடியிலிருந்து பானு மேடம், சொல்லுங்க.
1: என்னங்க
0: நதி வருமானு கேக்குறீங்களா? இல்ல, அது நான் கேட்டதே நதி தான், நதியோட பெயர். அதான் கங்கைன்னு சொல்லிட்டாங்களே. ஆமா ஆமா, சரிங்க மேடம். நன்றி நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க. ஒரே ஒரு சொல்ல கண்டுபிடிச்சா போதும். அதாவது தூய்மையை குறிக்கக்கூடியது ஒரு எழுத்து ஒரு மொழி. ஆமா ஆமா,
2: ஓரெழுத்து ஒரு சொல் தூய்மைக்கு வந்து
0: ஐயா அதுலயே இருக்கு விடை. அவ்வளவுதாங்க ஐயா. இப்ப என்ன இருக்கும் அந்த சொல் ஃபுல்லா சொல்லுங்க.
2: கங்கை, கவி, கவி
0: ஐயா. சரி, அடுத்த நேயர்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி. இல்ல இல்ல இல்ல இல்ல, அடுத்த நேயர்ட்ட கேட்போம். இல்ல அப்படி நான் சொல்ல முடியாது இல்லையா, எல்லா நேயர்களும் நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: கங்கை தூவி
0: யாருங்க?
3: கங்கை தூவி
0: இல்ல, ரைட், ஓகே. ஆனா யார் பேசுறீங்க?
3: உடையார்பாளையம் மஜீம்.
0: ஐயா சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. அவ்வளவுதாங்க. கங்கை தூவி அப்படிங்கறதுதான் மேகத்தை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல். மேகத்துக்கு பல பெயர்கள் உண்டு, அதுல இன்னொரு பெயர் அம்போதரம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அந்த மாதிரி கங்கை தூவியும் மேகத்திற்கு இன்னொரு பெயர். முதல் மூன்று எழுத்து நதியோட பெயர் அப்படிங்கிறது கங்கை அப்படிங்கிறது. மூன்று மற்றும் நான்காவது எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி. ஒன்று உடல் உறுப்போடு தொடர்புடையது, இன்னொன்று சுத்தம் வெண்மை இதோடெல்லாம் தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூ அப்படிங்கிறது தான் அந்த ஓர் எழுத்து ஒரு மொழி. இந்த பரவலாக தெளிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூவருது, தூவி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கெல்லாம் கூட தூவி அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. அந்த பறவை இறகு, மயில் தோகை, மீன் சிறகு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொன்னா தூவி அப்படிங்கிறது. கவிஞனை இப்படியும் அழைப்போம் அப்படிங்கறதாங்க கவி அப்படிங்கிறது. இதில் நான் இன்னொரு வார்த்தை கூட சொல்லலான்னு இருந்தேன், தூவை அப்படிங்கிறது. நானே அதை சொல்லிடுறேன். என்னென்னா, தென்னை பனை பாக்கு மரங்களுடைய அந்த பூவை மூடி இருக்கக்கூடிய மடலை பாலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாலை அப்படிங்கிறத ஒத்த சொல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தூவை அப்படிங்கிறதுங்க. நானே அதை கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா, அதனால் எனக்கு தான் வாழ்த்துக்கள். இப்போ அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம். இந்த படத்திலிருந்து நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். விக்ரம் அயன்பாலா மற்றும் நாசர், எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர்லாம் பாடிய பாடல். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி, தர்மதுரை.
0: தர்மதுரை சார், போலாமா?
1: சொல்லுங்க.
0: முதல் பாத்தீங்க அப்படின்னா, முதல் குறிப்பு கோபத்தை குறிக்கக்கூடிய சொல் இதுல இருக்குங்க.
1: கோபத்தை
0: குறிக்கக்கூடிய சொல், ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா, சொல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய வேறொரு சொல் இதுல இருக்கு. ஆமா. அடுத்து இந்த ஜலதோஷம் அதிகமா இருக்கும் பாத்தீங்களா, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. தூண் கழி இதோடு தொடர்புடைய ஒரு சொல் இதுல இருக்கு. ஒரு ஊரோட பெயரும் கூட இது. சார், நன்றி, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: மாலை வணக்கம். நாகை மாவட்டம் திருக்கோளை வட்டம், மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் சார், சொல்லுங்க.
1: உங்க அந்த நிகழ்ச்சியோட தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க சகோதரி.
0: இல்ல, இது தலைப்பு இல்ல, இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதுல இங்க குறிப்பு கொடுத்துட்டு இருக்கோம், அந்த குறிப்புக்கான விடையை கண்டுபிடிக்கணும். கோபத்தை குறிக்கக்கூடிய சொல் முதல் மூன்று எழுத்து. அடுத்து சொல் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. ஜலதோ

0: சந்தோஷம் அதிகமா இருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. தூண் கழி, தூண் கழி இதோடு தொடர்புடைய ஒரு சொல்லும் இதுல இருக்கு. அந்த சொல்லே ஒரு ஊருடைய பெயரும் கூட.
1: சினம்.
0: சரி, தெரிஞ்சுப்போமா?
1: நன்றி.
0: வணக்கம், பவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ரைட், நேர்களை நீங்க வந்தீங்கன்னா உடனே உடனே பேசிடணும், அதுதான் அடுத்தடுத்த நேர்களுக்கு வழிவிட வாய்ப்பு அமையும். 2952208533 மற்றொரு எண் 2838987171. வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: நான் ஹிந்தியிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேடம் சொல்லுங்க, என்னவா இருக்கும் ஆன்சர்?
2: சினம், முதல் மூணு எழுத்து சினம் சொல்லாமா மேடம், கோபத்தை குறிக்கிறது.
0: ஆ சரி, இப்ப அது சினம் சொன்னீங்கன்னா மீதிக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம்.
2: ஜலதோஷத்துக்கு சீதளம் சொல்லாமா மேடம்?
0: சரி, வச்சு பாக்கலாமே, என்ன என்ன சொல்ல வரீங்க? அடுத்து
2: கண்டுபிடிச்சு.
0: இல்ல இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிக்கலாம்.
2: சரிங்க.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், பவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: டி நகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? கடைசி குறிப்பு மொத்த சொல்லுமே மலரோடு தொடர்புடையதுன்னு சொல்லலாம்னு பார்த்தேன்.
3: சொல்றேன், இது வந்து கோபம் வந்து கதம்.
0: கதம், சூப்பர்.
3: அப்புறம் சொல் வந்து பதம்.
0: பதம், ஆமா.
3: அப்புறம் வந்து ஊர் வந்து கம்பம்.
0: கம்பம், சூப்பர்.
3: ஜலதோஷம்
0: அதிகமா இருக்கிறது அது கூட தொடர்புடைய ஒரு சொல், கபம். அவ்வளவுதான் மேடம், மொத்த சொல்லுமே கதம்பம் அப்படிங்கறது. சூப்பர், வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு. நீங்க அதுக்குதானே மேடம் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். ரைட்டு, நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க விடைகளை. இப்போ நம்ம மூணு சொல் கண்டுபிடிச்சிட்டோங்க. மேகம், அதுக்கு வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அம்போதரம், கங்கை தூவி, கதம்பம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் கூட உங்களுக்காக சொற்கள் இருக்கு. ஆனா தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாமா? இப்ப துள்ளாத மடமும் துள்ளும் இந்த படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. ராஜேஷ் பாடிய பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேயர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0444 அப்படிங்கிற முன் இணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளணும்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. வரக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம்.
3: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும்
2: நம்ம கால ஹோல்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: மயிலாடுதுறை மாவட்டம் குச்சாலம் கே சிவசுப்ரமணியன்.
2: அப்படிங்களா, போலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
2: நீரை குறிக்கக்கூடிய சொல், நீரை வந்து வடமொழியில இப்படி சொல்லுவோம், தண்ணீர் இருக்குல்ல அதை வடமொழியில இப்படி சொல்லுவோம், ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா, இடம் பூமி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு. மூன்றாவது குறிப்பு, பொருளை இதை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான்காவது குறிப்பு, தேர் இதை குறிக்கும் வேறொரு சொல்லும் இதில் இருக்கு. அடுத்த குறிப்பு, உணவுல ஒன்று. ஐயா நீங்க ரொம்ப அமைதியாயிட்டீங்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: அந்த வடமொழியில சொல்றது வந்து பானியா?
2: பானின்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, வேற யோசிக்கலாமா? நான் ஹிந்திலன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, சரிங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி.
4: நன்றி.
2: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
5: நான் தஞ்சாவூர்ல இருந்து முருகேசன் பேசுறேன்.
2: முருகேசன் சார் சொல்லுங்க.

0: நீர்னு சொல்லலாமா?
1: நீரை குறிக்கக்கூடிய சொல் நீர்னு சொல்லக்கூடாது, வேற சொல்லணும். நீங்க
0: நீரை குறிக்கக்கூடிய சொல்ல
1: நான் முதல் குறிப்பே அப்படித்தானே கொடுத்துருக்கேன். வடமொழியில நீரை குறிக்கக்கூடிய சொல் இதுல வருதுன்னு.
0: வெள்ளம்
1: இல்ல இல்ல, வேற யோசிக்கலாமா? நன்றி, வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம். சின்ன சேலத்துல இருந்து உஷா மேடம் சொல்லுங்க.
2: ஜலதரங்கம்.
1: ஜலதரங்கம்னு சொல்றீங்களா? இது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் ஏறத்தாழ நெருங்கி இருக்கீங்க. பட் ஜலதரங்கம் அப்படின்னா அது இசை கருவி ஆயிடும் இல்லையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமாமா? நன்றி. நேர்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளும் கூட. நீங்க தொலைபேசி வழி பங்கேற்கும் போது என்ன பண்றீங்க அப்படின்னா, ரேடியோவை கேட்டுக்கிட்டே பேசுறீங்க, அதனால இங்க பேச முடியல. அப்ப நேரம் ஆகத்தே இருக்கு இல்லையா? அடுத்தடுத்த நேர்கள் எப்படி பேசுவாங்க? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் அடையாறுல இருந்து பிரியா விஜய் பேசுறேன். லாஸ்ட் வீக் உங்ககிட்ட பேசினேன், அதோட இப்ப பேசுறேன்.
1: சொல்லுங்க பிரியா மேடம்.
2: தோயம்மா பண்ணி இருக்கு
1: இல்ல மேடம்?
2: தரம் தரம் ஒண்ணு,
1: தரம் சூப்பர், தரம் கரெக்ட், தரம்
2: கரெக்ட்,
1: தரம் கரெக்ட்.
2: வருமா
1: என்ன மேடம்?
2: தண்ணீருக்கு ஜலம்,
1: ஜலம் சூப்பர் மேடம்.
2: அதான் மேடம், ரெண்டு தான் தெரிஞ்சது.
1: சூப்பர், வாழ்த்துக்கள் மேடம்.
2: நன்றி மேடம்.
1: வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம், காலையில வந்துட்டேன்,
1: வரக்கூடாது சார்.
3: ஜலம் தரம்,
1: காலையில வந்துட்டேன், இப்ப பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுதான். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: மேடம், ஜலம் தரம் ரதம் மேடம்.
1: யாருங்க?
4: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
1: வெங்கட் சார், நீங்க கூட காலைல வந்தீங்க போல இருக்கு.
4: ஆமா மேடம்,
1: வந்த வரக்கூடாது இல்லையா, தப்பு இல்லையா அது? வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: ஹலோ,
1: வணக்கம்
5: மேடம். ராயப்பேட்டை லலிதா பேசுறேன் மேடம்.
1: லலிதா அம்மா சொல்லுங்க. ஜலதரங்கம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க.
5: அங்கமா,
1: அங்கம்ன்றீங்களா? எது இடம் பூமி இதையெல்லாம் குறிக்கக்கூடியதா? இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களோடு தொடர்புடைய ஒரு விஷயம், லிப்டுக்கு அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு ஒரு சொல்லும். அப்ப இடம் பூமிக்கு அது தளம்னா இது தளம், ஓகேவா? சூப்பர். இப்போ நீங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க, ரதம் வந்தாச்சு, ரசமும் வந்தாச்சு. இப்போ இது என்ன ஆன்சர் மேடம்? மேடம், அவங்க அந்த இசை கருவியோட பேர், அந்த தண்ணியை வச்சு யூஸ் பண்ற இசை கருவியோட பேரே சொல்லிட்டாங்க.
5: ஆமா, ஜலதரங்கம்னு சொன்னாங்க.
1: அத சுருக்குங்க. ஜலதரம் இவ்வளவுதான் மேடம், ஜலதரம்.
5: கரெக்ட் கரெக்ட், ஜலதரம்.
1: இந்த எழுத்து மேடம், நீரை தாங்கக்கூடிய மேகம் அது, அதனால அதுக்கு ஜலதரம் அப்படின்றது பேரு மேடம்.
5: ஓகே மேடம், ஓகே மேடம்.
1: வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
5: தேங்க் யூ மேடம்,
1: நன்றி, நன்றி,
5: பை பை.
1: அவ்வளவுதாங்க, இப்போ அடுத்த பாடலுக்கு நம்ம போறோம். ஈரநிலம் இந்த படத்திற்காக கேட்க போறோம். ரஞ்சித் மற்றும் கங்கா பாடிய பாடல், சிற்பியின் இசையில் நாம் முத்துக்குமார் கற்பனையில்.

அன்பான நேயர்களே, வரும் சனிக்கிழமை இரவு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி.

0: தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன், அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன், நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அடுத்து வரக்கூடிய நேயர் வாங்க வணக்கம். வணக்கம், யாருங்க? வந்தோடனே கட்டாயத்தாங்களே, வந்தா நீங்க பேசினோம். 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. வாங்க வணக்கம். வணக்கம் ஐயா, வந்தீங்களா காலையில இருந்து? இப்பதான் வரீங்களா? ரைட், ஓகே. முதல் சொல்லுக்கான குறிப்பு, மனிதன் மிருங்கம் இருவருக்கும் இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்த சொல்லுக்கான குறிப்பு அடுத்தது குறிப்பு, இசையின் இனிமையை இப்படியும் சொல்வோம். இசையோட இனிமை இருக்கு இல்லையா, அதை இப்படியும் சொல்வோம். இந்த அளவை இருக்குல்ல, இந்த பயண தூரத்தை அளவிட அந்த காலகட்டத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அது ஒன்று இதில் இருக்குங்க ஐயா. என்னன்னு கண்டுபிடிக்க முடியுதா? சரி, யோசிக்கலாம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை வணக்கம்.
2: சைதாப்பேட்டை ஆனந்த் மேடம்.
1: ஆனந்த் சொல்லுங்க.
2: கோபம் மேடம்.
1: என்ன இது, கோபமா?
2: கோபம், கோபம்.
1: ரெண்டு பேருக்கும் கோபம் இருக்க கூடாதுன்றீங்களா? வேற யோசிக்கணும். சரி, யானைன்னு வச்சுக்கோங்களேன், இது பிடிக்க கூடாதுன்னுவாங்க, ஓகேவா? அடுத்து
2: திமிரு, திமிரு.
1: அப்படியா, வேற விதமா யோசிக்கிறீங்க. நன்றி,
2: தேங்க்யூ மேடம்.
1: வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
3: The person you are speaking.
1: பாதி பேர் ஹோல்ட் போட்டுறீங்க. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: என்ன பேரு? உங்களுக்கு வள்ளி பேசுறேன் மேடம்.
1: வள்ளி சொல்லுங்க. வள்ளி,
4: அந்த தூரத்தை சொன்னீங்கல்ல, தொலை தூரம் சொல்ல மாதிரி.
1: தொலை தூரத்துக்கு போயிட்டீங்களா? இல்ல, பயண தூரத்தை அளவிட அந்த காலகட்டத்துல ஒன்னு இருந்ததுங்க, அந்த மாதிரி.
4: கிலோமீட்டர்,
1: இந்த காலத்துல தாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கிலோமீட்டர் கிலோமீட்டர்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒன்னு சொல்றேன் நான்.
4: இசை சொன்னீங்க, அது மெல்லிசையா இருக்குமா?
1: மெல்லிசை இல்லங்க, இசையின் இனிமையை இப்படியோ சொல்லுவோம், வேற மாதிரி.
4: சரி மேடம், வேற நேருக்கு வாய்ப்பு.
1: நன்றி, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம், நான் பாண்டியன் பேசுறேன். ரேடியோ கட் பண்ண போனா அதுக்குள்ள எக்கோ ஆயிடுச்சு, அதனாலதான். சாரி.
1: சரி, ஓகே சார், சொல்லுங்க.
5: அதாவது மதம்.
1: சூப்பர்.
5: அடுத்தது கொஞ்சம் க்வெஸ்சன் கொஞ்சம் சொல்லணும்.
1: அதான் இசையோட இனிமையை இப்படியும் சொல்லுவோம்.
5: இசையோட
1: இனிமையை இப்படியும் சொல்லுவோம். இதுல இரண்டாவது சொல்லும் மூன்றாவது சொல்லும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் பாத்தீங்க அப்படின்னா, ஓர் எழுத்து ஒரு மொழிங்க. சரிங்க, யோசிக்கலாமா?
5: இல்ல இல்ல, யோசிக்கலாம்.
1: நன்றி, வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம்.
5: ராஜா.
1: ராஜா சொல்லுங்க. ராஜா, எனக்கு நல்லவே கேக்குது. ரைட், ஓகே, அவங்களுக்கு கேக்கல போல. வணக்கம், என் வாய்ஸே எனக்கு போட்டு காமிக்கிறீங்க. ரைட், ஓகே, யாருங்க?
6: மூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: மூர்த்தி, எங்க இருந்து பேசுறீங்க?
6: சுவாமி மேல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க மூர்த்தி சார்.
6: உங்க நிகழ்ச்சியா மேடம் ரொம்ப கேட்பேன் மேடம்.
1: நன்றி, நன்றி சார், நன்றி சார். வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நான் வீரதுரை மேடம், அரியலூர்ல இருந்து.
1: ஆ வீரதுரை சார், சொல்லுங்க, என்னவா இருக்கும்?
0: அது வந்து எல்லாம் சொல்லிட்டே மேடம், குறிப்பிடலாம்
1: எல்லாம். ஆ நீங்க சொல்லிடுங்க ஆன்சர்.
0: ஆ சொல்லிடுறேன் மேடம். மதம் மேடம், யானைக்கு பிடிக்கிறது.
1: சூப்பர்.
0: அப்புறம் வந்து நாலு இசையோட குறிக்கிறது வந்து நாதம்.
1: நாதம் சூப்பர். ஆமா.
0: தூரம் சொல்லுங்க. தூரம் வந்து காத தூரம் சொல்லுவாங்க.
1: ஆமா.
0: மகாநாதம்
1: அப்படிங்கறது மிக சரியான விடை. இந்த சோலையும் சுவையும் குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி.
0: கா மேடம்.
1: கா சுவையை குறிக்கக்கூடியது. சுவையோடு தொடர்புடையது. நாக்குக்கு ரொம்ப சுவ முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால சொன்னேன் சார். சார் இதுல இந்த வடமொழியில பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல், பெயரை இப்படி சொல்லுவோம், உங்க பெயர் என்ன அப்படின்னு கேக்கத வடமொழியில வேற மாதிரி கேட்பாங்க. அது கூட இதுல இருக்கு சார். வடமொழின்னே நீங்க அப்படி வைட்டீங்க சார். நான உங்க திருநாமம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, பாத்திருக்கீங்களா? நாமம் அப்படிங்கிறது. நன்றி சார், வாழ்த்துக்கள். அவ்வளவுதாங்க. மனிதன் மிருகம் இருவருக்குமே இது பிடிக்க கூடாது அப்படிங்கிறது. மதம் அப்படிங்கிறது இசையோட இனிமையை இப்படியும் சொல்லுவோம். நாதம் அப்படிங்கிறது இரட்டிப்பு இனிமையை குறிக்கக்கூடியது. சோலை சுவை இது ரெண்டுக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. கா மற்றும் நா அப்படிங்கிறது வடமொழியில இந்த பெயரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாமம் அப்படிங்கிறது. அந்த காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா இந்த பயண தூரத்தை அளவிட ஒரு சொல் இருந்தது, அது காதம் அப்படிங்கிறது. ஒரு காதம் அப்படிங்கிறது 10 கிலோமீட்டர்லிருந்து 16 கிலோமீட்டருக்கு இடையிலான தொலைவோட நீளத்தை குறிக்கக்கூடியது. இது வந்து 1000 ஆண்டுகளுக்கும் பழமையானது. அதுதான் பெரியாழ்வாரோட திருமொழியில கூட சொல்லப்பட்டிருக்கு. காதம் பலவும் திரிந்து உழன்றேற்கு அங்கோர் நிழலில்லை நீரும் இல்லை உன் பாத நிழல் அல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் காண்கின்றலேன் அப்படிங்கிற ஒரு இதுவும் கூட இருக்கு. ரைட், ஓகே. இப்போ நிறைவா நம்ம கேட்க போற பாடல் தனுஷ் பாடியது, அனுருத் ரவிச்சந்திரோட இசையில வரக்கூடிய இந்த பாடல் திருச்சிற்றம்பலம் படத்திற்காக.

வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் உறவுகளுக்கும் பிரபித் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான மாலை பொழுது பொன் மாலை பொழுது நேரம் 5:01 ஆயிட்டுருக்க மெலடியான மாலை வேளையில் பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். வித் பாரதி தமிழ் பண்பலை தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 104, திருப்பத்தூர் எஃப்எம் 101 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இந்த நேரத்தில் பூந்தண்டரில் என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தான் கால் பண்ணி பேச போகிறீங்க. எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் இங்கே ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம். ஒரு கல்யாணத்துக்கு போனோடனே நமக்கு முக்கியம் மொய்யதுன உடனே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போ பந்தி கூப்பிட்றாங்க எப்போ பந்தி கூப்பிட்றாங்கன்னு. அப்படி போனோடனே கடை கடை கடைன்னு போயிட்டு அப்படியே கேஷுவலாக போய் உட்கார மாதிரி நமக்கு பிடிச்ச ஸ்வீட்டு லட்டோ குலோப் ஜாமுனோ ஜாங்கிரியோ ஏதோ ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்க. வந்து சில பேர் வந்து ஸ்வீட் வேணாம் அப்படின்னு, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வச்சோடனே சரி இன்னொரு லட்டு வைக்க மாட்டாங்களா, சரி எனக்கு வேணாம் பக்கத்தில் நம்ம யாராவது வீட்டில் கூட்டிகிட்டு போனோம்னா எனக்கு லட்டு வேணாம் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே கொடுங்க கொடுங்க கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்ன வயசுலேருந்தே லட்டு பிடிச்சிருக்கும். அந்த நேரத்தில் அப்படியே நம்ம குழந்தையாக மாறிடுவோம், மறந்துடுவோம் நம்ம ஏஜ் என்ன அப்படின்றது. எங்கன்னா யாராவது விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம அந்த விளையாட்டை பார்க்கும்போது சில நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்போம். பார்த்து ரசிச்சுட்டு நம்ம என்றைக்கா ஆள் பத்துலன்னு வரீங்களா, ஆனால் நீங்கள் வரீங்களா வந்து விளையாடுறீங்களான்னு கேட்பாங்க. விளையாடும் போது ஏ இல்லை இல்லைப்பா அது ஒன் பிச்சு கேட்ச் தான் நான் பார்த்தேன் குத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே அப்படியே குழந்தையாக மாறிடுவோம். அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களுடைய குழந்தைத்தன்மை குழந்தைத்தனம்

0: எப்போ அதெல்லாம் வெளிப்படுறதா நினைக்கிறீங்க? இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைத்தனம் என்னென்னா பசங்களோட குழந்தைங்களோட பேசும்போது நம்ம அவங்க பாடி லாங்குவேஜில் பேசுவோம் பார்த்தீங்களா. ஜானி ஜானி எஸ் பாப்பான் தான் ஓடிட்டுருக்கோம், ஆனால் நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசும்போது ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படி தான் பார்த்து பார்த்தீங்களா குழந்தைங்கள்ட்ட பாடும்பொழுது. ஸோ அப்படி நீங்கள் உங்களுடைய குழந்தைத்தனம் குழந்தைத்தன்மை எப்போதெல்லாம் வெளிப்படுறதோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பரை நீங்கள் தட்டலாம். 0444 அப்படின்ற கோடை வெளியூர் நேயர்கள் வந்து சேர்த்து டயல் பண்ணிங்கன்னா கால் அப்படியே கிடச்சிரும், கிடச்ச உடனே பேசலாம். லைன் கிடைக்கல, பிஸியாக இருக்குது அப்படின்னா ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக்கில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு இன்றைக்கி டேட் 20 ஆகஸ்ட் பூந்தண்டல் நான் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே உங்களுடைய பதில்களை உங்களுடைய குழந்தைத்தனம் இல்லை குழந்தைத்தன்மை எப்போதெல்லாம் வெளிப்படும் அப்படின்றத நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். சொன்னோடனே நிறைய நேர்கள் வந்து அப்படி லைனில் வந்துட்டாங்க. முதல் நேர் யாருங்கிறது பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம்.
1: இளமை பருவத்தோ எனது பள்ளியை பார்க்கும் போது நான் குழந்தை பருவத்துக்கு மாறுவேன். அதன் தெருவில் வந்து ஐஸ்கிரீம் விற்கும் போது அதையும் பார்த்த பிறகு என் குழந்தைத்தனம் மேலரும். அந்த விளையாட்டு பாரம்பரிய கபடி கபடி அந்த சில்லிக்கோடு கிட்டிப்புல் இதை பார்க்கும் போது என்னுடைய குழந்தைத்தனம் மீண்டும் வளரும் ஐயா.
0: ஓகே, வளரும் ஐயா. ஐஸ்கிரீம் பார்க்கும்போது வாங்கி சாப்பிட்டுருவீங்க நீங்க?
1: கண்டிப்பாக. ஏன்னா அந்த அந்த அந்த குழந்தை அந்த பள்ளி நாட்கள் வந்து எனக்கு மீண்டும், ஏன்னா நான் பள்ளியில் கிராமப்புறங்களில் படித்ததுனால வந்து எங்களுக்கு வந்து அந்த பள்ளியை பார்த்தோம்னா அந்த ஞாபகம் வந்து, அது மாதிரி ஐஸ்கிரீம் பார்த்தாலும் எனக்கு அந்த பழைய ஞாபகம், பாரம்பரிய விளையாட்டை பார்த்தாலும் வந்துருங்க
0: ஞாபகம் வர்றது வேற, குழந்தை தன்மையை நம்ம மாறிடும் அப்படின்றதான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேர்.
0: சொல்லுங்க சொல்லுங்க மனோகரன் சார்.
2: எனக்கு வந்து 4 பேத்தி இருக்காங்க. அவங்க வந்து என்னோட விளையாடும் போது நீங்க தம்பியா நான் தான் அக்காவா
0: அப்படின்னு
2: சொல்லிட்டு சின்ன பேத்தி வந்து சொல்லுவாங்க. அப்ப வந்து நான் வந்து அப்படியே குழந்த மாதிரி
3: நான் தான் தம்பி நீ தான் அக்கா
0: குழந்தைத்தன்மை வெளிப்படுது. ஆமா, அவங்க பேசும்போது நம்ம அவங்க நம்மள சொல்ல சொல்லுவாங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேரு பானு சார்.
0: பானு, எங்க இருந்து பேசுறீங்க? பானு
4: ஆவடி சார். ஆவடி.
0: ஆவடி பானு, சொல்லுங்க பானு.
4: ஆமாங்க சார். சார் நான் வந்து சார் எப்பவுமே அந்த ஸ்கிப்பிங் விளையாடுவாங்கல பசங்க.
0: என்னதுங்க
4: ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க? கயர் போட்டு விளையாடுவாங்கல.
0: ஸ்கிப்பிங்கா?
4: ஸ்கிப்பிங். அதை பார்த்தாலே நான் அப்படியே ஆடிடுவேன் சார். இப்பக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது குழந்தையா நான் மாறிடுவேன்.
0: ஓ, இப்ப எங்கேயா ஸ்கிப் பண்ணாங்கன்னா குடுறா அடே குடுறா நான் ஒரு 2 தாட்டி ஆடிட்டு தரேன் அப்படின்னீங்க.
4: சரி, இப்ப பசங்க அந்த மாதிரி விளையாடுறதே கிடையாது, ரொம்ப கம்மியா இருக்கு. அது ஒரே இந்த இப்ப போன் அது இது வந்தோம்னா அதே இது பண்றாங்க தவிர அந்த விளையாட்டுல மறந்துட்டாங்க.
0: ஆனா நீங்க வந்து ஸ்கிப்பிங் பண்ணும்போது நீங்களும் போய் ஸ்கிப் பண்ணுவீங்க? வாங்கி
4: பேசல நல்லா கேட்டீங்க.
0: குழந்தை தினம் இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏன் ஸ்கிப்பிங் பண்ணுறதை பார்த்தா நான் வந்து பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டேன், போய் நான் 2 ஸ்கிப்பிங் பண்ணிடுவேன்றாங்க. ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறத பார்த்தா சரி என்னடா இவ்வளோ வயசாகுது நம்ம போய் ஐஸ்கிரீம் கேட்கறது அப்படிலாம் கிடையாது, நானே போய் ஐஸ்கிரீம் வாங்கி ஜாலியாக சாப்பிடுவேன், யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செயல்பாடாக ஒரு குழந்தைத்தன்மை குழந்தைத்தனம் எப்போதெல்லாம் வெளிப்படும் அப்படின்றத தான் பேசிகிட்ருக்கோம். பாட்டு கேட்கலாம். இந்த நேரத்தில் முதல் படராக வந்துட்டு இருக்க ரெட்ரோ படத்தில் இருந்து பாடல் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் அவருடைய குரலில் விவேக் அவர்களுடைய வரிகளில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: அஞ்சு மணி 12 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டிருக்கோம் பாரதி தமிழகம் 102.3 பேசிட்டு இருக்கோம் பூந்தண்டல்ல. எப்போதெல்லாம் நீ

0: நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தை ஞாபகம் வரும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இல்லை, உங்களுடைய குழந்தைத்தனம் குழந்தைத்தன்மை எப்போல்லாம் வந்து உங்ககிட்ட வெளிப்படுறதா அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்க போகும்போது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதான் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வந்து மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நன்றிகளோட. சூளை ரீஜா மனோகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீட்டு குழந்தைங்க சார் அந்த குழந்தைங்களோட விளையாடும் போது அதுலேயும் நீங்கள் நோட் த பாயிண்ட், மற்ற விளையாட்டெலாம் விட்டுருங்க, முட்டி போட சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, போட்டு தான் அவனை வேறு வழியே இல்லையே, குழந்தைங்களாம் ஆகிட்டாங்களே, அதனால் வந்து இந்த முட்டி போட்டு நமக்கு கொஞ்சம் முட்டி வழியெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் குழந்தைங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுது சார், அப்போ நான் குழந்தையாகவே மாறிட்டேன். அப்புறமா முடிச்சதுக்கப்புறம் தான் ஐயோ முட்டி வலி போட்டது இந்த வழி வலிக்குதே அப்படின்ற ஃபீல்லாம் வருது. அதில் குழந்தைங்களோட விளையாடும் போது குறிப்பாக அவங்க முட்டி போட்டு தான் விளையாட சொல்கிறாங்க, அப்போது என்னுடைய குழந்தைத்தனம் வெளிப்படுறதா நான் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. சேது செல்வி செல்வன் பெங்களூர்லேருந்து, 1.5 வயசு பேரம் இருக்காங்க சார், அந்த பேரவனோட விளையாடும் போது நம்மளாம் என்ன பண்ணுறது, அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி தேவைப்படுது சார். அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான், குதிக்கிறான், பல்ட்டி அடிக்கிறான், என்ன பண்ணுறது, அவனை கூட சேர்ந்து நம்மளும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி 1.5 வயசு குழந்தையோட விளையாடும் போது வந்து குழந்தை என்னுடைய குழந்தைத்தனம் வெளிப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? மாணிக்கம், மாணிக்கம் சொல்லுங்க. மாணிக்கம் சார், புதிய நேயர் படம் பேரே வைக்கலாம் போல இருக்கே, புதிய நேயர்னு.
1: உங்க குரல் ரொம்ப சிறப்பா இருக்கு சார்,
0: சிறப்பா இருக்கு.
1: இன்னைக்குதான்
0: கேக்குறீங்களா?
1: ஆமா சார், அது கும்பகோணம் வந்து சரியா வர மாட்டேங்குது, ஒரு கிளியரா இருக்க மாட்டேங்குது ஒவ்வொரு நேரம். இன்னைக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு சார், இன்னைக்கு
0: வியாழக்கிழமை கிளியரா இருக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்
0: சார், வணக்கம் பத்மா.
2: நான் வந்து எங்க சின்ன பிள்ளையில நான் பாக ஆடிப்பாங்க எனக்கு. இப்ப எங்க பேர பசங்க பால ஆடுவாங்க,
0: அவங்களோட ஓடி போய் நீங்களும்
2: விளையாடணும். நான் சின்ன பண்ணங்க, நான் அச்சம் பாருங்க போய் ஒருத்தர் மாடி விட்டு போய் பூந்துச்சு.
0: ஐயோ,
2: அவங்க வந்தாங்க சார், அன்றைக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்து பேசிக்கிச்சு, அதை சீட்டாரு இது பண்ணாங்க சார். அந்த அந்த நாகத்தோட இப்ப என் பேரம் பத்தி அடிக்க பார்த்து நான்
3: போனாவே
0: குளிச்சு ஒரு குளியல போடணும்,
3: தண்ணிய வந்து தண்ணியில பல்ட்டி அடிப்பேன், அந்த தண்ணியை வந்து டப்பு டப்பு டப்புனு அடிப்பேன். அந்த தண்ணி அந்த நான் எல்லாம் பாப்பாங்க, ஏன்னா இந்த பெரியவர் சின்ன குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு கிடக்குறாருன்னு சிரிப்பாங்க எல்லாரும்.
0: வயசுக்கு ஏத்த மாதிரி எங்கேயா நடந்துக்கிறியா பொன்ராஜி அப்படின்னு
3: அப்படின்லாம் சொல்லுவாங்க. என் பையனே வந்து சிரிப்பான், என்னப்பா இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு. என் சின்ன வயசுல அவமே இதுலதான் வருது.
0: ஓகே ஓகே சார், அதனால அதான் அந்த மாதிரி தம்ப வெறும் அப்படியே குளிச்சுட்டு எழுந்திரிச்சிடாம ஒரு தம்பட்டம் அடிக்கிறது, தண்ணி எடுத்து அங்க தெளிச்சு விடுறது, இந்த மாதிரி.
3: நீங்க
0: நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம்
4: சார். வணக்கம், நான் திருவாரூர் விஜயபுரம் அக்ராஹாரம் தெருல இருந்து ரஹ்மான் பேசுறேன்.
0: ரஹ்மான் சொல்லுங்க. ரஹ்மான் சார், முதல் முறை பேசுறீங்களா?
4: நான் இல்ல சார், நான் பழைய நேயர் சார். நான் திருக்கலக்குன்றத்துல இருந்து இங்க வந்துட்டேன். பழைய நேயர் லைனே கிடைக்க மாட்டேங்குது சார். முந்திலாம் அங்க இருக்கும்போது ஈஸியா கிடைச்சது, இங்க வந்தவன லைன் கிடைக்கவே மாட்டேங்குது.
0: கொஞ்சம் தூரம் அதிகமாயிடுச்சு.
4: பல தடவை முயற்சி பண்ணி லைன் கிடைக்க மாட்டேங்குது சார்.
0: ரொம்ப நன்றி. நிச்சயமா பேஸ்புக்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க பதிவிடலாம் லைன் கிடைக்கலன்னா. அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு, படம் பாட்டு வந்து ஜெயிலர் படத்துலேருந்து ஷில்பா ராவ் அனிருத் இவங்களோட குரலில் அந்த காவாலா, அதில் வர புல்லாங்குழல் மியூசிக் அப்படி இருக்கும், கேட்டுட்டு வாங்க. அருண்ராஜா காமராஜ் அவங்களோட வரிகளில்

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: கேட்டுட்ருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 பேசிகிட்டு இருக்கோம். பூந்தன்றில் உங்களுடைய குழந்தைத்தனம் குழந்தைத்தன்மை எப்போதெல்லாம் வெளிப்படும் அப்படின்றத தான் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் நண்பர் இராசா இமலாதித்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேலே பறக்குது பார்த்தீங்களா சார், ஃப்ளைட்டு, ஹெலிகாப்டரு, ஏரோப்ளைன்லாம், இதெல்லாம் இன்றைக்கும் வந்து அப்படின்ற ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னு வச்சிங்களா, இங்கேருந்து முடியாது. நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ ஃப்ளைட்டில் எங்கள் சித்தப்பா போகிறாரா, அடே எங்கள் மாமா போகிறாரான்னு கலர் கலராக கதலாக விடும். ஏன்னா நம்ம அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க, உங்கள் சித்தப்பா துபாயில் தான்ப்பா இருக்கார், உங்கள் மாமா சிங்கப்பூரில் தான்ப்பா இருக்கார், இந்த ஃப்ளைட்டில் தான் போவார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அது இன்றைக்கும் நான் வந்து வீட்டுக்கு முன்னாடியில் எங்கேயா போயிட்டு இருந்தேன், ஃப்ளைட்டு போகுது, ஹெலிகாப்டர் போகுதுன்னா அண்ணாந்து பார்த்து செஞ்சுரி போட்ட பேட்ஸ்மேன் மாதிரி மேலே பார்ப்பேன். அது அப்போ நான் என்னோடய குழந்தைத்தனம் வெளிப்படுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இமலாதித்தன். அவரே வந்து எங்களுடைய கிராமமான வடுகச்சேரியை விட்டு வெளியேறி இட்ஸ் பின் 20 இயர்ஸ், 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதை வந்து ஆண்டுதோறும் காவேரியில் தண்ணி திறக்கும் போதெல்லாம் அங்கே ஊர் பக்கம் போ நண்பர்களோடு அப்படியே கரை புரண்டோடும் இறங்கிட்டுன்னு வச்சிங்களேன், லீவ் போகிறதே தெரியாது. 3 மணி நேரம், 4 மணி நேரம் எங்கப்பா அந்த இமலாதித்தன் போனவரை காணுன்ற அளவுக்கு தேடுவாங்க. அப்போ என்னுடைய குழந்தைத்தனம் வந்து வெளிப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் குழுமங்கொண்டான்லேருந்து எவ்வளோ வந்து முக்கியமான வேலையாக இருந்தாலும் அந்த ஐஸ் வண்டி பாம் பாம் பாம் பாம் அப்படின்னு இந்த ஐஸ் வண்டி வந்து பார்த்துட்டிங்க வச்சிங்களேன், அதை வாங்கி அந்த இடத்துல ருசிச்சு சாப்பிட்டு அதுலேயும் இந்த தண்ணிலாம் உழுவும் பார்த்திங்க, அப்படியே அதெல்லாம் அப்படியே பார்த்து வீட்டுக்கு வரும்போது தொடச்சிட்டு அப்படியே வந்துடுவேன். அந்த ஐஸை பார்க்கும்போது இன்றைக்கும் வந்து அப்படியே வாங்கி சாப்பிடணும்னு தோணும், சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரத் தமிழகம் இறங்கிருந்து பேசுகிறீங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், பேசலாம். மணிமொழியா?
2: மணிமொழி நம்பி.
1: மணிமொழி நம்பி, சொல்லுங்க சார்.
2: ஆமா, இதான் முதல்ல நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்.
1: தெரியுது சார், நீங்க மணிமொழி

0: மீன் இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரியே ஒரு பேசுறீங்களே, ஜாலியா பேசுங்க.
1: ஜாலியா தான் பேசுவேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து பிடிச்ச பாட்டு கேட்டா நானே பாட்டு பாடுவேன், சந்தோஷமா இருக்கும்.
0: அப்படி யார் என்ன பார்த்தாலும் பரவாயில்ல, நம்மளே பாடுவோம்னு பாடுவீங்க.
1: ரெண்டாவது நாய்க்குட்டிகள் இருந்ததுன்னா
0: நல்லா குஞ்சுவேன்,
1: அது குழந்தைங்கள்ட்ட அப்படி குழந்தைங்கள் போலயே விளையாட ஆரம்பிச்சிடும்.
0: விளையாட ஆரம்பிச்சிருங்க. மெயின் பாட்டு, பெட்ஸ், குழந்தைங்க, அப்படியே வந்து வரிசையா வருது.
1: ஆமாங்க.
0: ஓகே, சூப்பர் நம்பி சார்.
1: ஹாப்பியா இருக்கிறது, கவலையை
0: மறந்துடுவேன். ரொம்ப நன்றி.
1: நாளைக்கு பிரச்சனை, நாளைக்கு பார்த்து இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம்.
0: நாளைக்கு ஏன் பிரச்சனை ஒன்றும் நினைக்கும், பிரச்சனையே வராதுன்னு நினைக்கும்.

0: அதாவது அவங்க அப்பா அம்மா பார்க்கும் போது அவங்கள ஊஞ்சல் ஆட்டி விட்டு திருப்பி அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆட்டி விடுங்க, நீங்க உட்காந்துப்பீங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
1: அப்படியிலிருந்து பாஸ்கரன்.
0: சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
1: சார் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா ஊசி போட போறதா இருந்தா கண்ணு மூடிக்கிறது.
0: கரெக்ட்,
1: பயமா தான் இருக்குது.
0: ஊசி போடுறதா இருந்தா அவ்வளவுதான், அவர் போடவே இல்லைனாலும் முன்னாடியே எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவீங்க. இன்னும் போடவே இல்லைப்பா, அதுக்குள்ள என்ன பணியே. ஓகே சூப்பர் சார், கரெக்டா சொன்னீங்க. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் ஆட்டோ துறை பேசுறது.
0: ஆட்டோ துறை, பேஸ்புக்ல கமெண்ட் போட்டுறீங்க, உங்க கமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்.
1: ஆடி பேருக்கு அன்னைக்கு ஒரு சப்பர கட்டின்னு ஒன்னு தள்ளுவோம், அதாவது சின்ன வண்டி தேர் மாதிரி இருக்கும்.
0: தெரியும் தெரியும், செண்டா பேப்பர் எல்லாம் ஒட்டி
1: தெரியும்ல அது. இந்த ஒரு சிலருக்கு இந்த பகுதி தெரிய மாட்டேங்குது. அது வந்து இந்த ஆடி 18 கூட நான் எனக்கு இழுக்கல, இழுக்கணும் போல ஒரு ஒரு ஆசை வந்துச்சு.
0: நீங்க
1: அந்த காலத்துல ஒரு 10 பேர் 15 பேர் நாங்க வண்டி இழுத்துட்டு போவோம்ல.
0: ஆமா,
1: அதனால அதை பார்க்கும் போது அந்த குழந்தையா மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுடுது.
0: ஓகே, அதை பார்க்கும் போது நானும் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது இவருக்கு. வணக்கம் வித் பார் தமிழகம்.
2: வணக்கம வணக்கம வணக்கம் சார்.
0: வணக்கம், மூணு வணக்கம் சொல்லிருக்கீங்க.
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி மோஜராஜன் பேசுறேன். வணக்கம் ஐயா.
0: நாலாவது வணக்கம். வணக்கம்
2: சார். ஊசி போட்டா பயமா இருக்கேன் சார்.
0: சரி,
2: அப்புறம் வந்து குளிக்க போனாலும் பயமா இருக்கேன், நீச்சல் தெரியாது அதனால குளிக்க மாட்டேன்.
0: ஓகே, ஹர்மன்றி கால் பண்ணதுக்கு பாட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்ததான் பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து ஏஆர் அவருடைய குரல்ல அவருடைய இசையில சூமாரி இளங்கோ கிருஷ்ணன் வரிகள் கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 30 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. இந்த நேரத்தில் வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பூந்தண்டல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுடைய குழந்தைத்தன்மை எப்போதெல்லாம் உங்கள்கிட்ட வெளிப்படும் அப்படின்றதான் பேசிகிட்டு இருக்கோம். ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா சார், கல்யாணத்துக்குலாம் போவோம் சார், வீட்டோடு அப்படியே வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் வந்து குடும்பத்தோடு வந்துருங்கன்னு பத்திரிகையில் போடுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் குடும்பத்தோடு கல்யாணத்துக்குலாம் போகும்போது இந்த ஸ்வீட் வைப்பாங்களா சார், ஸ்வீட் முதல்ல ஸ்வீட்டு தான் வைப்பாங்க. இந்த ஸ்வீட் வச்ச உடனே எல்லோரும் அப்படியே ஒன்று ஒன்று வச்சுட்டு போயிடுவாங்க பார்த்துங்க. இப்போலாம் எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் ஆகிடுச்சுல. இப்போ எனக்கு இன்னொரு 2 ஸ்வீட்டு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பக்கத்தில் மனைவி கேட்பாங்க, என்னங்க நீ இன்னும் குழந்த மாதிரி ஸ்வீட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, போடு போடு போடு போடு, எப்போ பாரு ஸ்வீட்டு எங்கே பார்த்தலாம், இப்படி தாங்க இவர் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள்டெல்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் ஸ்வீட்டை ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போகும்போது இன்னொன்று எக்ஸ்ட்ரா கேட்டு தான் சாப்பிடுவேன். அப்போலாம் என்னோடய குழந்தைத்தனை வெளிப்படும்னு சொல்லி ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா சொல்லியிருக்கிறாரு ஃபேஸ்புக்கில். வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பூந்தண்டை இளஞ்சிட்டுகளுடன் பழக மனம் துடிக்கும் இதயம், அப்புறம் ஒரு சிம்பிளை போட்டு குழந்தைங்களோட இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ என்னுடைய பேரனோட விளையாடும்போது குழந்தைத்தனமாக என்னுடைய அப்படியே வயசெல்லாம் மறந்துட்டு அப்போ என்னுடைய குழந்தைத்தனம் வெளிப்படுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போடுறீங்க, அங்கெல்லாம் மாலை வணக்கம் வாழ்த்துக்களோட அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. பேசிடலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், பேசலாமா? வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: மலையாப்பட்டிங்க, பெரம்பலூர் மாவட்டம் மலையாப்பட்டி.
1: மலையாப்பட்டியிலேருந்து பேர் சொல்லுங்கள் சார்.
2: மலையாளப்பட்டி, வசந்த் டெய்லர்.
1: வசந்த், சொல்லுங்கள் வசந்த் சார்.
2: எனக்கு எங்கேயா சீரியல் பல்ப் அழகழகாக போட்டுருந்தாங்கன்னா அதே மாதிரி வாங்கி எங்கள் வீட்டில் ஆயுத பூஜைக்கு அந்த மாதிரி பண்டிகை நல்லா போடுவேன்.
1: ஓ, அந்த சீரியல் பல்பை பார்த்துட்டா போதும், என்னடா கலர் கலராக போட்டிருக்காங்க, நம்மளும் ஒரு 4-5 வாங்கிட்டு போய் போடுவோம்.
2: ஆமாம்மா, அது கடையில் வித்துன்னு வச்சுங்களேன், அப்படியே வாங்கி ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன்.
1: ஓகே, அதை வாங்கிட்டு வீட்டில் வேற வந்து இதே வேலையாக போச்சு, சீரியல் ஒரு 100 இருக்கு அப்படின்னு வாங்க
2: வீட்டில். அப்பா அதே அதுக்கு சண்டை வாங்குவேன்.
1: அது வேறு, நம்ம இருந்தாலும் சீரியல் பல்பை போட்டு போட்டு காட்ட வேண்டிதான்.
2: ஆமாம்,
1: ஓகே, சூப்பர் வசந்த் சார். வணக்கம், வித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வாய்ஸை கேட்கணும் வர வேண்டியதா இருக்கு, சைதாபேட்ல இருந்து ஆளுங்க சார்.
1: வாய்ஸை கேட்கணும்னு வர வேண்டியதா இருக்கா? என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களா?
3: நல்லா காமெடி பண்றீங்க.
1: சொல்லுங்க சொல்லுங்க
3: சார். எங்க ஊரு பொண்ணாச்சுக்கா சைக்கிள் டயர் இருக்குல்ல,
1: ஆமா,
3: அதை பாசைய வச்சு ஓடிட்டு போவேன் சார். நான் புடிங்க ஓட்டு.
1: இன்னுமா சைதாபேட்ல ஓடிட்டு இருக்கீங்க நீங்க, டிராபிக் ஆகாது
3: சார்?
1: சைதாபேட்ல ஓடிட்டு இருக்கீங்க டயரு?
3: ஊருக்கு போல சார், ஊருக்கு.
1: ஓ, இன்னும் டயர் ஓட்டிட்டு போவீங்க? வணக்கம்.

0: சங்கர் பேசுறேன்.
1: சங்கர் சங்கர் சொல்லுங்க சங்கர்.
0: இந்த பம்பரம் விளையாடுங்க சார்.
1: ஆமா,
0: அது ஒரு 10 பம்பரம் இருக்கும். அந்த பம்பரத்தை வந்து என் பம்பரம் மாட்டிக்கணும். அப்புறம் அடிக்கும் போது என் பம்பரம் எப்படப்பா வரும் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன்.
1: அவ்வளோதான், சைலண்ட் மோட்லேயே இருப்பீங்க பம்பரத்தை வச்சுட்டு.
0: ஆமா
1: ஓகே. பம்பரம் விளையாடும்போது என்னுடைய குழந்தை தானே இன்னும் நான் விளையாடுறேன்னு சொல்கிறாரு. பரவாயில்லையே, நிறைய பேர் டயர் ஓட்டுறாங்க, பம்பரம் விளையாடுறாங்க.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடு எழுதி பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சந்திரசேகர்.
2: சார், எனக்கு வந்து இந்த மழை பெய்யுது பார்த்தீங்களா?
1: ஆமாம்.
2: அந்த சமயம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன குழந்தையாவே மாறிடுவேன் சார். நிறைய சமயம் என் கையில் கொடை இருக்கும், ரெயின் கோட் இருக்கும், ஆனால் நானே அது போட்டுக்க மாட்டேன். காரணம், நம்ம அதை வச்சுக்கிட்டு மழையில நினைச்சோன்னா என்னடா அது குழந்தை மாதிரி மழையில மற்றவங்க நினைப்பாங்களோ அப்படின்ட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு மழை பெய்யும் போது மழையில
1: சொல்லுங்க.
3: கேட்டாலும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி வீட்லயே பண்ற மாதிரி இருக்கு. ஆசைப்படுறேன், அந்த நினப்பெல்லாம் வருது சார்.
1: அதெல்லாம் எதுக்கு தம்பி பேசிக்கிட்டு, அதெல்லாம் எதுக்கு தம்பி பேசிக்கிட்டு அப்படின்றீங்களா?
3: எதுக்கு பேசிக்கிட்டுன்றீங்களா?
1: இல்ல, நான் உங்களை கேட்கிறேன், ரொம்ப அழகா பேசிட்டிருக்கேன். முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிப்பு வகைகளை கண்டால் குழந்தைத்தனமாக மாறி ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம்னு சொல்லி முரளி சொல்லியிருக்காரு. பாட்டு வந்துட்டு இருக்கு, பரியேறும் பெருமாள் படத்திலிருந்து எங்கும் புகழ்த்துவங்க சந்தோஷ் நாராயணோடைய மியூசிக்ல பாடல் வந்துட்டு இருக்கு. ஆண்டனி தாசன் மற்றும் கல்லூர் மாரியப்பன் குரலில், சின்னசாமி தாசன், மாரி செல்வராஜ் இவங்களுடைய குரலில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.
4: எங்கும் புகழ் துவங்க இங்கே நானும் நான் துவங்க, அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே.

0: 5:40 ஆகிட்டு இருக்கு, கேட்டு இருக்கோம் புதுந்தண்டில். நிறைய நண்பர் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அடுத்ததான் நண்பர் ஹரிராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சோன் பப்படி பஞ்சு முட்டை இது ரெண்டையும் பார்த்தோன்னா வந்து யாரை நினச்சாலும் பரவாயில்ல சார், பாக்கெட்டில் வந்து ஒரு 20 ரூபா 10 ரூபா சில்லறை வந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே வாங்கி சாப்பிட்ருவோம் பார்த்துங்க. அது வந்து இன்றைக்கும் என்கிட்ட அந்த பழக்கம் இருந்துகிட்ருக்கு. அப்படியே அந்த குழந்தையாக மாறிடுவேன். என் ஏஜை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, 67 அப்படி சொல்லி, அது இதை பார்த்தாலே எனக்கு சோன் பப்படி பஞ்சு முட்டையெல்லாம் இன்னும் நான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மா செல்வநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம் வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஸ்கிரீம் கடைக்கு போனோன்னா வச்சுக்கோங்க சார், அது என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடாம வர்றதே கிடையாது. அது என்ன தான் பண்ணாலும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா தான் நான் கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருப்பேன், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர் என்ன ஆச்சு என்ன வேணும்னு கேட்டே இருப்பார். நானெல்லாம் சொல்ல மாட்டேன் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு. அவராக கண்டுபிடிச்சி ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுக்கும்போது சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். அப்போ வீட்டுக்காரர் இன்னும் சொல்லிகிட்ருக்காரு, என்ன குழந்தைய நீ இன்னும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன்னு. அதான் அது அந்த ஒரு மனசு தான் இன்றைக்கும் ஜாலியாக வச்சுருக்கு நம்மளை. அப்படி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் நாங்கள் வெளியில் போனோம்னா வர்றதே இல்லை, அது இன்றைக்கும் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. திட்டாலும் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த உப்பு மூட்டை தூக்கி குழந்தைங்களோட விளையாடுறது இருக்குல்ல சார், குழந்தைங்க வந்து உப்பு மூட்டை தூக்க சொல்லுவாங்க எங்கே அதெல்லாம் முடியறதில்ல. இருந்தாலும் தீட்டாளம் டிசி ராஜேஷ் வந்து குழந்தைங்களோட நான் உப்பு மூட்டை தூக்கி விளையாடுவேன், அப்போ நான் குழந்தையாகவே மாறிடுவேன், என்னோடய குழந்தைத்தை நான் பலம் வெளிப்படணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஐநாவரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்கேன், சின்ன பசங்க பம்பரம் விளையாடுறது இருக்கா சார், அவங்கக்கிட்ட பம்பரம் வாங்கி இன்றைக்கி நான் வந்து கடக்கடக்கடக்கடக்கடக்கடனே அந்த கயிறை சுற்றி விசுக்குன்னு விடும்போது அது சுத்தம் பாருங்கள், அதில் வந்து நல்லா வேகமாக பம்பரம்லாம் விட்டோம்னா சுயிங் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அது சவுண்டை கேட்கும் போதெல்லாம் அட அட அட அடா என்ன ஒரு ஆனந்தம். அதெல்லாம் இன்றைக்கி நான் வந்து விளையாடும் போது இன்னமும் நான் விளையாண்டுட்டுருக்கேன், அது குழந்தைத்தனமாக மாறிடும்னு சொல்லியிருக்காரு. வணக்கம், விபத் பார் தமிழகம்.
1: ஹலோ, மீனாட்சி.
0: மீனாட்சி சொல்லுங்கள். மீனாட்சி,
1: திருவிழாக்கெல்லாம் போனாக்கா பஞ்சு மிட்டாயும் ஐஸும் குல்பி ஐஸும் பார்த்தா விடவே மாட்டேன்
0: சார். விட மாட்டீங்க. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் மலைப்பாளையம் பிரபு சார். மேடம் சார்.
0: பிரபு?
2: ஆமாம் சார்.
0: சொல்லுங்க பிரபு சார்.
2: என்ன சார் உங்களுக்கு தலைப்பு?
0: என்ன தலைப்பா, முடியவே போது இப்போ வந்து என்ன தலைப்பு பண்றீங்களே. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சொல்லுங்க. முருகன் சார்.
2: சார், இது டாபிக் சொல்லுங்க சார். எனக்கு
0: டாபிக்கா சார்? வணக்கம். வித் பார் தமிழ் எஃப்எம். அதுக்குள்ள கட் ஆயிட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். கேளம் பார்த்தோம்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க மேடம்.
3: ஐஸ்கிரீம் கோன் ஐஸ் எல்லாம் சாப்பிடணும்னா இப்போ ஆசை சார்.
0: ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்தா வாங்கி
3: சாப்பிடுவோம்.
0: ஓ, அப்படி வரீங்க நீங்க. அந்த மனுஷன்ட்ட கேட்டு கேட்டு அழுத்து போச்சு, நீ ஏச்சு ரெண்டு வாங்கி கொடுன்னு. ஓகே, உங்க பேர் சொல்லவே இல்லையே, நீங்க பேர் சொல்லுங்க. உஷா. ஓகே உஷா மேம், வணக்கம். வித் பார் தமிழ்.
4: ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
4: பேரம்பேத்தியோட பீச்சுக்கு போவோம் சார்.
0: சரி,
4: ஒரு நாள்.
0: சரி,
4: அங்க போன உடனே நான் குழந்தையா மாறிடுவேன் சார். யானை மாதிரி குனிஞ்சிருவேன், மேல ஏறி உக்காந்துங்கன்னு சொல்லிட்டு

0: நானே
1: குதிரையா மாறுவோம் மாதிரி காட்டுவீங்க. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், மித் பாரத் தமிழகம்.
2: ஹலோ,
1: வணக்கம்
2: சார். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கரட்டம்பாடியிலிருந்து கே எம் கரன் செல்வகுமார் பேசுறேன் சார்.
1: செல்வகுமார், சொல்லுங்க செல்வகுமார்.
2: சார், நான் பண்டிகை நாட்கள் இல்ல வீட்டுல வந்து என்ன பண்டக செய்தி வச்சாங்கன்னா கற்பூரங்குள் தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிடுவோம் சார். கேட்டா குழந்தைங்க எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒண்ணு கண்டுக்க மாட்டேன். அது மாதிரி கண்டுக்காது.
1: குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு டைட்டில் போட்டுருவீங்க.
2: எஸ் சார்.
1: ஓகே, சூப்பர் சார்.
2: நன்றி சார்,
1: ரொம்ப நன்றி. வணக்கம், மித் பாரத் தமிழகம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். வணக்கம்.
3: வேலூர்ல இருந்து சாமிநாதன் சார்.
1: சொல்லுங்க சாமிநாதன் சார்.
3: நம்ம கோழி குஞ்சு பறிச்சாலோ ஆடு குட்டி போட்டாலோ மாடு கண்ணு என்றாலோ அதெல்லாம் பாக்குறப்ப குழந்தையாவது மாறிடுவேன். 55 வயது ஆகுது இப்பயும். ஆடு மாடு இன்னைக்கும் வந்து இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து அந்த அனிமல்ஸ் பாக்குறப்போ அது டாகா இருந்தாலும் சரி அது வந்து அந்த குழந்தை தளத்துல அதை வந்து எடுத்து கொஞ்சிறப்போ நம்மளும் வந்து குழந்தையாவது மாறிடுச்சு.
1: என்னதான் அது வந்து. ஓகே, சூப்பர். வணக்கம்.
4: நானும்
1: நவக்கரை நவீன் பிரபஞ்சம் உங்களுடைய குரல்ல ஜி.வி. பிரகாஷ் குமார் அவருடைய இசையில தான் பாடல் வந்துட்டு இருக்கு. நவக்கரை நவீன் பிரபஞ்சம் அவருடைய வரிகள்ல கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அன்பான நேயர்களே, வரும் சனிக்கிழமை இரவு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க. 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம். ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: அஞ்சு மணி 50 ஆகிட்டு இருக்கு, கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூரம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பூந்தனில் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கோம். இப்போது இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய குழந்தைத்தனம் எப்போதெல்லாம் வெளிப்படும் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். மீரா வெங்கடரமன் ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி, எங்கள் ஊர் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பேக்கரிக்கு போனோன்னா மீராமா வந்துட்டாங்கப்பா, இருக்கிறதெல்லாம் எடுத்து வை அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அந்த கடைக்காரருக்கே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி சில கண்டினியூஸாக தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்க அந்த கஸ்டமர் வந்து வாடிக்கையாளர்கள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அப்படி என்னால் வந்து எங்கள் ஏரியாவில் பேக்கரி வச்சுருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பேக்கரி சென்னா போனால் வந்து என்னெல்லாம் முடிஞ்ச வரை எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துருவேன். அது அப்போ நான் வந்து எனக்கு ஒரு குழந்தைத்தனமாக என்னுடைய குழந்தைத்தன்மை அப்போ தான் வெளிப்படுறதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீச் மெரினா பீச்சுக்கு போனால் அங்கே போய் குழந்தை போல் குதிச்சு குதிச்சு குதிச்சு தண்ணீரில் விளையாட ஆட்டம் போடுவோம் சார். அப்போ வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் என்னடாது இவ்வளோ எல்லாம் நனைஞ்சு போச்சேன், சரி கொஞ்சம் நேரம் காயை வச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிரும்னு பீச்சுக்கு போனால் குழந்தையாக மாறிடும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நேயர்கள்லாம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் அங்கிருந்து பேசுறீங்க
2: சார்? வணக்கம்.
1: வணக்கம்.
2: என்ன பாடும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுனா என்ன பார்த்து சிரிக்கும் ஏன் சிரிக்கிறேன்னா, அதுக்கு நாம பாடுற பாட்டும் என்னன்னு புரியாது. அப்ப அவங்களுக்கு செய்த மாதிரி நாம பாடினா அவங்களுக்கு புரியும். அது மாதிரி சார், குச்சி ஐஸ் சாப்பிடுறதுனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சார். நான் எங்க போனாலும் குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிடாம வரவே மாட்டேன்
1: சார். ஓகே ஓகே மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: கணபதி சொல்லுங்க. சொல்லுங்க கணபதி சார். சோம்பப்படி பேரை கேட்டாலே குழந்தை ஞாபகம் வரும், பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவீங்க.
3: ஆமா, சில வயசுல இருக்கும் போது சோம்பப்படி வாங்குவேன் சார்.
1: சரி,
3: வண்டியில தள்ளி ஒரு 3 இருக்கும் பாட்டு, 3-4 அப்ப வாங்கின ஞாபகம், சோம்பப்படி பார்த்தாலுமே எனக்கு ஞாபகம் வரும் சார்.
1: ஞாபகம் வரும். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: இனிய மாலை வணக்கம் ஆனந்த் சார்.
1: இனிய மாலை வணக்கம் சார்.
4: நான் சிங்கச்சோழன் சென்னை ஆர்கே நகர் சார்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சிங்கச்சோழன் சார்.
4: சார், எனக்கு மழையா வந்து அந்த குழந்தைங்களோட பேசவே மழையா மாறுவேன். அது கிட்ட ஐஸ்கிரீம் சண்டை போட்டு எல்லாம் சாப்பிடுவேன். திருட்டு தனமா இந்த இது லாலிபாப்ல குச்சி மிட்டாய் சொல்லுவாங்களே,
1: ஆமா,
4: கடைக்கு
1: போய் வாங்கி தர சொல்லுவாங்க சார். நான் ஒரு 4 வாங்கி 2 நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்ட்டு.
4: இதெல்லாம் கிராமப்புறங்களில் போகும்போது அந்த பம்பு செட்டில் குளிக்கும் போது அந்த குழந்தை அந்த மழை ஞாபகம்லாம் வரும் சார் நம்மளுக்கு.
1: ஓகே. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார், எர்ணாகுளிலேருந்து மாலா பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்க மாலா
5: சார். நான் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி என் பேத்தியோட நல்லா ஓடுவேன் சார். ஓடி போய் பிடிப்பேன் அவளோட வேகம், அவ்வளோ மாதிரி நல்லா ஓடிடுவேன். எங்கள் பொண்ணு இல்லை யார் குழந்தைன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கிடல் பண்ணுவாங்க சார்.
1: ஓ, அப்படி அவங்களோட மாறும்போது நீங்கள் ஓடிவீங்க.

0: சிரிப்பீங்க. ஓகே ஓகே சூப்பர் சார். ஆமாம் இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டீசென்சி அப்படின்னு சொல்லி லைட்டாக சிரிப்பாங்க, ஆனால் வந்து ஜாலியாக சிரிக்கிறது இருக்கு பாருங்கள், அது அப்படி அவ்வளோ தூரம் ரிலீஃபாக இருக்கும். லைனில் வந்து கட் ஆகிட்டாங்க. வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம் சொல்லுங்க சிவகுமார் சார்.
1: அதாவது இந்த குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி,
0: ஆ
1: அந்த ரொட்டியும் அந்த அந்த சோன் பப்படி அதையெல்லாம் பார்க்கின்ற போது அந்த சின்ன வயசு ஞாபகம்
0: வருது. வணக்கம் வணக்கம்
2: ஹலோ
0: வணக்கம் சொல்லுங்க மேம்.
2: ஹலோ
0: வணக்கம். ஓகே உங்கள் லைனில் எதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியும் கண்டிப்பாக நிறைய நேர்கள் வந்து லைன் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பீங்க, பிஸியாக இருந்திருக்கும். இருந்தாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிப்பீங்க, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, பாடல் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. எல்லாத்துக்கும் நன்றிகளோட இந்த நேரத்தில் மீண்டும் உங்களை 8 மணி நீக்கு ஒரு நாளாக இன்னொரு சூப்பரான தலைப்பில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டேட்யூண்டாக கேட்டுட்டுருங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நேரத்தில் கேட்டுட்டுருந்தீங்க பூந்தண்டல் நிகழ்ச்சி. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கள் முழுமையான டம்டம் கொண்டாட்டத்தோடு நிகழ்ச்சிக்கான நிறைவு பாடல் அழகி படத்திலிருந்து டமக்கு டமக்கு டம் பாட்டு வந்துட்டு இருக்கு. பவத்தாரணி குரலில் பழனி பாரதி வரிகளை இளையராஜாவுடைய இசையில். இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 6:01. பக்திமயமான இந்த மாலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்ய வரும் நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: தொடக்கமாக லவகுசா படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. ஏ மருதகாசி இயற்றிய பாடல் இது. கே வி மகாதேவன் இசையில் ஜே வி ராகவலு, ஏ பி கோமலா மற்றும் கே ராணி பாடிய பாடல்.

நாடிய பொருள் கைகூட ஞானமும் புகழும் உண்டாக ராமநாமத்தை போற்றி வந்த பாடல் அதை கேட்டோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அகத்தியர் படத்திற்காக வரக்கூடிய பாடல் அது. டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல் இது. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் ஈரா பழனிசாமி இயற்றிய பாடல்.

உலகளந்த வல்லவன் வண்ணமயில் வாகனன் வள்ளி தெய்வானை மணவாளனை போற்றி வந்த பாடலை கேட்டோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: அஞ்சனாசுதன் ஆஞ்சநேயனை போற்றி வந்த பாடலதை கேட்டோம். இறையருள் போற்றும் இன்னிசையாய் இல்லறும் தோறும் நல்லறம் போற்றி கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சரஸ்வதி சபதம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்.
1: அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி.

இகமும் பரமும் நல்ல சுகமருளும் கல்வியை எங்களுக்கருள்வாய் மங்களச் செல்வியே என்று வீணாவாணி சரஸ்வதியை போற்றி வந்த பாடலதை கேட்டோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் ஸ்ரீராகவேந்திரர் படத்திற்காக வரக்கூடிய பாடல் அது. கே ஜே யேசுதாஸ் ஸ்ரீனிவாசன் மற்றும் வாணி ஜெயராம் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலி ஏற்றிய பாடல்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து பக்தி பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நிலையத்தில் நேரம் 6:20. இனி பக்தி மாலையில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் சுவாமி ஐயப்பன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், ஜி தேவராஜன் இசையில் கண்ணதாசன் ஏற்றிய பாடல்.

ஹரிகரசுதன் ஐயப்பனை போற்றி வந்த பாடலதை கேட்டோம். இங்கே முகநூல் வழி பார்த்தீங்கன்னா, ஹரிகரன் வாரியாங்காவிலேருந்து, கதிரவன் கொலஞ்சிநாதன், அவங்கள தொடர்ந்து பாபு முள்ளக்காடிலிருந்து, கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, வீரராகவன் மாதவரத்திலிருந்து, புரசிவாக்கம் சவுந்தரராஜன், பம்மல் காமராஜபுரம் புஷ்பா, அடையாளம் பெட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தீட்டாளம் டி சி ராஜேஷ், சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து, ஹரிகரன் தேனியிலிருந்து, ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, இவங்க எல்லாருமே இந்த பக்தி பாடல்களை இணைந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. இனி நிறைவாக வரக்கூடிய பாடல் கோவில்புரா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் புலமை பித்தன் இயற்றிய பாடல்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது.
1: பக்தி மாலை.
0: இனி தொடர்வது 6:30 மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இது வலியுறுத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், கேரளம் முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமார்கா ஆகியோரும், புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் லட்சத்தீவு தலைமை நிர்வாகியும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்ப்பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரரின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. அரசின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து சிறப்பான சேவையை வழங்குவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கு தேவையான

0: நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், 2026-27 கல்வியாண்டில் கூட்டுறவுத்துறை மேலாண்மை நிறுவனங்களில் 8,868 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் செயல்படும் கூட்டுறவு தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல், கணினி மற்றும் மின் பொறியியலில் டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுவதாக மானிய கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மத்திய தகவல் தொடர்பகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் முக்கிய நலத்திட்டங்களை விளக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றை விளக்கும் அரங்குகளை பயனாளிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அரங்குகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக பயனாளி அபிநந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்க இங்க 3 நாள் நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய மத்திய அரசு கொடுக்கிற விழிப்புணர்வு திட்டம் பத்தி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பத்தியும் தெளிவா விளக்குனது பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிர் இழந்துடாம இருக்கிறதுக்காக மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்கறாங்க. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து பெண்கள் அவங்க கனவை தொலைக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. இப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்கும் போலாம், அது இந்த திட்டம் மூலமா நிறைவேறும் மத்திய அரசு கொடுக்கிற தொகை. அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது எல்லாருக்கும் பயன்பட நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுவோம்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய கூடும். நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம்

0: கதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் திருப்பூர் அணி சற்று முன் வரை 9 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:40 40 நொடி. நேர்களே, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். இப்போ நம்ம கிராமிய பாடல்களாக கேட்க போறோம். என் விருப்பத்தில் செவ்வந்தி படத்திற்காக வரக்கூடிய பாடல், அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் பிறைசூடன் கற்பனையில்.

0: இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், கமலாவரதன் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி பாடல்கள் தொடங்கி இப்போ வரைக்கும் இணைந்திருக்கிறதா மெசேஜ் போட்டிருக்காங்க. அண்ட் புரசுவாக்கம் சவுந்தரராஜன், தீட்டாலம் டி சி ராஜேஷ், கவிஞர்களுடைய பார்வையில் இசை எப்படி, இயற்கை எப்படி, அது எப்படி இணையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் அண்ட் வாரியாங்காவிலிருந்து கதிரவன் கொலஞ்சிநாதன், ஹேமலதா இவங்கள்லாம் வந்து நமக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாடல்களுக்காக சொல்லியிருக்காங்க. இனி ஜல்லிக்கட்டு காளி இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல், தேவாவின் இசையில் காளிதாசன் கற்பனையில்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: மாலை நேரத்தில் இந்த மாதிரி மனமகிழ் பாடல்களை கேட்டதில் மகிழ்ச்சி அப்படின்னு கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் மீரா வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் மயிலை பட்டாபி தீட்டாளம் டிசி ராஜேஷ் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ண எல்லா நேயர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவங்க எல்லாரும் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க.
1: அன்பான நேயர்களே, வரும் சனிக்கிழமை இரவு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம் ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்ப அந்த ஆர்வத்துல கலை பயணத்துக்கு போறேன், நான் செலக்ட் ஆயிட்டேன். இசை கலைஞனா போய் உட்கார்ந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசை கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேற பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்கூடிய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 7:40. திரைகானத்தில் இணையவிருக்கிறோம். என் விருப்பம் நிகழ்ச்சியில அப்படி கிராமிய பாடல்களாக கேட்டோம். திரைகானத்தில் கொஞ்சம் வெஸ்டர்னுக்கு போயிடலாம் அப்படின்னும் போது ரட்சகன் படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் இது. உதித் நாராயணன், உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல். ஏ.ஆர். ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இங்கே வந்து பாடல்கள்லாம் தித்திக்கும் பானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகமது பிலால் அவங்கள தொடர்ந்து தீட்டாளம் டிசி ராஜேஷ், வலங்கைமான்லேருந்து ஆட்டோ துரை, கிருஷ்ணராஜ் மேகலா, ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா இவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, மீரா வெங்கட்ராமன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 செய்திகள்.
1: இதுவரை இடம்பெற்றது திருநெல்வேலி மாவட்டம்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென்மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937ஆம் ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75ஆம் ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க

0: ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்னோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கிடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
2: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
3: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க இருந்து மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுட்டு டூவீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜய் அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பிடிக்க வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிருக்குது.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மன்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமத் 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டு தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணி

இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்வீனில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று

0: இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து காதலன் படத்திலிருந்து பாடல் கேட்கப் போறோம். SP பாலசுப்ரமணியம், உதித் நாராயணன் மற்றும் பல்லவி பாடிய பாடல். AR ரகுமான் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பரிமளாதேவி அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உலகத்தில் அதிகரிக்கும் காற்று மாசு காரணமாக மக்களின் ஆயுட்காலம் 2 ஆண்டுகள் குறையுதுன்னு அமெரிக்காவின் காற்று தர ஆயுள் குறியீடு ஆய்வு தெரிவிக்குது. மின்சாதன பொருட்கள், வாகனங்கள், தொழிற்சாலைகள் வெளியிடும் கார்பன் வாயு காரணமாக காற்று மாசுபாடு அதிகரிக்குது. உலகில் உள்ள எல்லா நாடுகளும் இல்லை, சில நாடுகள் காற்று மாசுபாட்டை குறைக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. அதே நேரத்தில் பாதி நாடுகள் மாசுபாடு அதிகரிக்க காரணமாக இருக்கின்றன. பரிமளாதேவி அம்மா, எங்கெல்லாம் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கோ
3: அங்கெல்லாம் நோய் தொற்று பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும். சுத்தபத்தமாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்.
2: நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். மக்களுக்கு இடையே சமூக இடைவெளி இருக்கணும். நல்ல சத்தான உணவு உட்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். வயதில் இளையோரும் முதியோரும், அதாவது 10-12 வயசுக்குள்ளோர், 60-65 வயசுக்கு மேலானோர், இவங்கெல்லாம் வெளியே போகிறத குறைச்சிக்கணும். நடமாட்டத்தை குறைச்சிக்கணும். கிருமி நாசினியை அவ்வப்போது பயன்படுத்தணும். சுத்தபத்தமாக இருக்கணும். நாம் வாழும் பகுதி நல்லபடியாக மாசு ஏற்படாதபடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சீனா 2013 மாசுபாடு அளவை 40% குறைச்சிருக்கு. உலகில் 1/4 மக்கள் தொகை வங்கதேசம், இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் ஆகிய நாடுகளில் தான் இருக்குது. இங்கே கடந்த 20 ஆண்டுகளில் மாசு அளவு 44% அதிகரிச்சிருக்கு. உலகில் காற்று மாசுபாட்டால் ஆண்டுதோறும் 42 லட்சம் பேர் உயிரிழக்கின்றனர். இது மது, புகைப்பழக்கம், எய்ட்ஸ், காசநோய் பாதிப்பை விட மனிதர்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்கு. அதனால் ஒவ்வொருவரும் தனது பொறுப்பு கடமையை உணர்ந்து செயல்படணும். இந்த சூழல் சீர்கேடு அடையாமல் இருக்க தன்னாலான செயல்களை செய்யணும். பரிமளாதேவி அம்மா, எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், எப்படி வேணும்னாலும் சம்பாதிக்கலாம்ங்கிற எண்ணம் மேலோங்கி வருது. தவறு. முறைவரையோடு வாழணும். முறையாகத்தான் சம்பாதிக்கணும். காந்திஜியின் பார்வையில் உழைப்பு 2 வகைப்படும். உடல் உழைப்பு, மூளை உழைப்பு. மூளை உழைப்பை விட உடல் உழைப்புக்குத்தான் காந்திஜி முக்கியத்துவம் கொடுத்தார். ஏன்னா உடல் உழைப்பின் மூலம் வரும் செல்வத்தால் மட்டுமே அதன் முழு மதிப்பை ஒருவரால் உணர முடியும்னு நம்பினார். எந்த உழைப்பாக இருந்தாலும் சமூக அக்கறை, பொதுநலம், நேர்மை ஆகியவற்றை ஒதுக்கிவிட்டு சேர்க்கும் செல்வம் அனைத்தும் உழைப்பற்ற செல்வம்னு கருதினார் காந்தியடிகள். உழைப்பற்ற செல்வம் ஒரு சமுதாய பாவமாகும். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சித்தாந்தத்தை நினைவில் வைத்து பொதுநலன், சமூக அக்கறையோடு செயல்படுவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். காற்று மாசினால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி நம்மை சுற்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து தகவல்களாக சொன்ன சரவணன் அவர்கள் வழங்கிய கருத்துக்களும் தகவல்களும் பயனுள்ளதாக இருந்ததுன்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவர் சொல்லியிருக்காரு. கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, திருமழிசை அஸ்வினி நாகராஜ் இவங்களாமும் அதே கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேகலா இவங்களாமும் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் தரும் முதல் பாடல் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திற்காக வரக்கூடிய பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில். நடுவில் இதில் இசைக்கருவிகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஜுகல்பந்தி கேட்டால் மாதிரியே இருக்கும், கேளுங்களேன்.

லா அப்படின்னு முடிச்சோம். அப்ப அந்த லாலையே அடுத்த பாடல் ஆரம்பிக்க போறோம். இளமை காலங்கள் இந்த படத்துல இருந்து தான் கேட்க போறோம். பாட வந்ததோர் கானம் அந்த பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா இந்த பாராசூட்ல ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏறுறதுக்கு ஒரு மியூசிக்கு, இறங்கறதுக்கு ஒரு மியூசிக்கு. அது நம் இங்க வந்து நம்ம வந்து ஸ்டுடியோல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட, நீங்க வெளியில இருந்து கேட்கறீங்கன்னா கூட அந்த குரல் மூலமா நம்மள அப்படியே பாராசூட்லயே ஏத்திடுவாங்க பாருங்களேன்.

இவன் வந்து வீரராகவன் தமிழரசன் தங்கவேலு கிருஷ்ணகுமார் காரைக்குடியிலேருந்து முகமது பிலால் அயனாவரத்திலிருந்து இவங்கெல்லாம் வந்து கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் கமலாவரதன் காஞ்சிபுரத்திலிருந்து, வலங்கை மான் ஆட்டோதுரை, தீட்டாளம் டிசி ராஜேஷ், ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா இவங்கெல்லாம் வந்து இந்த செட் ஆஃப் சாங்ஸ் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுபையா புத்தகத்திலிருந்து எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிக்கலாம். இப்போது அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தென்றலே என்னை தொடு இந்த படத்திலிருந்து கேட்க போகிறோம். எஸ்பி பாலசு சுப்பிரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில். அப்போ வந்து வயலின் கிடைக்கல அப்படின்ட்டு அழகா மாண்ட்லினை வச்சு பண்ணியிருக்காரு பாருங்களேன் இந்த பாடலை.

0: கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நீ வந்து சூரியமூர்த்தி கோவூர்லேருந்து அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, டீட்டாளம் டிசி ராஜேஷ், புஷ்பா பம்மல் காமராஜபுரத்திலிருந்து, சர்வராஜன் பேட்டையிலேருந்து தினா ரமேஷ், காட்டுப்பாக்கத்திலேருந்து அந்தோனி ராஜ், கொடமாந்தப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசீலன், ரெட்டில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, இவங்கள்லாம் வந்து பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்து உடன் இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

0: நேரம் 7:55. நேயர்களினை கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
1: கங்கைக்கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார். அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லாரும் மீன் சாப்பிட்றது உண்டு. கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும். அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்கள ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும். வரும்பொழுது மீன் கொண்டுகிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேற வந்துட்டுது அவருக்கு. அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர் யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்ட போனார். சொன்னார், ஐயா படகு ஓடுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க. என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்னது, உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்னு விட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா? குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா? என்னை தூற்றும் போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகுல போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்து தான். அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறகலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகுல ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னா ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான். என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர். அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேற விதமாக அறிவுரை சொல்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குறவர் தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான். அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு. உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாரான். ஆமான்னு இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாரான். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்றான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாரான். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னானான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால் தான் வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இன்னைக்கு நம்ம நீ கூறினால் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட்டை தொல்காப்பியத்தில் என்னவன் எடுத்துகிட்டு வந்துட்டான்டா அப்படி தானே யோசிக்கிறீங்க. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். விருந்த புதுமை அப்படின்றாங்க. ஒரு விருந்து அப்படின்றது, விருந்தோம்பல் அப்படின்றது எப்பயுமே நம்ம கலாச்சாரத்தில் வந்து தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கிற விஷயம் இல்லையா. ஸோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல என்ன ஏது அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி தண்ணி கொடுத்துட்டு உடனே டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா இல்லை எதாவது சாப்பிட்டு தான் போகணும். என்ன ஒரு 5 நிமிஷம் ஆகிடுமா சும்மா, எப்போ பார்த்தாலும் காலில் சுடு தண்ணி ஊற்றின மாதிரி எனக்கு இல்லை இல்லை இப்போ தான் குடிச்சு. இந்த பத்திரிக்கை வைக்க வராங்க பார்த்தீங்களா, அந்த பத்திரிக்கை வைக்க வரவங்கலாம் சொந்தக்காரங்கள்லாம் வந்த உடனே எதனா ஒன்று சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி உட்காருவோம். இல்லைங்க இப்போ தாங்க அவங்க கொடுத்தாங்க கூல்ட்ரிங்க்ஸு, அவங்க வீட்டில் மட்டும் குடிக்கிறீங்க எங்கள் வீட்டில் மட்டும் டீ காஃபி சாப்பிட மாட்டிங்களா, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விருந்தோம்பல் அப்படின்றது எப்பயுமே நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து பிரிக்கவே முடியாது. அதுதான் விருந்தே புதுமைன்னு தொல்காப்பியத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் அதை சொல்லணும். அதுக்கு வந்து இப்படி ஒரு சுற்றி வளைச்சி சொல்கிறியா அப்படின்றீங்களா. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும். சில வீடுகளுக்கு போகும்போது அவங்க வீட்டில் வந்து இந்த பருப்பு பாயாசம் எங்கள் தங்கச்சி வீட்டில் வைப்பாங்க பாரு, அடாடாடாடாடா அது மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லன்னா பார்த்துங்க சும்மா கேட்பாங்க என்ன பாயாசம் வைக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை இல்லை வேணாம் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் முன்னமே வச்சுட்டோம் அப்படின்னா சரி ஒரு டம்ளர் கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கும் எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்வாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பருப்பு பாயசன்றது ஒரு வீட்டில் ஃபேமஸாக இருக்கும். ஒரு வீட்டில் பிரியாணி அப்படி அந்த பிரியாணி வந்து கிண்டுனாங்கன்னா அந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்டதே இல்லைப்பா அப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்படி உங்கள் வீடுகளுக்கு விருந்தினர்கள் வரும்பொழுது எங்கள் வீட்டில் இது ஸ்பெஷல்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் வந்து நான் நிறைய வீடுகளுக்கு விருந்துக்கெலாம் போயிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த செய்கிற அந்த மோரே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மொளாக்கா இன்னும் நிறையா இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் போட்டு கொடுக்கும்போது அப்பா அப்படி குடிச்சிட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் அப்படி தொடங்கும் போது இருக்கும் பாருங்கள், இன்னொரு கிளாஸ் கொடுப்பாங்களா நம்ம கேட்கலாமா, கேட்டால் தான் நினச்சிருவாங்களா அப்படிலாம் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு உபசரிப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதில் நார்மலாக எல்லா வீட்லேயும் சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் மோர் குழம்பு இப்படிலாம் இருக்கும். உங்கள் வீட்டு ஸ்பெஷல்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது இந்த நேரத்தில் கால் பண்ணி சொல்லலாம். அது இந்த பசி நேரத்தில் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின நம்பருக்கும் கால் பண்ணி சொல்லலாம். லைன் பிஸியாகவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ் முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நீ கூறினால் 8 மணிக்கு போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு இது ரொம்ப சிறப்புப்பா எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் கமெண்ட்டாக சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல் நேர் லைனில் வந்துட்டாங்க பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்.
1: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி சரவணன்.
0: சரவணன் சார், உங்க ரேடியோ வால்யூமை தயவு செய்து கம்மி பண்ணுங்க
1: கொஞ்சம். ஆமா எட்ட
0: வந்துட்டீங்களா?
1: சரி ஓகே. விருந்தோம் பத்தி நீங்க எடுத்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க நீங்க அந்த நிகழ்ச்சி பங்கு தர்றதுல ஒரு நகைச்சுவை குறும்ப இடையோடு அது எனக்கு ரொம்ப பிடிக்குது.
0: அப்படிங்களா?
1: அதை சொல்லிக்கிறேன். திடீர்னு சாதாரணமா எளிமையா அந்த வட்டார வழக்கு பேசுறீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்குது.

0: ரொம்ப சந்தோஷம்.
1: அறிவிப்பாளர் அந்த தோரணை அந்த ராஜா கம்பீரம் இல்லாம ஒரு எளிமையான மக்களிடம் வந்து எப்படி அணுகணும் அந்த மாதிரி நீங்க எடுத்தாள்ற முறை நான் ரொம்ப கவனிக்கிறேன். கடந்தவர் நீங்க வரும்போதெல்லாம்
0: இந்த மாதிரி பேசுனீங்கன்னா எனக்கு பேச்சு வராது, நீங்க தலைப்புக்கு வந்துட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்.
1: அது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தம்பல்னு சொல்லிருக்கீங்க. எங்க வீட்டுல வந்தா வந்து எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா கவனிப்பாங்க. குறிப்பா என் மனைவி வந்து நல்லா வந்து வந்த உடனே ஒரு தண்ணி கொடுத்து அப்புறம் வந்து ஆற அமர உட்கார வச்சுட்டு சாப்பிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். நேர்கள் யாராச்சும் பார்க்க வந்தா கூட சரி, அவங்களுக்கு வந்து ஒரு ஜூஸோ அல்லது ஒரு காஃபி அடிச்சு ஒரு டீயாச்சும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி ரொம்ப சிறப்பா கவனிச்சு.
0: இல்ல சிறப்பா கவனிக்கிறது வேற, அதுல உங்க வீட்டுல உணவுலயே எது சிறப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது சூப்பரா இருக்கும் எங்க வீட்டுலன்னு சொல்றது.
1: எங்க வீட்டுல வந்து இந்த கறி குழம்பு மீன் குழம்பு இந்த அசைவ சாப்பாடு நல்லா சிறப்பா செய்வாங்க.
0: அப்பா அசைவ சாப்பாடு சாப்பிட்டு அந்த ரசம் சாப்பிட்டா அப்படி இருக்கும்.
1: ஆமா அது நல்லா சிறப்பா இருக்கும், நல்லா சுவையா இருக்கும்.
0: ஓகே
1: சாப்பிட்டு போ, நினைவுபடுத்துவாங்க.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் மித் பாரத் தமிழகம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
2: வாழ்க்கை வளத்துடன் சேவை ஜெயசீலன் கொளமாட்டப்பட்டீங்க.
0: சொல்லுங்க ஜெயசீலன் சார்.
2: எங்க வீட்டுல பிள்ளைகள் வந்தாங்க உடனடியாக நாங்க
0: கிளம்பி போயிருவீங்க.
2: உடனடியாக இட்லி
0: இட்லி
2: ரெடியான செஞ்சு போடுவோம்.
0: இட்லி தான் உங்க வீட்டுல சுட சுட
2: காலையில இரவு?
0: ஓ இரவு ரெண்டு வேளையும். விருந்தினர் வராங்கன்னு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி இட்லி சுட்டு அப்புறம் போடுறது இல்லை, சுட சுட எடுத்துருவீங்க. ஓகே சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழகம். வணக்கம் பேசலாம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் கமரசம்.
0: கமரசம்
3: வணக்கம் சார். நல்ல மட்டும் இருக்க வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க கமரசம் சார்.
3: சார் எங்க வீட்டுல நாட்டு கோழி இதை அடிச்சு குழம்பு வச்சாதான் விருந்தாடிக்க ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அதான் செய்வோம்.
0: அதுக்காகவே வருவாங்க.
3: ஆமா சார் நிச்சயமா நிச்சயமா.
0: என்ன
3: கோழியை திறந்து விடாம கவுத்து வச்சிருப்போம்.
0: ரொம்ப நேரமாச்சு வந்து அதனால சாப்பிட கூப்பிடுவாங்கன்னு பாக்குறேன். இன்னும் வாய திறக்க மாட்டேங்கிறாங்களே அப்படியா? ஓகே ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பார் தமிழகம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: பத்மாவதி சார் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க பத்மாமா.
4: எனக்கு வந்து எங்க ஊர்ல வந்து எங்க பொண்ணுங்கெல்லாம் வரும் விருந்தடியா. எங்க புள்ள என்ன பண்ணுவாரு, போய் ரெண்டு கிலோ ஒரு கிலோ சிக்கன் வாங்கியாந்து ஒரே அம்மாக்கு நான் பிரியாணி செய்து அதுக்கு தொட்டுக்க வச்சு கத்திரிக்காய் தொட்டு வச்சு வெங்காயம் வெங்காயம் தயிர் பச்சு வச்சு ஒரே அம்மாக்காரமா சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்புவோம் சார். நாங்க
0: சந்தோஷமா அனுப்புவீங்க. அவங்களே சமைக்க சொல்லிடுவீங்களா? பாட்டு வந்துட்டு கண்ணதிர தொண்டினால் படத்துல இருந்து சலோமியா பாட்டு தான், அப்படியே ஒரு டான்ஸ் போடுற வைக்கிற பாட்டு. தேவா அவருடைய இசை, அவருடைய குரல், அவருடைய வரிகள்ல பாடுறது கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பேசலாம்.

ஒரு சூப்பரான பாடலோட ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு நல்லா பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு வர விருந்தினர்களுக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல், எல்லார் வீட்லேயும் சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், மோர் குழம்பு, அப்புறம் பொரியல், அதில் உருளைக்கிழங்கு பொரியல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இருக்கும். அப்படிலாம் வச்சுருப்போம் இல்லையா. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரும்போது இது ஸ்பெஷலுங்க, சிறப்பு. மற்ற வீடுகளுக்கு விட எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத பேசிகிட்ருக்கீங்க. மா செல்வநாதன் வேளங்குடி, வணக்கம். வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கும்பகோணம், கும்பகோணம்னாவே டிகிரி காஃபி அப்படின்றது ரெண்டும் பிரிக்க முடியாதுல்ல. அப்படி வந்து டிகிரி காஃபி சூப்பராக போட்டு தருவோம். அப்புறம் அந்த இட்லி பூண்டு துவையல் இருக்குது பாருங்கள், பூண்டு சட்னின்னு ஒன்று, வெங்காயத்தை அதிகமாக கலந்தது பூண்டு சட்னியாக இல்லை வெங்காய சட்னியான்னு அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி விட்றாம அழகாக ஒரு பூண்டு துவையல் செஞ்சு அதை கொடுப்போம் பாருங்கள். அடாடாடாடாடாடா, இன்னொரு ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பாருங்களா. சும்மா சாப்பிட்டு தான் ஆகணும் நாங்கள் சொல்லி அவனு சொல்லி, இந்த டிகிரி காஃபி உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கும் கும்பகோணம். சும்மா டிகிரி காஃபி இல்லாமல் எங்கள் ஊரில் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து இட்லி பூண்டு துவையல் வந்து எங்கள் வீட்டு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குணசுந்தரி செல்வநாதன். அப்புறம் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் என்ன சொல்லியிருக்கிறார்னா அப்படின்னா, வருகை புரியும் வந்தவர்களுக்கு விருந்தளிப்பது தான் எங்கள் வழக்கம் பழக்கம். ஆமாம், ரைட்டு, ஓகே. வாழையில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே போட்டு அறுசுவை சைவ பிரியாணி பரிமாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அறுசுவை சைவ பிரியாணி வந்து சாப்பிட்ணும் அப்படி சொன்னால் வீரராகவன் சார் வீட்டுக்கு போனோம்னா அறுசுவையுடன் கலந்த சைவ பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் என்ற மாதிரி வீரராகவன் மாதவரத்துலேருந்து சொல்லியிருக்கிறாரு. மீரா வெங்கட்ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிகிரி காப்பி தான் எங்கள் வீட்லேயும் டிகிரி காப்பி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ நிறைய வீடுகளுக்கெல்லாம் போனோம்னா ஒரு டம்ளரை பார்க்கும்போதே நமக்கு வந்து அந்த வீட்டில் காஃபி டேஸ்ட்டாக இருக்குது இல்லை டீ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வச்சிங்களா, அது எவ்வளோ பெரிய டம்ளாக இருந்தாலும் எப்பா டீயை கொடுத்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும், காஃபி கொடுத்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வீட்டில் கொஞ்சம் டீ அப்படி இப்படி இருக்குன்னு வச்சிங்களா, ஏப்பா நான் டீ காப்பியே சாப்பிட்றது இல்லைங்க, இப்போல்லாம் விட்டுட்டேன், அது ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி நெஞ்செல்லாம் கறிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு இவ்வளோ டீ வேணாம், ஏதோ உங்கள் திருப்திக்காக ஒரு அரை டம்ளர் குறைச்சிக்கிட்டு கொடுங்க அப்படி சொல்லிடுவோம் பார்த்தீங்களா. அது அப்படி இல்லாமல் எங்கள் வீட்டு

0: டிகிரிக்கு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த டிகிரி காஃபி வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. என்னங்க இவ்வளோ கம்மியாக ஊற்றிருக்கீங்க, ஓ எப்பயாச்சும் தாங்க வர மீறாங்கன்றாமனு, கொஞ்சம் டிகிரி காஃபி எக்ஸ்ட்ரா தான் போடுங்களேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு டிகிரி காஃபி வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கன்னு ஃபேஸ்புக்கில் வந்து மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரத்தை பேசலாம். வணக்கம் விவேத் பாரதி தமிழகம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர்.
1: எங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குமோ அதை கேட்டுட்டுதான் சமைச்சு வைக்க மாட்டோம். அவங்களுக்கு கேட்போம், உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பிடிக்கும் தான் செய்வோம்.
0: எதுவுமே வேணாம்
1: வரவங்களை ஃபர்ஸ்ட் உட்கார வச்சு அந்த தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துட்டு அவங்க நலன் விசாரிச்சுட்டு அப்புறமா காஃபியோ ஜூஸோ குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். இது வேணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு பதில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இத குடிங்க அப்படிங்கறதுதான் ஒரு சிறந்த பண்பு.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்
2: அன்பு தோழர் அவர்களுக்கு, இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
0: சொல்லுங்க.
2: நலம்
0: நலம் நலம்.
2: அதாவது விருந்து அப்படின்னா அன்னைக்கு ஒரு ஆள்கள் வராங்கன்னா உடனே அன்னைக்கு ஒரு காமா சோமான்லாம் நம்ம வீட்டுல இருக்காது, ரொம்ப ஸ்பெஷலா செய்வோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு நாள் இருக்கதா இருந்தா சைவ சாப்பாடு தான், ரெண்டு மூணு நாள் இருந்தாதான் அசைவம் வரும்.
0: ரெண்டு மூணு நாள் தங்குற மாதிரி எல்லாம் வராங்களா சார்?
2: அந்த விருந்துக்கு வந்து அசைவம் போட மாட்டோம். அதனால எங்க வீட்டுல என்ன சொல்றதுன்னா அந்த சாம்பாரே இருந்தாலுமே அந்த இடி சாம்பாரும் ஒரு அவியல் வைப்போம்.
0: இடி சாம்பார் அவியலா?
2: ஆமா அவியல். அந்த அவியல் எப்படின்னா அதுல கத்தரிக்காய், நாட்டு வாழைக்காய், அவரைக்காய், சீனிய வரைக்காய், கேரட்டு, ஒரு துண்டு தேனக்கிழங்கு, இதெல்லாம் அந்த கட்டிங்கே ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி வந்த விருந்தாளுக்கு வந்து சும்மா தட்டுல எல்லாம் வைக்க மாட்டோம், இலை போட்டுதான் சாப்பிடும்.
0: இலை?
2: ஆமா, அந்த இலையுமே சாதாரண இலையா இருக்காது. அந்த விருந்தாளுகளுக்கு வந்து நாக்கு மூக்கு இலம்மா.
0: அவங்க எவ்வளவு ஹைட் இருக்காங்களோ அந்த ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இலையா?
2: இல்ல அது இல்லையா, அந்த இலையில வந்து அந்த நாக்கு மூக்கு இலையா அந்த விருந்தாளுகளுக்கு போடுவோம். அதே மாதிரி அந்த விருந்து படைக்கிறதுலயும் அந்த முறப்படி அதை பரிமாறி அவரை மட்டும் தனியா சாப்பிட சொல்ல மாட்டேன், வீட்டுல கூட இருப்பாங்க.
0: நாக்கு மூக்கு இலை
2: வீட்டுல நானும் உட்கார்ந்து சாப்பிடுவேன், அப்பதான் அவங்க வந்து கூச்சப்படாம சாப்பிடுவாங்க.
0: இந்த
2: மாதிரி அந்த விருந்து உபசரணைகள் இருக்கணும், அப்பதான் அந்த வந்த ஆள்கள் வந்து சந்தோஷமா போவாங்க. அதே மாதிரி அந்த
0: சுருக்கமா சொன்னீங்கன்னா நிறைய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
2: திருவருப்பு பாயாசம்
0: இல்ல? ஓகே, பாயாசம், நாக்கு மூக்கு இலை, இடி சாம்பார், புதுசா இருக்கு கேக்குறதுக்கு. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: நான் பழையவினார் பட்டேல இருந்து லதா பேசுறேன்.
0: லதா சொல்லுங்க. லதா,
3: எங்க வீட்டுல வந்து நான் வந்து கத்திரிக்காய் குழம்பு வைப்பேன், எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு. அந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப எல்லாருக்குமே இஷ்டமா இருக்கும். எங்க வீட்டுல யார் வந்து ஏதோ குழம்பு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு இது வைங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வந்து தக்காளி பச்சடி வைக்கிறது, அந்த தக்காளி இப்ப தொக்குன்றது, அது வந்து எங்க தக்காளி இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அது நல்லா இருக்கும். நாங்க எங்க ஃபேமிலியோட எங்கேயோ வெளியே டூர் மாதிரி போனோம்னா எல்லாரும் எந்த தக்காளி இட்லி தோசை எது எடுத்துட்டு வந்தாலும் என்ன மட்டும் அந்த தக்காளி சட்னி தான் செஞ்சு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி எல்லாரும் விரும்பி கேட்பாங்க. அது ரெண்டும் ஸ்பெஷலா செய்யறது எனக்கு எல்லாருக்கும் நான் செய்யறது ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க கத்திரிக்காய் சாம்பார் வச்சீங்கன்னா பக்கத்து வீட்லயே வாசம் பார்த்து குழம்பு கொஞ்சம் கொடுங்கன்னு வருவாங்க.
4: இட்லி
0: மிளகாப்பொடி
4: போட்டு
0: இட்லி சாப்பிடுவாங்க.
4: ஆமா, அவ்வளவு சுட சுட அந்த மிளகாப்பொடி, அதுக்கும் இட்லிக்கு சும்மா அப்படியே கம கமகமான பெருங்காயம், அதுக்கு என்ன போடணும் பாரு சார், வேர்கல்ல உடச்சக்கல்ல முத்த மறுப்பு தவற மறுப்பு பைத்த மறுப்பு முள்ளு பெருங்காயம் இவ்வளவும் போட்டு அரைச்சி மிளகாப்பொடி அப்படி ரெண்டு கரண்டி போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சம் பூண்டு அரைச்ச பூண்டு போட்டோம்னா சாப்பிடறதுக்கு எவ்வளவு ருசியா இருந்துருங்களா?
0: மளிகை கடை வச்சிருக்கீங்களா?
5: அவல்
0: பாயசம்,
5: நாட்டு சக்கரை, ஏலக்காய், கொஞ்சமா அந்த சக்கரை போட்டு அந்த பாயசத்தோட வாழைக்க வச்சு வரவங்களுக்கு வச்சு

0: பிறந்தநாளைக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அவங்க சாப்பிடுறவங்க சரி நமக்கும் சரி தான் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் சார்.
1: அவள் பாயசத்துக்குனே உங்க வீட்டுக்கு வருவாங்க விருந்தினர்கள்லாம்?
0: கண்டிப்பா சார், வரவங்களுக்கு டீ காஃபியோட அது ஒரு ஸ்பெஷல் சார். அது
1: போகும்போது வீட்டுக்கும் கொடுத்து அனுப்பிவிடுவீங்க, வரும்போது டிஃபன் பாக்ஸ் மறக்காம கொடுத்துருங்க.
0: ஓகே,
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. சூப்பராக பேசிட்டு இருக்காங்க. சிம்மராசி படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில, வாசன் வரிகளில், அருண்மொழி மற்றும் சுஜாதா இவங்களுடைய குரலில் கும்பகோணம் சந்தையில் பார்த்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

கோரி நாள் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது அப்படின்றத நீங்கள் எது சிறப்புன்னு ஒன்று இருங்களா, எல்லார் வீட்லேயும் சாப்பாடு சாம்பார் மோர் ரசம் குழம்பு வடை பாயசம் இதெல்லாம் கொடுப்போம், ஆனால் எங்கள் வீட்டில் இது கொஞ்சம் சிறப்பு ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்கோம். கலீல் அகமது பொன்னேரிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சார், எங்கள் வீட்டு விசேஷம், அதாவது நீங்கள் கேட்குறீங்க எங்கள் வீட்டு சிறப்பு என்னன்னு, இதை சொல்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பேராகவே எழுதியிருக்கிறாரு. எங்கள் அம்மா செய்வாங்க பாருங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி, அது வரும் சிக்கன் பிரியாணியாக மட்டும் இருக்காது, அதில் மேலே முந்திரி பருப்பை வறுத்து அப்படி தூவி விட்டு அதுக்கு ஒரு கத்திரிக்காய் அந்த இது வைப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காய் தொக்கு வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த சீர்குருமா முந்திரி பாதாம் பிஸ்தா பருப்புன்னு சொல்லி மாதம் மளிகை கடை எழுதுவாங்கள லிஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு செய்வாங்க. அப்படி வேறு லெவலில் இருக்கும். விருந்தாளிங்க வந்து அப்படி சாப்பிட்டு அடாடாடாடாடாடா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுமா பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கலீல் அகமது வந்து ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறாரு. திட்டாலம் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா தண்ணி டீ காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க தான் சார், அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து பாருங்கன்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொல்ல போகிற பாயிண்ட்டை பாருங்கள்.

0: ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுமா பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி கலில் அம்மது வந்து ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறாரு. திட்டாலம் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாங்கன்னா தண்ணி டீ காஃபி எல்லாம் கொடுப்புறாங்க தான் சார், அதெல்லாம் ஓகே. இப்போ வந்து பாருங்கன்னா இந்த பாயிண்ட்டை, நீங்கள் சொல்ல போகிற பாயிண்ட்டை பாருங்கள். மோரை வந்து கேழ்வரகு கூழ் இருக்குது பார்த்தீங்களா, உடம்புக்கு ரொம்ப பலம் சத்து கொடுக்கக்கூடியது. இந்த சிறுதானியங்கள் திணையெல்லாம் சொல்லுவோம்ல, திணை கேழ்வரகு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து மோரில் வந்து கேழ்வரகு கூழ் அதை கலந்து குடிப்போம். குடிச்சு தான் ஆறணும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்னங்க கூழ் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. இப்போ வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏங்க சாப்பாடுலாம் இருக்கட்டுங்க, முதல்ல இந்த கூழ் ஒன்று கலந்து கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கொடுங்க, டேஸ்ட்டாக வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு மோருடன் கலந்த கேழ்வரகு கூழ் கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேர்கள் வந்து லைனில் காத்துட்ருக்காங்க, பேசலாம். வணக்கம், வித் பாரத் தமிழகம் இறங்குறது பேசுகிறீங்க. வணக்கம்.
1: அன்பான அன்பருக்கு இனி இரவு வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆண்டனி சார்.
1: ஆமா, அதாவது விருந்தம்புள்ள அழகா இருக்கு. விருந்தம்புள்ள ஏதாவது ஜஸ்ட் யாராவது ஒரு இப்போ ரிலேட்டிவ் அனுப்ப மாட்டேங்க சார், கை நினைக்காம ஜஸ்ட் ஒரு பெருமைக்கு சொல்ல
0: போவே கிடையாது.
1: ஆமா, நானே சமைச்சிருக்கேன் நான்வெஜ் சாம்பார் சாதம் கண்டிப்பா. சிறு விருந்தங்காச்சு சிஸ்டர்ஸ்கிட்ட பழனது, அது விருந்தம்புள்ள வந்து அழகா திருக்குறள் போட்டுப்பாரு. அந்த விருந்தம்புள்ள இருக்கிற மேன்மை ஒரு பாசிட்டிவ் ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் எதுலையுமே அமையாதுதான். அது உறவுகளை ஒரு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விருந்தம்புள் தான் சார். நானே சாப்பிடாம, நீங்களே வந்தா கூட உங்களை சாப்பிடாம அனுப்ப விட மாட்டேன் மதுரைக்கு வந்தா. ஜஸ்ட் ஏதாவது ஒரு அது குயிக்கா ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஒரு 45 நிமிடங்கள்ல 40 நிமிடங்கள் எல்லாம் ரெடி ஆயிரும். ஆனா சைவ சாப்பாடு சூப்பரா பண்ணுவேன், சாம்பார் நல்லா பண்ணுவேன். விருந்தம்புள்ள வந்து எந்த ஒண்ணுமே ஒரு மனிதர்களுடைய உறவுகளை பிரதிபலிக்கக்கூடிய அந்த விருந்தம்புள் தான்.
0: நீங்களே சமைச்சு கொடுக்கறது ஸ்பெஷல்
1: கண்டிப்பா சார்.
0: ஓகே, வணக்கம்
2: சார். கலை பேசுங்க சார்.
0: சொல்லுங்க கலா.
2: சார், என் கால வந்து நான் அவங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் சார்.
0: லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? மதியம் லஞ்ச், நைட் டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா? சரி, ஓகே. இதுல சிறப்புனா ஒரு ரெடி பண்ணி கொடுத்துறதே பெருசுன்றீங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துலன்னு பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராஜலட்சுமி மேம்.
3: நாங்க திருவாரூர் சைடுங்கறதால எந்த நேரம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபில்டர் காத்து ஒண்ணு குடுத்துறணும், நல்ல தமிழர் ஃபுல்லா
0: நுர பொங்குற மாதிரி.
3: ஆமா, அப்பதான் அவங்க திருப்தி படுவாங்க. டிஃபன் வந்து இட்லி, அது அதே மாவுல தோசையும் ஸ்பெஷலா ஒண்ணு ரெண்டு செஞ்சிடுறது, சட்னி சாம்பாரோட இந்த மெட்ராஸ் ஸ்டைல வடகறி ஒண்ணு தயார்
0: பண்ணிடுவோம்.
3: அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, ஆனா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க ஊர் பக்கம் வந்து திருவாரூர் சைடுல அது கிடையாது, இங்க சென்னையிலதான் இந்த வடகறி. அது பிடிக்கும். அது மாதிரி ஒரு ஸ்வீட் செய்யணுங்கிறதால கேரட் வீட்டுல இருக்கிறதால அந்த கேரட் போட்டு அல்வாவோ அல்லது கீர் மாதிரி ஒண்ணு வச்சிருவான், அது ஸ்பெஷல்.
0: ஓகே, கேரட் அல்வா அப்புறம் இந்த வடகிரி.
3: ஆமா, அதான் ஃபேமஸ்.
0: ஓகே மேம், வணக்கம். லைனில் வந்து குயின்னு கட் ஆகிட்டீங்க. ரெடில் சயத் பாஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாம்பார் சிக்கன் கிரேவி முட்டை தொக்கு இதனோட அப்பளம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்பளம் இதுதான் ஸ்பெஷல், சிக்கன் கிரேவி முட்டை தொக்கு அப்பளம் இதெல்லாம் எங்கள் வீட்டு ஸ்பெஷல்னு சொல்லி நீங்கள் வந்தால் கூட இதான்னு சொல்லி சயத் பாஷா சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பார்த்த மேடம்.
4: ஹலோ சார்.
0: வணக்கம்.
4: வணக்கம், அன்பும் வாழ்த்துக்களும் சார். எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி
4: சார். எங்கள் வீட்டில் 1975 சப்பாத்தி உருளைக்க எங்க சொந்தக்காரங்க வந்த உடனே சார், 1975 நிறைய பேர் வருவாங்க படையெடுத்து
0: இப்பிலிருந்து
4: ஆவடியிலிருந்து. அதுல வந்து கோளேரி நண்டு, கோளேரி நட்டை, கோளேரி மீன், அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எறா, அதெல்லாம் இது கடற்கரை நண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து குழம்பு செய்வோம் சார். 3 days ஒரு அமர்க்கமா இருக்கும், அதுக்கப்புறம் நார்மலா வந்துடும். கவுச்சி முட்டை சாம்பார் அப்படி போவோம் சார்.
0: ஓகே, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
5: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார். நலமா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க ஹேமலதா.
5: சார், எங்க வீட்டுல விருந்தா இருந்தாலும் விரதமா இருந்தாலும் முதல்ல வாழை இலை போட்டு அதுல பருப்பு நெய் அதுதான் ஃபர்ஸ்ட் விருந்துக்கு. அதுக்கப்புறம் அந்த கூட்டு பொரியல் வடை பாயாசம் தான் அவங்க குடிக்கிறது. அப்புறம் தயிர் பச்சடி, வெள்ளரிக்காய், கேரட்டு இல்ல வாழைத்தண்டு அதுல தயிர் போட்டு அந்த தேங்காய் போட்டு தாளிச்சு கொட்டி அது ரைத்தா, கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு அது ரைத்தா, அதுதான் முடியுங்க சார். அதுதான் எங்க விருந்து. அந்த வடை பாயாசம் இல்லாம விருந்து முடியாது.
0: எழுந்திரிச்சிட்டாங்களா? எங்க எழுந்திரிச்சிங்க? அடுத்தது பாயாசம் இருக்குன்ற மாதிரி.
5: ஆமா அதுவும் ஊத்து ரெடியா டம்ளர்ல வச்சிருறது
0: நீ குடிச்சுதான் அவனு வேற வழியே கிடையாது.

ரெடியாக இருக்கும், எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. முதல்வன் படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் கவிதா கிருஷ்ணவித்து இவங்களோட குரல்ல ஏராமான் இசையில உப்புக்கருவாடு ஊற வச்ச சோறு வைரமுத்து வரியில் வந்துட்டு இருக்கு. பார்த்துருவாங்க, கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
2: நேரம் 8:38 ஆயிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் நீ கூறினால் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இந்த நேரத்தில் நீ கூறினால பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு இதெல்லாம் எங்கள் வீட்டு விருந்தோடைய சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். மயிலை பட்டாபி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வீட்டு ஸ்பெஷல்னா சார் அடை. எங்கள் வீட்டுக்கு வந்தவொடனே பட்டாபி வீட்டில் ஒரு அடை சுடுவாங்க பாரு, அடாடாடாடாடாட அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அடை செஞ்சு முடித்த உடனே அப்படியே விட்டுற மாட்டோம், கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வெண்ணெய் இதெல்லாம் வந்து வச்சு ஒரு ஸ்வீட்டு செஞ்சு கொடுப்போம். உடனே தவளை வடை முடித்த உடனே சரி போதும்பா பட்டாபி அப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த தவளை வடையோட தேங்காய் சட்னி வச்சு டிகிரி காஃபி, அப்புறம் இந்த டவரா செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டவரா செட்டில் வச்சு காஃபி குடிக்கும்போது இருக்கும் பாருங்க, அடாடாட அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. உடனே வந்து ஒரு டிகிரி காஃபி டம்ளரில் கொடுத்துருவோம் டவரா செட்டோடு, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து இந்த தேங்காய் தாம்பழத்தில் இது வந்து சீர் கொடுக்குற மாதிரியே சொல்லிட்டாரு, அதனால தாம்பழத்தில் தேங்காய் சாத்துக்குடி இதெல்லாம் வந்து வெத்தலை இதெல்லாம் வச்சு கொடுப்போம் அப்படி சொல்லியிருக்காரு. பட் அவங்க வீட்டு ஸ்பெஷல்னா அடை ரொம்ப ஸ்பெஷல், அதுக்கப்புறம் அந்த தவளை வடையோட தேங்காய் சட்னி இது கொடுப்போன்னு சொல்லி மயிலை பட்டாபி சொல்லியிருக்காரு. ஹரிராம் தேனிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீட்டில் எது வேணாலும் நானே சமைச்சி சாப்பிட்டுப்பேன் சார், அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி, நானே ராஜா நானே சேவகன் ஒன் மேன் ஆர்மி அப்படி சொல்லி ஹரிராம் சொல்லியிருக்காரு. முகமது பிலால் வந்து ஐநாவரத்துலேருந்து மட்டன் சிக்கன் இது ரெண்டுமே எங்கள் வீட்டு ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் கமலாவரதன் அவங்க வீட்லேயும் காஃபி தான் ஸ்பெஷல் சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணராஜா மேகலா, எங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாலே ஃபில்டர் காஃபி, அப்புறம் வந்து தஞ்சாவூர் டிஃபன் சாம்பார் அது ரொம்ப முக்கியம், தஞ்சாவூர் டிஃபன் சாம்பார் இட்லி மதியம் சாம்பார் பாயாசம் ரசம் மோர் வடை இப்படி எல்லாமே இருக்கும் பாருங்கள். இதை சொல்லும் போதே விருந்தோம்பல் அப்படின்றத விட நம்ம எப்படி செய்கிறதுன்ற எப்படி கவனிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய நேர்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
3: கும்பகோணம் மட்டும் தாராசல் இருந்து கார்த்திக் பேசுறேன் சார்.
2: கார்த்திக், உங்க ரேடியோ வால்யூம் தயவு செய்து கம்மி பண்ணுங்க கார்த்திக், அப்பதான் நீங்க டக்கு டக்கு டக்குன்னு பேசலாம்.
3: கம்மி பண்ணிட்டேன் சார்.
2: மியூட் பண்ணிருங்க.
3: எங்க வீட்டுல ரிலேஷன் வந்தாலே இதுதான் சார், மீன் குழம்பு சிக்கன் பிரியாணி தான் சார் ஃபேமஸ்.
2: மீன் குழம்பு?
3: ஆமா சார்.
2: எப்படா ரிலேஷன் வருவாங்க?
3: பிளான் பண்ணிரோம் சார், அக்கு ரிலேஷன் வந்தாங்களே பிளான் பண்ணிரோம்
2: சார். ம்ம். எப்படா ரிலேஷன் வருவாங்க, நாம மீன் குழம்பு சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க?
3: ஆமா சார், கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
2: ஓகே.

0: நம்மளும் அப்படியே சாப்பிட்றலாம் ரவை, நமக்கும் கொஞ்சம் ஊத்து அப்படின்ற மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது. பிரேம்நாத் பிரேம் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்து உறவினர் வந்து எங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா சார் அப்படியே டகப்பக்குன்னு வந்து அப்புறம் பிரேம்நாத் பிரேம் இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டுறக்கூடாது. தகவல் சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா அறுசுவையோடு நாங்கள் சிறப்பாக உணவு பரிமாறுவோம். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலை மட்டும் சொல்லிட்டா போதும் வரேன்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் அப்படி பிரமாதமாக ரெடி பண்ணி வச்சுருவோம் அறுசுவையோடுன்னு சொல்லி பிரேம்நாத் கோயம்புத்தூர்லேருந்து சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரதி தமிழ்ஃபம்.
1: வணக்கம் கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்லேருந்து. இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம், சொல்லுங்க சுந்தரமூர்த்தி சார்.
1: தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். வந்தவங்களே முதல்ல நாங்க வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, எல்லாம் நலமான முதல்ல யாரு வந்தாலும் சரி எங்க வீட்டுல உபசரிப்பு உண்டு.
0: அப்படிதான் எல்லாம் கேக்குறது.
1: இந்த ரெண்டு ஐட்டம் இருக்காங்க, ரவை ரெடியா இருக்கு வீட்டுல,
0: உப்மா,
1: முந்திரி, திராட்சை, சக்கரை இனிமே இருக்கிறதும் கேசரி பவுடர் இருக்கும். அவங்களுக்கு வந்த உடனே நாங்க ரவை உப்மா வேணுமா, ரவை கேசரி வேணுமா, எது வேணும்னா அவங்க எல்லாமே பெரும்பாலும் ஒரு சில பேர் தான் உப்மா சொல்லுவாங்க, இது கேசரி தான் சொல்லுவாங்க. அவங்க எங்க வீட்டுல இருக்காங்க இல்ல, 10 மினிட்ஸ்ல ஸ்டவ் பத்த வச்சு 10 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆயிடும், வந்து சாப்பிட்டுட்டு அவங்க சரி போறவங்க சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க பார்த்தா அவங்க பேசுவாங்க, அவங்க சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு போனா ரவா கேசரி சாப்பிடலாம் நல்லா இருக்கும்
0: சொல்லுவாங்க. அப்படியே வாயில போட்டோடனே கரைஞ்சு உள்ள போயிடும்.
1: அப்படியே உள்ள போய் ரெடியா இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 மினிட்ஸ் தான் எங்க வீட்டுல அவ்வளவு தான் பண்ணிடுவாங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழ்ஃபம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: திருத்தரவண்டிப்பேட்டை பழைய நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன் சார்.
2: எங்க வீட்டுல சார் முன்னாடியே சொல்லிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு அவங்க என்ன சாப்பிடுறாங்க, நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சமயம் தடபெல்லாம் பண்ணி வச்சிருவோம். சொல்லாம உடனே வந்தாங்கன்னா அவங்களுக்கு காப்பி மட்டும் தான் கொடுப்போம்,
0: வெறும் காப்பி சாப்பிட்டு கிளம்புன்ற வேண்டியதான். கிளம்பணும் வேற ஒரு வேலை இருக்கு, வேற ஒரு வேலைலாம் இருக்காது, பஸ்ஸுக்காக தான் நின்றுட்டு இருப்போம். இருந்தாலும் அப்படி ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள உருவாயிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். தங்குறது தங்குற அளவுக்கு நேரமும் இல்லை, பட் இருந்தாலும் வரும்போது ஒரு சாப்பிட்ற அளவுக்காச்சும் ஒரு நேரம் இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் சாப்பிட சொல்கிறோம்ல. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேசலாம்
3: சார். சூப்பர் டாபிக் சார் இது.
0: சூப்பர் டாபிக்கா?
3: ஆமாம் சார். என்னன்னா என் பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்க போனோம் சார் போன மாதம்.
0: அது சரி.
3: ஆமாம் சார், பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணாங்க, பொண்ணு பார்த்தா செஞ்சேன், நாங்கள் ஒரு 5 பேர் போனோம், பொண்ணு பார்த்தா செஞ்சேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரிப்பா ஓகே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, இப்போ என்ன பண்ணா 5வது வாரம் நாங்க கூ ஊத்துறோம். ஆமா, அம்மனுக்கு கூ ஊத்துறோம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, காலையில மணி ஒரு 7 மணிக்கு போன் பண்றாங்க பொண்ணு வீட்டுல. ஆமா, நாங்க வந்து ஒரு 11 பேர் வரோம்ப்பா, நான் வீடு வரல பாக்க வரோம் அப்படின்னாங்க
0: ஒத்தப்படையில.
3: ஆமா சார், ஒரு 11 பேர் நாங்க வரோம் பாக்க அப்படின்னாங்க. நாங்க வந்து அன்னைக்குதான் கூ ஊத்துறோம், அம்மனுக்கு வந்து கூ ஊத்துறோம், கருவருக்கு கூ ஊத்துறோம். அதாவது வந்து கருட்டு குழம்பு இந்த முருங்கீரை
0: எல்லாம் சொல்லுங்க சுருக்கமா சொல்லுங்க.
3: ஆமா சார், அதாவது எங்க ரிலேஷன் வந்து ஒரு 15-20 பேர் இருக்காங்க வீட்டுல. ஆமா, நாங்க வந்து திட்டமா செஞ்சு பாருங்க, அவங்க பொண்ணுக்கார வந்தாங்க 8 மணிக்கு 9 மணிக்கு வந்தாங்க. வரும்போது நாங்க கூழ் ஊத்தினோம், வந்த உடனே என்ன போனா ஆளுக்கு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் கூழ் ஊத்து இந்த கரட்டு குழம்பு இதெல்லாம் குட்டம் பாருங்க, அது வந்து சாப்பிட்டு எங்களுக்கு வந்து சுத்தமா இல்ல சார். ஆமா, அவங்க வந்தவங்க 11 பேர் எல்லாமே சாப்பிட்டாங்க அந்த கூழ.
0: பாட்டு கேப்பலாம். சூப்பரான படம் வந்துட்டு இருக்க நேரத்தில் கிருஷ்ணராஜ் மற்றும் சுஜாதா இவங்களுடைய குரல்ல சோக்கு சுந்தரி பாடல் தான் வந்துட்டு இருக்கு. மூவேந்திர படத்துல இருந்து பழனி பாரதி வரிகள்ல சிற்பி இசையில கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

8:49 ஆகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கோம் விருந்தோம்பல். உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு உங்கள் வீட்டு சிறப்பு என்ன, நீங்கள் விருந்து உபசரிப்போம் அதில் சிறப்புன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் கமலாவர்தன் வந்து புளியோதரை திரட்டி பால்கோவா இதெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதரை வந்தாரை வரவேற்பது தமிழரின் பண்பு, அதை சார்ந்துதான் இருக்கும் எங்களின் விருந்தோம்பல் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பேச்சு போட்டிக்கு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு டயலாகை போட்டு ஆச்சரியக்குறியெல்லாம் போட்டு அவர் என்னெல்லாம் சொல்ல இருந்தாலும் இது வந்து ஒரு கரெக்டாக ஒரு ரைமிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாரு. அந்தோனி ராஜ் காட்டுப்பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாங்காய் பச்சடி சார், அடராடா எங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு கொடுப்போம் பாருங்கள். அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா போதும் இருக்கட்டும், நான் என்னங்க இன்றைக்கி நான் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அப்படின்லாம் இல்லாமல் அந்த மாங்காய் பச்சடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில்ன்னு சொல்லி ஆண்டனி ராஜ் சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேரங்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் பாட்டு ஷோ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரேஷவாக்கம் சவுந்தரராஜன், எங்கள் வீடு எப்போ யார் இருந்தாலும் சாம்பார் அப்பளம் தான், அவ்வளோதான், நல்லாயிருக்கும் அதுவே, சிம்பிளாக நீட்டாக சாம்பார் அப்பளம் கொடுத்துருவோம். அன்வர்திகான் பேட்டை அருணகிரி கீதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சிறப்பு புவிசார் குறியீடு பெற்ற முள் கத்திரிக்காய், இந்த முள் கத்திரிக்காய் குழம்பு சாப்பாடு கத்திரிக்காய் தொக்கு இனிப்பு கேசரி இதெல்லாம் வழங்குவது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிரித்த முகத்தோடு வரவேற்று, அப்படி தான் வரவேற்றாகணும், வர சிரித்த முகத்தோடு வரதானே அவங்க நாலு வார்த்தை பேசுவாங்க, விசாரித்து என்ன பிடிக்கும்னு பார்த்து சமைத்து கொடுப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டக்குன்னு இது ஞாபகம் உள்ள போல இருக்குது, அதனால் என்ன பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோமமங்கலம் சடகோபன் வந்து பசும்பாலில் தயாரான தயிர் மோர், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பசும்பாலில் தயாரான தயிர் மோர், அதில் தான் நம்ம தயார் பண்ண முடியும் தயிர் மோர்லாம். அதோட பருப்பு சாம்பார் வடை பாயசத்துடன் அறுசுவை உணவு தலைவாழை இலையில் வைத்து வழங்குவது எங்களுடைய மரபு அப்படி சொல்லி சோமமங்கலம் சடகோபன் சொல்லியிருக்காரு. சம்பரபாக்கம் ஏரியில் கிடைக்கும் பிரசித்தி

0: பெற்ற ஜிலேபி மீனை குழம்பு வச்சு அதனை வறுத்து வருபவர்களுக்கு விருந்தாக அளிப்பது தான் வழக்குன்னு சொல்லி ஏழுமலை ரெஜினா சம்பரப்பாக்கத்துலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. பிலால் வந்து அவரும் மட்டன் சுக்கா மட்டன் பிரியாணி சுக்கான் 65 இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. புதுக்கேசாவரம் வஜ்ர வேலு வெள்ளாட்டு கிடா இறைச்சியை குழம்பு வச்சு அதே வந்து அந்த வெள்ளாட்டு இறைச்சியை வறுத்து வருபவர்களுக்கு உணவாக வருவது எங்கள் வீட்டு பழக்கம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியர் நகர் டீனா ஸ்ரீ புகழினி நவதானியத்தில் தயாரித்த பல வகை உணவு. நவதானியத்தில் வந்து எதனா ஒன்று செய்வோம், அது ரொம்ப புதுசாக இருக்கும், இது நல்லா இருக்கே, இது என்னங்க எதுலங்க செஞ்சீங்க அப்படி சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும், அதிலே பேசி முடிச்சு அனுப்பிச்சி விட்ருவோம்னு சொல்லி நவதானியத்தில் செஞ்ச பல வகை உணவுகளை வழங்கி மகிழ்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேரம் வணக்கம், வித் பார்த்த மழைப்பும் இறங்குறது பேசுறீங்க.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: இரவு வணக்கம் ஆனந்த் சார், ஆனந்த் பேசுறேன் சைதாபேட்ல இருந்து.
0: சொல்லுங்க ஆனந்த் சார்.
1: பாட்டுலாம் பட்டே கலந்து சூப்பரா இருக்கு சார், கோடான கோடி நன்றி உங்களுக்கு.
0: சரி, அதுக்குதான் வந்தீங்களா?
1: வீடு வர அவளுக்கு கேசரி உப்புமா செய்ய,
0: அதான் ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்துல கிளம்பிடுவாங்க
1: செஞ்சு போடுவாங்க சார். அப்புறம் மீன் குழம்பு மீன் வரவு செய்வார் சார், அதான் ஃபேமஸ்.
0: அவங்க போனதுக்கு அப்புறமா?
1: ஆஹா, அவங்க இருக்கும்போதே செஞ்சு கொடுப்போம்.
0: ஓகே, சூப்பர் ஆனந்த் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: திருநெல்வேலி மாவட்டம் வீரமல் கருணாநிதி. நலம்
0: நலம் சொல்லுங்க கருணாநிதி சார்.
2: சார், எங்க வீட்டுல காலையில வந்தாங்களா விருந்தார்கள் வந்து என் வீட்டிலயே சார் இந்த முடக்கத்தங்கீரை இந்த பெரண்டா எல்லாம் வீட்லயே நான் வச்சிருக்கேன், அது சட்னி சார்.
0: பெரண்டா சாப்பிடுங்க.
2: ஆமா,
0: நல்லா பசி எடுக்கும்.
2: முடக்கறதுக்கு பணியாரான் சார், பணியாரம் போட்டுருவாங்க, வீட்டு அம்மா அருமையா இருக்கும் சார். அதே மாதிரி என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இப்போது வரைக்கும் நாங்க மண்பானை தான் சார் சமையல். ஆட்டுக்கறியெல்லாம் என் மனைவி நல்லா அருமையா, கிராமத்துல உள்ளவங்க தூத்துக்குடி மாவட்டம் கொடியங்குளம் பக்கத்துல ஒரு கிராமம், நம்ம கார்குச்சியில கார்குச்சி அருணாசலோட ஃபேமஸான ஊர் அது. அங்க மண்பானையனோட நண்பர் வந்து கிருஷ்ணன் இருக்காரு, அவரோட அங்க இருந்து மண்பானை எல்லாம் வாங்கிட்டு வந்துடும். மண்பானை சமையல் சார் இப்போது வரைக்கும் இருந்தாலும் வந்தாலும் எப்போது மண்பானை தான் சமையல்,
0: மண்பானையில சமைச்சு கொடுக்கறது.
2: ஆமா சார், ஆமா சார்,
0: ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: வணக்கம் சார். கேட்டு தாமர் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
3: வீட்டு வர விருந்தாளிக்கு உப்பன பூரி சார்.
0: என்ன பூரி?
3: பூரி உப்பி இருக்குல்ல.
0: ஓ, அந்த மாதிரி சும்மா வந்து புஷ்னு காத்து போன அந்த மாதிரி இல்லாம நல்லா உப்பி இருக்கணும்.
3: நல்லா அழகா ஜம்னு தெரியும் சார், கோலா பூரி மாதிரி.
0: ஓ, அப்படி பெருசா?
3: அந்த மாதிரி பண்ணும், பெருசா போட்டுட்டு தக்காளி குருமா பண்ணிட்டு அப்புறம் பெசலா ஒரு புதினா சட்னி.
0: ஓகே,
3: எல்லாரும் வேர்க்கடலை சட்னி அந்த சட்னி ஒட்டைக்கடலை சட்னி போடுவாங்க. நாங்க வந்து விருந்தாளிக்கு வந்து பெசலா வந்து புதினா சட்னி பூரிக்குன்னு.
0: பூரி உடைக்கிற சவுண்ட்
3: பியூர் வாட்டர், பியூர் குடிநீர் ஒரு டம்ளர்ல கொடுத்துருவோம்.
0: ஒரு டம்ளர் தான் கொடுப்பீங்க?
3: இல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர், அப்படியே ஓடணும் திருப்பி சொம்பல வச்சிருப்போம், அதை எடுத்து ஊத்தி கொடுப்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜர் முகமது இக்பால்.
0: சொல்லுங்க இக்பால் சார்.
4: விருந்தாமல் பத்தி கேட்டிருக்கீங்க, எங்க குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் பிரியாணி தாங்க ஃபேமஸ், விருந்தங்களுக்கு பிரியாணி செஞ்சு அதோட சைட் டிஷ்ஷா சைட் சட்னி தக்காளி பச்சடி கத்திரிக்காய் பச்சடி வைப்போம், அதுக்காக பீர்னின்னு ஒண்ணு ரவா கஞ்சி செய்வோம், சூப்பரா இருக்கும். அது கிளத்தி மார்க் ஊத்தி அதை செய்வோம், வரவங்களுக்கு இன்முகத்துல வர வச்சு அவங்களுக்கு நல்லபடியா பொறிச்சு அனுப்புவோம்.
0: சூப்பர். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம் சார்.
5: வணக்கம். வணக்கம் சார். அரியலூர் மாவட்டம் வாரியம் காவல் கதிரம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க கதிரவன் சார்.
5: விருந்தாளிக்கு வர்றது வடபாயசம் சாம்பார் தான் சார், இலையில புட்டு சிறப்பா செய்வோம் சார்.
0: ஓகே சார்,
5: ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு சார், பாட்டுலாம் ரொம்ப சூப்பரா போறீங்க, வாழ்த்துக்கள் சார்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சோமமங்கலம் மூர்த்தி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரிசுவை உணவு வெத்தலைப்பா கூட தருவது வழக்கம்னு சொல்லியிருக்காரு. பிரவாரஞ்சி குடந்தை கொரக்காட்டுப்பருப்பூர் கொரநாட்டு கருப்பூர் குடந்தை கொரநாட்டு கருப்பூர் சி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விருந்தாளி வராங்கன்னா அவங்க என்ன மைண்டில் வந்திருக்காங்க, உடனே கிளம்புற மாதிரி வந்திருக்காங்களா, இல்லை அவங்கள்ட்ட சொன்னால் ஒரு 2 மணி நேரம் இருப்பாங்களா, அப்படி இப்படி பேசி அவங்களுடைய மனசை படித்து அதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் நல்ல ஒரு அரிசுவை உணவு சமைச்சு கொடுத்து அனுப்புன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க, பேசின நேர்கள் எல்லாருமே விருந்தமூல் அப்படின்னும் போது எவ்வளோ ஆர்வமாக சொல்கிறாங்க, அந்தளவுக்கு ஆர்வமாக கவனிக்கிறதா நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கால் பண்ணி பேசினேன். வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கிற, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுருக்க எல்லா நல்ல உங்களுக்கும் நன்றிகளோட, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட் கொடுத்தவங்களுக்கும் நன்றிகளோட. எங்கேயும் போயிட போகிறதில்ல, 11 மணி வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். தொடர்ந்து கேட்டுட்டுருங்க வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நேரத்தில் கேட்டுட்ருந்தீங்க, நீ ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம் விருந்தமூலை பற்றி, யார் கூட, நான் உங்கள் நண்பன் உங்கள் இரவு ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கிற முழுமையான டம்டம் கொண்டாட்டத்தோடு. பிரியம் படத்துலேருந்து கோபால் ராவ் அனுராதா ஸ்ரீராம் எங்களோட குரலில் தில் ரூபா பாடல் தான் வந்துட்டு இருக்கு. பாடல் வைரமுத்தவரோட வரிகளில், வித்யாசர் வரி செய்யலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி.

0: முதலமைச்சர் அனிருத்த பிரம்மராயரும் குந்தவை பிராட்டியும் பரஸ்பரம் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எதையும் தான் இனி மறைக்கப் போவதில்லை அனிருத்த பிரம்மராயரிடம் என்று சொல்லி, அருள்மொழிவர்மன் இறந்து போகவில்லை, அவனை கடல் கொண்டு போகவில்லை, சூடாமணி புத்தவிகாரத்தில் பத்திரமாக இருக்கிறான் என்பதை அனிருத்தரிடம் குந்தவை பிராட்டி தெரிவிக்க, அந்த விஷயத்தில் தான் குந்தவையின் எந்த விஷயத்திலும் தான் தலையிடுவதில்லை என்பதை அவர் மிகவும் நேர்த்தியாக குந்தவையிடம் அனிருத்த பிரம்மராயர் தெரிவிக்கிறார். தானும் மலையமான் கொடும்பாளூர் வேளானும் அடிக்கடி பேசி கொண்டிருந்ததை, அதாவது இளைய பிராட்டி மட்டும் ஆண் பிள்ளையாக பிறந்திருந்தால் இந்த அகில உலகத்தையும் சோழர்களின் வெண்கொற்ற குடையின் கீழ் கொண்டு வந்து தனியரசி செலுத்தி ஆண்டு வந்திருப்பாள் என்ற விஷயத்தை குந்தவையிடம் அனிருத்தர் தெரிவிக்கிறார். அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்ததும் உண்மைதான். நான் பெண்ணாக பிறந்திருந்த போதிலும் என் சகோதரர்கள் மூலமாக அந்த மனோரதம் நிறைவேறும் என்ற ஆசையுடன் இருந்தேன். அந்த ஆசையை இப்போது விட்டுவிட்டேன் ஐயா. ராஜ்ய விஷயங்களில் பெண்கள் தலையிடவே கூடாது என்று முடிவு செய்துவிட்டேன். பாருங்கள், என் சகோதரனை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்படி செய்தேன். அதன் விபரீத பலனை பாருங்கள்.
1: ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே தாயே. பொன்னியின் செல்வனை நடுக்கடலில் காப்பாற்றிய சமுத்திரராஜன் இப்போது கரையில் பத்திரமா இருக்கும் போது தீங்கு விளைவித்து விடுவானா?
0: ஐயா, தாங்கள் உடனே என் தந்தையிடம் வந்து இவ்வாறு தைரியம் சொல்லுங்கள்.
1: ஆஹா, சக்கரவர்த்திக்கு தெரியுமா என்ன இளவரசர் சூடாமணி விகாரத்தில் இருக்கும் செய்தி?
0: நேற்று இரவுதான் சொன்னேன். சொல்லும்படியாக நேர்ந்து விட்டது.
1: ஆஹா, இன்னும் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்திருந்தால் நன்றாயிருந்திருக்கும். தாங்கள் செய்திருந்தது மிக நல்ல ஏற்பாடு என்று நினைத்தேன். தேவி, சோழ நாடு முழுவதும் ஒரே கொந்தளிப்பாயிருக்கிறது. நேற்றடித்த புயல் காரணமாக வெளியில் ஏற்பட்ட கொந்தளிப்பு சில நாளாகவே சோழ நாட்டு மக்களின் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருக்கிறது. மதுராந்தகர் மீதும் பழுவேட்டரையர்கள் மீதும் ஜனங்கள் ஒரே கோபமாயிருக்கிறார்கள். இளவரசரை சிறை பிடித்து கொண்டு வர கப்பல்கள் அனுப்பப்பட்டதையும் அறிந்திருக்கிறார்கள். இளவரசரை பழுவேட்டரையர்கள்தான் கடலில் மூழ்கடித்து விட்டதாக பலர் நம்புகிறார்கள். இந்த சமயத்தில் இளவரசர் இந்த நாட்டில் இருப்பது தெரிந்தால் மக்கள் கொதித்து எழுவார்கள். இளவரசரின் தலையில் இப்போ அதே மணிமகுடத்தை சூட்டிவிட வேண்டும் என்று பெருங்கிளர்ச்சி செய்வார்கள். பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போதும் முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள். கொடும்பாளூர் பெரிய வேளார் பெரும்படை திரட்டிக் கொண்டு தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தேவி, சோழ நாட்டில் இரத்த வெள்ளம் ஓடப்போகிறது என்று அஞ்சுகிறேன். இந்த பெரிய சாம்ராஜ்யம் சகோதர சண்டையினால் அழிந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். அப்படி ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் ஸ்ரீரங்கநாதரை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன்.
0: என்னுடைய பிரார்த்தனையும் அதுவேதான் ஐயா. என் சகோதரர்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் ஏற வேண்டும் என்ற ஆசையை நான் விட்டுவிட்டேன். என்னை பொறுத்தவரையில் மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் இப்போது எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை.
1: தங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே. சக்கரவர்த்தி இன்னும் பல்லாண்டு இவ்வுலகில் வாழ வேண்டும். ஆனால் விதிவசத்தினால் அவருக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதென்றால் அன்றைய தினமே இந்த சோழ நாடு முழுவதும் ரணகலமாகிவிடும்.
0: ஐயா, அத்தகைய துர்கதி விரைவிலேயே நேர்ந்து விடுமோ என்று எனக்கு பயம் அதிகமாயிருக்கிறது. நேற்றிரவு சக்கரவர்த்தியின் நிலை மிக்க கவலைக்கிட

0: மாகிவிட்டது. அதனாலேதான் அவரிடம் பொன்னியின் செல்வன் பத்திரமாயிருக்கிறான் என்று சொல்ல வேண்டியதாயிற்று. ஆனால் சொல்லியும் அவர் நம்பவில்லை. அவருக்கு நான் வெறுமே ஆறுதல் சொல்வதாக எண்ணிக்கொண்டார். பல வருஷங்களுக்கு முன்னால் மாண்டு போன பழிகாரி ஆவி அவருடைய புதல்வர்களின் மீது பழிவாங்குவதாக எண்ணி பிரமை கொண்டு பிதற்றுகிறார்.
1: அந்தா கடவுளே, என்ன விபரீதம்! நேற்றிரவு நடந்ததையெல்லாம் விபரமாகச் சொல்லுங்கள்.
0: அதற்காகத்தான் வந்தேன் ஐயா. சொல்லி தங்களிடம் யோசனை கேட்பதற்காகவே வந்தேன். முந்தடவை சுந்தர சோழர் மருத்துவ சாலை ஏற்படுத்துவதற்காக நான் வந்த சமயத்தில் சக்கரவர்த்தி எனக்கு அந்த பழைய வரலாற்றை கூறினார். ஈழ நாட்டை அடுத்த தீவில் தாம் ஒதுங்க நேர்ந்தபோது கரையர் மகள் ஒருத்தி தம்மை கரடிக்கு இரையாகாமல் காப்பாற்றியது பற்றி சொன்னார். பின்னர் அந்த தீவிலேயே சில மாத காலம் சொப்பன சொர்க்கலோகத்தில் வாழ்வது போல அந்த பெண்ணுடன் வாழ்ந்திருந்ததை பற்றி சொன்னார். பின்னர் இந்த தஞ்சைபுரிக்கு அவர் அழைத்து வரப்பட்டதையும் கூறினார். அரண்மனை வாசலில் கூடியிருந்த கூட்டத்தின் மத்தியில் கரையர் மகளை பார்த்ததையும், ஆருயிர் நண்பராகிய தாங்களை விட்டு அவளை தேடிக் கொண்டு வரச் சொன்னதையும், தாங்கள் தேடிப்போய் திரும்பி வந்து அவள் கடலிலே விழுந்து இறந்தாள் என்று தெரிவித்ததையும் கூறினார். அது முதல் அடிக்கடி அந்த கரையர் மகள் ஆவி வடிவத்தில் வந்து தம்மை துன்புறுத்துவதாகவும், சமீப காலத்தில் அவள் வருகை அதிகமாயிருப்பதாகவும் சொன்னார்.
1: தேவி, அதையெல்லாம் நீங்கள் நம்பினீர்களா?
0: தந்தை கூறிய வரலாறு அவ்வளவு அதிசயமாயிருந்தபடியால் என் மனமும் மிக்க குழம்பிவிட்டது. இறந்து போனவளின் ஆவி வந்து தந்தையை தொந்தரவு படுத்துவது சித்தப்பிரமையாயிருக்கலாம் என்று நினைத்தேன். பிறகு யோசித்து பார்க்க வேறு சில ஐயங்கள் உண்டாயின. வானதி ஒருநாள் இரவு சக்கரவர்த்தியின் கூக்குரலை கேட்டுப்போய் பார்த்தாள். பழுவூர் இளையராணி மாதிரி ஓர் உருவம் மன்னரின் எதிரில் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு மூர்ச்சித்து விழுந்தாள். அது முதல் அந்த கரையர் மகளுக்கும் இந்த பழுவூர் இளையராணிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. வல்லவரையரும் அருள்மொழியும் கூறியதிலிருந்து அது உறுதியாயிற்று. ஐயா, நந்தினி தேவி ஒருவேளை அந்த கரையர் மகளின் புதல்வியாயிருக்க முடியுமா?
1: தங்களைப் போலவே நானும் ஊகிக்கத்தான் முடியும் தாயே. உருவ ஒற்றுமையை பார்த்தால் அப்படித்தான் கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மட்டும் நிச்சயிக்க முடியுமா? ஒருவேளை கரையர் மகளின் கடைசி தங்கையாக கூட நந்தினி தேவி இருக்கலாம். இதையெல்லாம் பற்றி நிச்சயமாக தெரிந்தவர்கள் இப்போது மூன்று பேர்தான் இருக்கிறார்கள்.
0: அவர்கள் யார் சுவாமி?
1: ஒருவர்தான் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி. அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசியம் இருந்து வேதனை செய்து வருகிறது. ஆனால் அது இன்னதென்பதை அவராகச் சொன்னாலே ஒழிய நாம் தெரிந்து கொள்ள முடியாது. மகானாகிய கண்டராதித்தர் காலமாகும் தருவாயில் பெரிய பிராட்டி அதை அவரிடம் கூறினார் என்பது எனக்கு தெரியும். கண்டராதித்தர் என்னிடம் சொல்லத் தொடங்கினார். இரண்டு வார்த்தைகள் சொல்வதற்குள் அவருடைய மூச்சு நின்றுவிட்டது.
0: மற்ற இருவரும் யாரையா?
1: மற்ற இருவரும் வாய்பேச முடியாதவர்கள். சேந்தன் அமுதனின் அன்னையும் பெரியன்னையும் தான். இவர்களில் அமுதனுடைய அன்னையிடமிருந்து நாம் ஒன்றும் தெரிந்து கொள்ள இயலாது. செம்பியன் மாதேவியிடம் அவள் அளவில்லாத பக்தி உள்ளவள். அந்த தேவி உயிரோடு இருக்கும் வரையில் இவள் ஒன்றும் தெரிவிக்க மாட்டாள். ஆகையினால்தான் அவளுடைய தமக்கை மந்தாகினியை ஈழ நாட்டிலிருந்து வரவழைத்து அதற்காக பெரும் பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தேன்.
0: ஆகா, அந்த கரையர் மகளின் பெயர் மந்தாகினியா? அவள் உயிரோடு இருப்பது தங்களுக்கு எப்போது தெரிந்தது?
1: தேவி, 25 ஆண்டுகளுக்கு மேலாக அது எனக்கு தெரிந்த விஷயம்தான்.
0: என்ன என்ன, 25 வருஷங்களாக தெரிந்துமா என் தந்தையிடம் தாங்கள் சொல்லவில்லை? ஐயா, அவள் இறந்துவிட்டாள் என்ற எண்ணத்தினால் என் தந்தை எத்தனை மனோவேதனைக்கு உள்ளானார் என்பதெல்லாம் தங்களுக்கு தெரியாதா?
1: தெரியும் தாயே, தெரியும்.
0: தெரிந்துமா அவரிடம் உண்மையை சொல்லாதிருந்தீர்கள்? அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்து காட்டியது. பின்னர் அவர் கூறினார்,
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நந்தினி கரையர் மகள் மந்தாக்கினியின் புதல்வியா இருக்க முடியுமா? அவளுடைய கடைசி தங்கையா கூட இருக்கலாமே. இதையெல்லாம் விட 1000 கண்களும் 2000 செவிகளும் படைத்தவராக சொல்லப்படுற

அனிருத்த பிரம்மராயரின் மனத்தில் ஒரு போராட்டமா? ஏன், அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதியில் இடம்பெற்ற இரண்டு சொற்கள். பழுவேட்டரையர்களும் சண்டைக்கு எப்போது முகாந்திரம் ஏற்படும் என்று காத்திருக்கிறார்கள்னு அனிருத்தர் கவலைப்பட்டார் அல்லவா. முகாந்திரம், இதை பல்பொருள் ஒரு மொழின்னு சொல்லணும். அதாவது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு சொல். அடிப்படை காரணம், சான்று, நியாயம், இப்படி பல பொருள்கள் உண்டு. நேயர்களுக்கு நினைவிருக்கும், அமாவாசை ராத்திரி பள்ளிப்படை காட்டில் பூதி விக்ரமகேசரி தென்திசை சைன்யத்துடன் தஞ்சை நோக்கி வருவதாக கேள்விப்படுகிறேன். திருக்கோவிலூர் மலையமான் படை திரட்டி வருவதாகவும் அறிகிறேன். எந்த நிமிஷமும் யுத்தம் மூளலாம். இப்படி நந்தினி சொன்னதும், தேவி, அப்படி யுத்தம் மூளாதிருப்பதற்கு தாங்கள் பெருமுயற்சி செய்து வருவதாக கேள்வியுறுகிறோம். கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் சமரச பேச்சு நடக்கப் போவதாக அறிகிறோம். இப்படி சொல்லி விளக்கம் எதிர்பார்த்தான் ரவிதாசன். நந்தினியின் விளக்கம், நம்முடைய சபதம் நிறைவேறுவதற்கு முன்னால் சோழ ராஜ்யத்தில் உள்நாட்டு சண்டை மூண்டால் அதன் விளைவு என்னவாகும் என்று சொல்ல முடியாது. சண்டை உண்மையாக மூடுவதற்குள்ளே நம் நோக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும். அதாவது உள்நாட்டு சண்டை வேண்டாம்னு பிரார்த்தனை பண்றார் அனிருத்தர், இப்ப வேண்டாம்னு திட்டம் போடுறா பழுவூர் இளையராணி. மதுராந்தகனுக்கே முடிசூட்டுவதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை. இப்படி தன் கருத்தை குந்தவை சொன்னதும், ஆனால் மக்களுக்கு ஆட்சேபம் இருக்கிறதே என்றார் அனிருத்தர். ஆட்சேபம், மறுப்பு, எதிர்ப்பு, கண்டனம், பொருள் தெளிவா இருக்கு. இந்த சொல்லின் பிறப்பு நம் கவனத்துக்கு உரியதா அமையுது, பார்ப்போம். அடிப்படை அலகு ட்ரிப், இதன் பொருள் எரிதல். இதிலிருந்து வருது க்ஷேபம், சுண்டி எறிவது. ஆ என்கிற முன்னொட்டு இணைஞ்சு ஆக்ஷேபமாகி இந்த இடத்துல ஏற்க மறுத்து எதிர்ப்பது என்கிற பொருளை தருது. க்ஷேபம் என்கிற சொல் காலக்ஷேபம் ஆகும்போது காலத்தை நகர்த்துவதுன்னு பொருள் தரும். சம்க்ஷேபம் என்ற தொடரில் திரட்டி சுருக்குதல் என்ற பொருள் தரும். இப்படி நம் சொற்பரப்பை பெருக்க தூண்டுறார் ஆசிரியர்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அன்பான நேயர்களே, வரும் சனிக்கிழமை இரவு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் எனக்குள் நான் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எண்ணி 60வது நாளில் நீங்கள் ஆடிக்காரில் போவீங்க, 61வது நாளில் உங்கள் வளர்ச்சியை இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் தாங்க உங்கள் அன்பு கலைஞன் பாத சோசியம். ஹலோ கந்தசாமி. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சயின்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஒரு பெரிய கலை பயணத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. எனக்கு இசை பிரியம், நான் வந்து தாளம் போடுறேன். அப்போ அந்த ஆர்வத்தில் கலைப்பயணத்துக்கு போகிறேன். நான் செலக்ட் ஆகிட்டேன். இசைக்கலைஞனாக போய் உட்காந்து ஒரு 7-8 நாடகம், அந்த நாடகத்துக்கு இசை நான் தான் கொடுக்கணும். இசைக்கலைஞனுக்கு மட்டும்தான் பார்வை எங்கேயுமே வேறு பக்கம் செலுத்த முடியாது, கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நாடக பயிற்சி கொடுத்தது சென்னை கலைக்குடைய டைரக்டர் பிரில்லியன் சார் அவங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 9:15 ஆயிட்டிருக்கு. இனி இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிருக்கீங்க. என்னினிய பொண்ணிலாவே, என்னினிய பொண்ணிலாவில் இந்த

நேரத்துக்கு ஏற்ற மெலடியான மென்மையான அழகான அன்பான பாடல்களாக தான் மனசுக்கு இதம் தரைய நமக்கு வந்து இந்த பாட்டெல்லாம் திருப்பி திருப்பி திருப்பி கேட்டு ரசிச்சிருப்போம். அப்படியேப்பட்ட பாடல்களை தான் இந்த நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாட்டாக வந்துட்டுருக்கு, ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கோம், அது இந்த திருமண வீடுகளெல்லாம் ஆடி மாதம் முடிட்டு எதாக இருந்தாலும் பேசுவோம். ஆடி மாதம் முடிஞ்சவுடனே ஆவணி மாதத்தில் எடுத்து வந்துடுறாங்க, ஆடி மாதத்துல ஏன் வந்து பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்களே. அப்படி இந்த ஆவணி மாதம் அப்படின்னாவே அடுத்தடுத்து சுபகாரியங்கள்லாம் அப்படியே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா. ஒரு மாதம் அப்படியே காத்திருந்துட்டு அப்படி சுபகாரியம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் கல்யாணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாண வீடுகளில் பாட்டு பாட்டு இல்லாத இப்போலாம் வந்து அதை வந்து ரேடியோவில் போகிறதுக்கு போல லைட் மியூசிக் கச்சேரி அப்படி இப்படின்னு எதா ஒன்று வந்து மக்கள் வந்து நம்மளை வச்சு மக்களை வந்து அந்த கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு நம்மளை எப்படியாவது ஒரு விதத்தில் சந்தோஷப்படுத்தி அனுப்பணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நிறைய கல்யாணங்கள்லாம் வச்சுட்டுருக்காங்க இல்லையா. அப்படி நீங்கள் கல்யாண வீடுகளில் கேட்டு வச்சு ஒரு பாட்டு தான் இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு. செவந்தி படத்துலேருந்து செம்மீனே செம்மீனே ஜெயச்சந்திரன் சுனந்தா அவங்களுடைய குரலில் வாலிவரிகளில் இளையராஜா இசையில் என்னென்ன பொண்ணு இல்லாமல் முதல் பாடலாக வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

ஏன் இனிய பொண்ணுலாவே கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். முதல் பாடலே ரொம்ப சூப்பரான ஒரு பாடலோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்த பாட்டு பொதுவாக வந்து நண்பர்கள் அமையிறது அப்படின்றது வந்து ஒரு ரொம்பவே நமக்கு வந்து தாங்குன்னு தாங்குவாங்க பார்த்தீங்களா. அப்படி தான் நண்பர்கள் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சா போதும், அவங்களுக்கு எப்படி தான் தெரியும்னே தெரியாது, தெரிஞ்சிடும். அப்படியே உசுப்பேத்துட்ட எனக்கு தெரியாதா, அதுதான் உனக்கு தான் மாப்பிள்ள அப்படி சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக சூப்பராக பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு நண்பர்கள் அப்படின்னாவே அது அந்த கேங்கே அப்படி சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு கேங்காக சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. பாடல் வந்து கோபுர வாசலிலே படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், மனோ மற்றும் சுரேந்தர் இவங்களோட குரலில், வாலி வரிகளில் இளையராஜா, இசையில் தேவதை போல் ஒரு பெண்ணுங்கு வந்ததை நம்பி அப்படின்னு ஒரு கதையை அந்த பாட்டில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி கதை கதையெல்லாம் சொல்லுவாங்க, கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

கேட்டிருக்கோம் என் இனிய பொன்னிலாவே வெத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அந்த நேரத்தில் என் இனிய பொன்னிலாவே கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் வந்து கேட்குற பாட்டு வந்து நமக்கு வந்து பொதுவாக வந்து இந்த மண்ணின் இசைக்கருவிகள்னு நிறையா கருவிகள் இருக்கும் பார்த்தீங்களா, புல்லாங்குழல், அப்புறம் வந்து பறை இசை, மத்தளம், இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இந்த கல்யாண வீட்டில் வந்து கெட்டி மேலங்கும் போது அந்த ஒரே மியூசிக் தான், எத்தனை வருஷம் எத்தனை ஜென்சி அப்படி இப்படி வந்தாலும் பாரம்பரியமாக அந்த ஒரு மியூசிக் மட்டும் எவ்வளோ அழகாக அந்த கெட்டி மேலே சத்தம், அதில் அந்த நாயனம் வாசிக்கிறவங்க வந்து அழகாக அப்படியே வந்து எப்படி தான் அந்த காற்றிசை கருவிகள் நம்ம சொல்லுவோம்ல, அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளேருந்து எடுத்து நாபிக்கபலத்துலேருந்து எடுத்து வாசிக்கிறாங்கன்ற மாதிரி நமக்கு அது கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இந்த பாட்டுடைய வரிகளும் அப்படி தான் ஆரம்பிக்கும், கொட்டுங்களி கொட்டு நாயனம், நாயனம் அந்த நாயனம் வாத்தியதெல்லாம் நம்ம கேட்கும்போது அடாடாடாடா என்ன அருமையாக வாசிக்கிறீங்க, என்ன ஊருங்க, நம்ம ஊரில் ஒன்று புக் பண்ணோம், வருவீங்களா, டேட் இருக்கா அப்படின்லாம் கேட்போம்ல, நல்லா வச்சா அப்படி ஒரு பாட்டு தான் அந்த நேரத்தில் வந்து நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். பாடல் வந்து சின்ன ஒரு படத்துலேருந்து பாட்டு வந்துட்டுருக்கு, கொட்டுக்களி கொட்டு நாயனம், பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இவங்களோட குரலில், கங்கை மரன் வரிகளில், இளையராஜா இசையில்.

கேட்டுருக்கோம் என் இனிய பொண்ணுலா வேலை. இந்த நேரத்துக்கு இதமான பாட்டை தான் கேட்டு வச்சிட்ருக்கோம், என் இனிய பொண்ணுலா வேலை. அடுத்த பாட்டாக கேட்கக்கூடிய பாட்டு, இந்த பாட்டுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம தமிழோடைய அழகு என்ன அப்படின்னா ஒரே டைலாக் தான், ஆனால் நம்ம வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்றத பொறுக்கு அந்த டோனு அப்படியே வந்து ஹை பீச்சில் இருக்கும், இல்லைனா ரொம்ப கீழே சாஃப்டாக லோ பீச்சில் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற டைலாகை காமு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பேசணும்னா, என்னெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். அதே காபி கல்யாணத்துக்கு பின் அப்படி இல்லைனா சிங்கிள் மிங்கிள் ஆகிட்டோன்னா அதே டைலாகு டோன் கம்மியாகிடும், ரொம்ப சாஃப்டாக அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற டோனுக்கு வந்துடுவோம் பார்த்திங்களா, ஒரே டைலாக் தான். அப்படி ஒரு சாஃப்ட் கேரக்டர் நம்ம லைஃப்குள்ளே வந்துட்டாங்கன்னா செங்கக்கல்ல வச்சு வீடே கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த சுச்சுவேஷன் கேட்குறதுக்கும். பாட்டு அப்படி தான் இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் நீங்கள் கேட்டவை படத்தில் இந்த நேரத்தில் பாட்டு வந்துட்டுருக்கு. பாட்டுடைய வரிகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இவங்களோட குரலில், புலமைப்பத்தன் வரிகளில் இளையராஜா இசையில் வந்துட்டுருக்கு. ஓ வசந்தராஜா கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

அப்படி ஒரு சாஃப்டான பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 9:40 நோக்கி ஓட்டிருக்கேன். அந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கோம் என்னிய பொண்ணுனா வேலை. அடுத்த பாடலாக வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லார்ட்டையும் நல்லா கடக்கடா படப்பட டிப்பு டிப்புன்னு பேசுவோம் நம்ம. இது ஒரு ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ கார்லேயோ இல்லை வந்து நம்ம வந்து இதில் இன்ட்ரோ வட்டி எக்ஸ்ட்ரா வட்டி அப்படிலாம் நிறையா இருக்கும். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து சும்மா ஒரு ஜென்ரலாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும்னா ஜாலியாக பேசுவோம். ஆனால் நம்ம பேசணும்னு ஒருத்தவங்கள்ட்ட வரும்பொழுது வார்த்தையே வராது. திது திது திது என்ன பேசுறது, சாப்பிட்டீங்களா, சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு, அப்புறம் அப்புறம் அப்படின்ற வார்த்தையை தான் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா அப்படி வந்து நம்ம கரெக்டாக பேசணும், சரியாக பேசணும், நம்ம எதுவும் வந்து தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு கவனத்தோடு இருக்கும்போது தான் அந்த தத்தி தடுமாற்றம்லாம் வரும் இல்லையா. அப்படி ஒரு பாடல் தான் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன், நானே ராஜா நானே மந்திரி படத்துலேருந்து பி ஜெயச்சந்திரன்ற சுஷீலா இவங்களோட குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் இந்த நேரத்தில் பாடல்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8 மணிக்கு இசையும் நானும். நிகழ்ச்சியில் இசையோடு தனது வாழ்வை இணைத்துக் கொண்ட வசீகரிக்கும் குரலுக்கு உரியவரான பின்னணி பாடகர் கௌஷிக் ஸ்ரீதர் அவர்களின் நேர்முகம்.
1: லைவ் ஷோஸ்ல பெரிய சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஒரு மேடை பயம். ஏன்னா வந்து ரியாலிட்டி ஷோல நம்ம பாடும்போது ஜட்ஜ் பண்ணுவாங்க, பட் இதுல வந்து அவங்களோட கொலாப் பண்ணி பாடும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சேலஞ்சா இருந்தது.
0: இசையோடு இணைந்திருப்போம் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.

9:46 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கும் இன்னும் பொன்னிலாவே வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுருச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டாக வந்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறவு முறைகள் அப்படின்றது

வந்து அங்கிள், ஆண்டி, மாமா, அக்கா, அண்ணன் அப்படின்றதோட முடிஞ்சிருது. அதை தாண்டி சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, பங்காளி, அங்காளி, இவங்கெல்லாம் உறமுறை, உறவு முறை, உறமுறை, பொண்ணு கொடுத்தவங்க எடுத்தவங்கன்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்லி தர்றது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா எந்த குழந்தைங்களை பார்த்தாலும் நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு கல்யாண வீட்டில் ஃபங்க்ஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க வந்து அந்த பயத்துலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிருது, அதுக்குள்ளே நம்ம புக் பண்ண ட்ரெயின் டைம் ஆயிரும், உடனே தூக்கிட்டு குழந்தைங்களாம் கிளம்பிடும். அப்படி நம்ம வீடுங்களுக்கு போகிறதே வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படி தாத்தா பாட்டிங்கள்கிட்ட குழந்தைங்க ஓடி கதை கேட்டு தூங்குறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டே ரொம்ப பின்னாடிலாம் போகாது அப்படின்றீங்களா? இருந்தாலும் அப்படிலாம் இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும், அவங்களுடைய உலகம் வேறையாக இருக்கும்ல. ஸோ அப்படி வந்து ஒரு பேத்தி தன் வீட்டுக்கு எப்போ வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு ஒரு காலிங் பெல்லை வாசிட்டு காத்துக்கிட்டே இருக்காங்க பாட்டி. அந்த பாட்டி வந்து அந்த காலிங் பெல் எப்போ அடிக்கும் அப்படின்ற இயக்கத்தில் இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்த உடனே இந்த கண்ணீர் பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படமும் இந்த பாட்டும் பூவே பூச்சோடவா படத்துலேருந்து ஒரு காலிங் பெல்லுக்குள்ளே இவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டு பார்த்தீங்களா? எதுவுமே எந்த பொருளுமே அதுக்கு பின்னாடி எமோஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ஒரு படம் தான் இந்த நேரத்தில் கே ஜி யேசுதாஸ் அவருடைய குரலில், வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில் பூவே பூச்சோடவா. அழைப்பு மணியந்த வீட்டின் கேட்டாலும் ஓடி வந்து நான் பார்ப்பேன்ற வரிலாம் அடாடாடா எப்பறம் கேட்குறதுல கேட்டுடுவாங்க.

நேரம் 9:53 நோக்கி ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் என் இனிய பொண்ணுனாவே. புத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு வச்சிட்ருக்கோம். என் இனிய பொண்ணுனாவில் இந்த நேரத்துக்கான நிறைவு பாடலாக பாண்டி நாட்டு தங்கம் படத்தில் இருந்தால் ஏழேலும் குயிலேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொண்டாட்ட பாடல், திருவிழா பாடல் அப்படி சொல்லலாம். அப்படி ஒரு பாடல் தான் இந்த நேரத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் இவங்களோட குரலில், கங்கை மேரன் வரிகளில், இளையராஜா அவருடைய இசையில், என்னுடைய புன்னனாவில் நிறைவு பாடலாக வந்துட்டு இருக்கு. அந்த பாட்டை ப்ளே பண்ணிட்டு அப்படியே நீங்கள் அடுத்ததாக வந்து எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் பாட்டு கேட்டு ரசிக்க போகிறீங்க. அது நீங்கள் விரும்பினா உங்கள் விருப்பமான பாடல் தான். இப்போ இன்றைக்கி நம்ம வித் பாரத் தமிழகம் 102.3 இன்றைக்கி இரவு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் நீங்கள் விரும்புகிற உங்கள் விருப்பமான பாட்டு ப்ளே ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு கண்டிப்பாக எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு 10லேருந்து 11 பாட்டு ப்ளே பண்ணலாம். எவ்வளோ நேயர்களுக்கு விருப்பமான பாடல் நிச்சயமாக ப்ளே பண்ண முடியுமோ அந்த நேரத்தில் ப்ளே பண்ணி உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைய பாடலாக என்னைய பொண்ணுலாவில் பாண்டிநாட்டு தங்கம் படத்துலேருந்து பாடர்ந்துட்டுருக்கு கேட்டுருந்தீங்க. என்னைய பொண்ணுலாவே நான் உங்கள் நண்பன் உங்களிறவன் ஆர்ஜி ஆனந்தே தான். இது வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிரட முழுமையான டம்டம் கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது. நேரம் 10:01 ஆயிடுச்சுக்கு. இந்த மறுபடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தேதம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வுனாவே உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த 1 மணி நேரம். நீங்கள் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு மனசில் தோணுதுப்பா, சரி கேட்போம், நீ போட்டா போடு போடாட்டி விடு, இருந்தாலும் நான் கேட்டு வைப்போம் அப்படின்னு உங்கள் விருப்பமான பாட்டு நிச்சயமாக அப்படியே வந்து ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகம் இல்லையா. அப்படி நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க, 9444001023.

0000023 பத்து நம்பர் வந்துருச்சா, 9444001023 9444000023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சுருக்கமாக மெசேஜ் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா இந்த நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ உங்கள் விருப்பமான பாட்டை எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் வெத்பாறை தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யாருக்காக பாட்டு ப்ளே ஆக போகுதுன்னா, சத்யஸ்ரீ கும்பகோணத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. சத்யஸ்ரீ கேட்டிருக்க பாட்டு வந்து பொதுவாக வந்து இந்த மணிலாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா பெண்கள், அந்த மணி வந்து அவ்வளோ அழகாக திருவிழாக்கள்லாம் பார்த்து பார்த்து என்னங்க இவ்வளோ வேலை சொல்கிறீங்க, ஒரு பார்த்து சொல்லுங்க 150 ரூபாலாம் வேலைக்கு ஆகுதுங்க, ஒரு 100 ரூபா தரீங்களா இல்லையா அப்படிலாம் பார்த்து பார்த்து அந்த மணியெல்லாம் எவ்வளோ அழகாக டிசைனாக வாங்கிட்டு போவோம். அது போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளே பிச்சுக்கிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த மணி பிச்சுக்கிச்சுன்னா எவ்வளோ கோபம் வரும். ஆனால் இந்த இடத்துல மணி பிச்சுக்கும், ஆனால் நம்ம அதை ரசிப்போம் அந்த பாட்டை. அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன்லாம் பாட்டு, அந்த மணி அப்படியே டிங்கு டிங்கு டிங் டிங்னு ஒடியாற மாதிரியே மியூசிக்கும் அப்படியே அப்படியே வயலின்லாம் வாசிச்சு அவ்வளோ அழகாக இருக்கும். அது அந்த குடலாம் அந்த அருவியில் மேலேருந்து கீழே ஒடியாரும் பாருங்கள், அந்த குடை கீழே விழுந்து ஒடியாடுறதே அவ்வளோ அழகாக இருக்கும் மியூசிக்கெல்லாம். சின்ன கவுண்டர் படத்துலேருந்தால் முத்துமணி மான படலை வந்து நம்ம ரிங்டோனாக வச்சுருப்போம், அப்படி ஒரு படம் தான் விருப்பமான படலாக சத்யஸ்ரீ கேட்டிருக்காங்க கும்பகோணத்துலேருந்து. அவங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காம எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், ஆர்வி உதயகுமார் வரிகளில், இளையராஜா இசையில், நிகழ்ச்சியில் முதல் படம் வந்துட்டுருக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் கேட்டுடுவாங்க.

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாட்டை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நீங்கள் சில அடுத்த பாட்டெல்லாம் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நண்பர் சரண் சென்னையிலேருந்து பாட்டு கேட்டிருக்காரு. சரண் கேட்டிருக்க பாட்டு வந்து சில நேரம் வந்து நம்ம ஏன் அமைதியாக இருக்கோம், எதுக்கு அமைதியாக இருக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஆனால் அமைதியாக இருப்போம். பக்கத்தில் வந்து ஏன்டா அமைதியாக இருக்கு, என்ன தான் நான் நினைக்கிறேன், ஏதாவது சொல்கிறா அப்படின்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கேட்டாலும் தெரிலடா ஆனால் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம அப்படியே தனிமையாக யாருமே கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி பாட்டெலாம் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த மோடு அந்த மூடுக்குள்ளேயே போயிடும். அப்படி ஒரு பாட்டை தான் விரும்பி கேட்டிருக்காரு சரண் சென்னையிலேருந்து. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இவங்களோட குரலில், தனுஷ் அவரோட வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் பிறை தேடும் இறைவிலி. அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே இந்த நைட்லலாம் நிலா ஒளி போட்டு அந்த தண்ணி அப்படியே பொறுமையாக அப்படியே போயிட்டு வரும் பார்த்தீங்களா, என்ன கவிதை மாதிரியே இருக்கா, அப்படி தான் அந்த பாட்டு இருக்கும். கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம். சரண் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல்கள்.

ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம்னா உடனே கடை கடை கடைன்னு வேகனாக வீட்டுக்கு போயிடணும். இடையில எங்கேயாவது ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தோம்னா அது நம்ம மறந்து போயிட்டோம்னா ஐஸ்கிரீம் உருகி போயிடும். அப்படி உருக வைக்கிற ஒரு பாட்டு தான் அந்த நேரத்தில் கேட்டு முடித்தோம். 10:05 நோக்கி விட்டுட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டுரைச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் விரும்பி பாடற கேட்டிருக்காங்க. ஜனனி தஞ்சாவூர்லேருந்து பாடற கேட்டிருக்காங்க. ஜனனி அவங்க கேட்டிருக்க பாட்டு பொதுவாக எந்த ஒரு வேலை செய்யும் போதும் பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம், இல்லை வெளியில் நீங்கள் என்னாச்சு ஏற்பாடு, இல்லை வந்து நிறைய ஸ்பீக்கர் அது நிறையா வந்துருச்சு இப்போலாம் டெக்னாலஜி. அந்த மாதிரி பாட்டு சைடில் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், செய்யக்கூடிய வேலை நேரமும் தெரியாது, செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக செய்யலாம். அப்படி காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அது ஜிம்மாக இருக்கலாம், சமையலாக இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பாட்டை கேட்கும்போது எனர்ஜி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு அந்த வால்யூமை பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு எனர்ஜியான பாட்டு தான் பாண்டியன் படத்துலேருந்து மனோ மற்றும் சித்ரா இவங்களோட குரலில் வாலி வரிகளில் இளையராஜா அவங்களோட இசையில் அன்பே நீ என்ன பாடுறது தான் விரும்பி கேட்டிருக்காங்க. ஜனனி அவங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் இந்த எனர்ஜியான பாட்டு நம்ம வித் பாரத் தமிழ் 102.3.

பத்து மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாட்டை தான் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க நண்பர் முகிலன் சென்னையிலேருந்து பாடுற கேட்டிருக்காரு. முகிலன் கேட்டிருக்க அந்த பாட்டு வந்து நம்மள நிறைய பேர் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கிடச்சிச்சின்னு வச்சிங்க, நம்ம ஊருங்களுக்கு கிராமங்களுக்கு இல்லை நம்ம ஊர் எதாக இருந்தாலும் நம்ம ஊரில் போய் இறங்கும்போது அப்படியே வந்து அந்த மூச்சு விடுறது நமக்கே தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சனி ஞாயிறு முடிஞ்சு திருப்பி கிளம்பும் வந்தால் அந்த மூச்செல்லாம் பின்னாடி பேண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அப்படி அந்த ரிலீஃப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஊரில் போய் இறங்கி சொந்த பந்தங்கள்லாம் பாட்டு வீட்டில் அப்படியே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டாடாடா அப்படி இருக்கும்ல, அப்படி ஊருக்கு போன ஒரு ஃபீலில் வந்து ஒரு பாடரை கேட்டிருக்கிறாரு. சின்னத்தாய் படத்துலேருந்து நான் ஏரிக்கரமையில் இருந்து இந்த பாட்டை கேட்கும்போதே அப்படியே பஸ்ஸில் நம்ம ஊருக்கு போய் இறங்குற அந்த ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு பாடர் தான் கேஜே யேசுதாஸ் மற்றும் சொன்னலத்தான் எங்களுடைய குரலில் வாலி வரிகளை இளையராஜாவோட இசையில் விரும்பி கேட்டிருக்காரு முகிலன் அவர்களுக்காகவும். சார் அந்த பாட்டு தான் நானும் கேட்டிருக்கேன், என் பேரையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ஜோதி சென்னையிலேருந்து அவங்களும் இதே பாட்டை தான் விரும்பி கேட்டிருக்காங்க. ஸோ முகிலன் அவர்களுக்காகவும் ஜோதி அவங்களுக்காகவும் இந்த நேரத்தில் சின்னத்தாய் படத்துலேருந்து விருப்ப பாடம் வந்துட்டுருக்கு கேட்டுடுவாங்க.

கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த விருப்பமான பாடலாக கேட்டிருக்கிறாங்க. சா காயத்ரி திருவாரூர்லேருந்து பாடுற கேட்டிருக்காங்க. காயத்ரி கேட்டிருக்க பாட்டு வந்து சில நேரங்களில் நம்ம வந்து நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பாட்டெல்லாம் அப்படி ஓடிச்சுன்னு வச்சிங்களேன், நம்ம பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே நிப்பாட்டிட்டு, டாடாடாடாடா என்ன பாட்டு, என்ன வயலின், வெட்டி வேறு வாசம், விடலப்புள்ள நேசம் போடு, இந்த பாட்டெலாம் நான் வந்து 10th படிக்கும்போது தினம் ஒரு 100 தாட்டியாச்சும் கேட்டிருப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டெலாம் ஓடிட்டு இருக்கும்போது டிஸ்கஷன் அப்படின்னு வரும்போது கலந்துரையாடலையாட்டே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாடலில் வந்து எங்கன்னா கிராஸ் பண்ணோம் பஸ்ஸில் இப்போ நம்ம நண்பர்களோட யாருன்னே தெரியாதவங்களோட போயிட்டு இருக்கும்போது கூட இதெல்லாம் என்ன பாட்டுங்க இந்த மாதிரி பாட்டு.

தினம் ஒரு 100 தாட்டியாச்சும் கேட்டிருப்போம்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டெலாம் ஓடிட்டுருக்கும்போது டிஸ்கஷன் அப்படின்னு வரும்போது கலந்துரையாடலையாட்டே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாடலில் வந்து எங்கன்னா கிராஸ் பண்ணோம் பஸ்ஸில் இப்போ நம்ம நண்பர்களோட யாருனே தெரியாதவங்களோட போயிட்டு இருக்கும்போது கூட இதெல்லாம் என்ன பாட்டுங்க இந்த மாதிரி பாட்டெலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்போம்ல. அப்படி ஒரு பாட்டை தான் விரும்பி கேட்டிருக்காங்க காயத்ரி திருவாரூர்லேருந்து முதல் மரியாதை படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் வேச்சானகி இவங்களோட குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் நீங்களும் கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம்.

0: கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். உங்கள் விருப்பமான படுற அடுத்த படுற கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டு எப்படின்னா அப்படியே ஆரம்பிக்கும் போது அமைதியாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலேருந்து கிளம்பும் போது நமக்கு டைம் தெரியும், எழுந்திரிக்கை தெரியும், ஆஃபீஸ் போகிற தெரியும், பார்க்கிங்கில் போய் வண்டியை நிறுத்துறதுலாம் எல்லாம் பொறுமையாக தான் பண்ணுவோம். அந்த நிறுத்தினதுக்கப்புறம் இல்லை ஒரு ஜவுளி கடையில் கூட வச்சிங்க, அந்த லிஃப்ட்டு ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற நேரத்தில் போயிட்டு அவ்வளோ அவசர அவசரமாக ஓடி நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு ஓடுவோம்ல, அது போயிட்டு திருப்பி ஒரு நிமிஷத்தில் வந்துடும் தெரியும். இருந்தாலும் அங்கேருந்து பொறுமையாக வந்துட்டு அந்த லிஃப்ட்டு சாத்த போகிற நேரத்தில் ஓடுவோம் பார்த்திங்களா, கடை கடை கடை கடைன்னு. அந்த மாதிரி அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது சந்தனை தன்ற பொறுமையாக தான் ஆரம்பிக்கும். என்ன சொல்ல போகிறேன், நடுவில் அந்த இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரமீடு பக்கட்டாக போய் ரெண்டு வாசிப்பாங்க பாருங்க, கேட்குறதே அப்படி இருக்கும் அந்த பாட்டு. சூப்பராக அப்படி ஒரு பாடர் தான் கேட்டிருக்காரு நண்பர் சிவசங்கர், திருவண்ணாமலையிலேருந்து பாடர் கேட்டிருக்காரு. சிவசங்கர் கேட்டிருக்க பாட்டு வந்து கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து, சங்கர் மகாதேவன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர்ரஹ்மான் இசையில் பாட்டு வந்துட்டுருக்கு. அதில் இந்த இன்டர்வியூட் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து பொறுமையாக ஆரம்பித்து கடை கடை கடன்னு போகிற மாதிரி இருக்கும். கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். சிவசங்கர் அவர்களாக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடலாம்.
1: ஒரு கணம் போதும்

என்ன சொல்ல போகிறேன், டைம் 10:40 நோக்கி ஓடிட்டுருக்கேன். அந்த நேரத்தில் கேட்டுருக்கீங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாட்டை தான் கேட்டு ரசிட்டிங்கன்னு சொல்ல போகிறேன். அடுத்த பாடலாக கேட்டுருக்கிறார் நண்பர் ராமசாமி, சென்னையிலேருந்து பாட்டு கேட்டிருக்காரு. ராமசாமி அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்டெலாம் வந்து எத்தனை தாட்டி கேட்டாலும் அந்த பாட்டை வந்து நம்ம புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் எங்கள் தம்பி படத்திலேருந்து மானிய மரகதமே பாடுற விருப்பமான பாடலாம். மனமர் வயசு ஜானகி உங்களோட குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையில் ராமசாமி அவர்களுக்கும் கேட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் மானி மரகதமே.

இறங்குங்கப்பா ஊர் வந்துருச்சுன்ற மாதிரி அந்த பாட்டை கேட்டு முடிச்சிருப்போம். கேட்டு முடிச்ச நேரம் 10:46 நோக்கி ஓடிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில். அடுத்த பாட்டாக விரும்பி கேட்டிருக்காங்க பிரவீனா, பெரியாக்குறிச்சி அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாவட்டத்துலேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. பிரவீனா கேட்டிருக்க பாட்டு வந்து எப்பயுமே நம்ம வந்து நமக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை எல்லாத்திலையும் சொல்லிட மாட்டோம், ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட. ஏன்னா எல்லாத்திலையும் சொன்னோன்னா அது அடுத்த நாளே ஊர் ஃபுல்லாக போயிடும், அப்படிலாம் சொல்லிட முடியாதுல்ல. அப்படி சொல்லும்போது ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி அந்த ஒரு எதுவுமே பண்ணலனாலும் சொல்கிற ஆறுதல் இருக்கு பாருங்கள், அதுவே நம்மளை சரி பண்ணுறோம். அப்படி ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு கண்ணான கண்ணேன்னு சான்றோடன் அவருடைய வாய்ஸில் ஆரம்பிக்கும் போது விக்னேஷ்வன் வரிகளெல்லாம் அனிருத் மியூசிக்கில் அந்த பாட்டை வந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நானும் ரவுடி தான் படத்துலேருந்து பிரவீனா அவங்களுக்காகவும் கேட்டிருக்கலாம். அதுக்கு இந்த நேரத்தில் அப்படி ஒரு ஆறுதலான பாட்டு இந்த நேரத்தில் வந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க.

நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பமான பாட்டாக கேட்டிருக்கிறாங்க. சனப்பாடு கிராமம் கும்பகோணம் அந்த இடத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கேன். ராஜ் கேட்டிருக்க பாட்டு வந்து பொதுவாக ரெண்டு நண்பர்களோட சின்னதாக உரசல் வந்துருச்சுன்னா காமனாக பொதுவாக ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்திங்களா, அவன்கிட்ட வந்து என்னன்னு கேட்டு சொல்கிறாரு, நான் நேராக பேச முடியாது என்ன வரானா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி நடுவில் இருக்கவனை போட்டு பேசிகிட்டு இருப்போம். அவன் டேய் அதுக்கு நீங்கள் நேராகவே பேசிக்கலாமேடா, எதுக்குடா என்ன மூலமாக பேசிகிட்ருக்கேன்னு நினப்பான்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பால் அப்படி ஒரு பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதையவே கன்வே பண்ணுறாங்க. அப்படி ஒரு பாட்டை தான் நண்பர் ராஜ் வந்து தில்லானா மோகனம்பாள் படத்திலிருந்து நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா பாட்டை வந்து பி சுஷிலா அவங்களோட குரலில் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் விருப்பமான பாடலாக கேட்டிருக்காரு. ராஜ் அவர்களுக்காக சனப்பாடு கிராமம் கும்பகோணத்திலேருந்து கேட்டிருக்காரு. அதுக்காக இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்காரு.

நாலந்தான பாடல் கேட்டு முடிஞ்ச நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். நிறைய பாடல்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நண்பர்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில் எவ்வளோ பாடல் விருப்பமான பாடல் ப்ளே பண்ண முடியுமோ, நிச்சயமாக கேட்ட பாடல்கள் பாடல் கேட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகளோட கேட்ட பாடல் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வாட்ஸ்அப்பில் பாடல் கேட்ட வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களும் நன்றிகளோட மீண்டும் உங்களெல்லாம் இன்னொரு நல்ல நாள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். வரை ஸ்டேட்யூண்டாக கேட்டுருக்கேன் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இது நேரத்தில் கேட்டுட்டுருந்தீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலை ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நிகழ்ச்சிகள் நிறைவு பாடலாம் சபரி உள்கோட்டையிலேருந்து கேட்டுருக்காரு. கோவா பாடலேருந்து அவர் கேட்ட விருப்பமான பாடல் வந்துட்டுருக்கு வித் பாரதி தமிழ் 102.3 மனங்கிற முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆர்ஜே ஆனந்த்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இளையராஜா இசையமைத்து சித்ராவுடன் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து ஏற்றிய இந்த பாடல் முதல் மரியாதை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவனுக்கோ உண்மை பேச வேண்டும் ஆசை, ஆனால் தலைவிக்கோ பொய்யையும் மெய்யாயிருக்க வேண்டும் என்ற ஆசையோ?

எப்படியோ உண்மையோ பொய்யோ, ஆனால் அன்பு மட்டும் ஒன்று உண்மைதானே. அடுத்து வரும் பாடல் இளையராஜா இசையமைத்து பாடிய பாடல், வைரமுத்து ஏற்றி பூவிலங்கு படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த தலைவன் விடும் தூது அந்த தலைவிக்கு எப்படி இருக்கும்?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனசு மயங்கும் வழங்கிக் கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். அன்பு நேயர்களை, இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பாடு நிலாவை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடல் வாலி, இசை இளையராஜா. இதோ இந்த மலையோரம் வீசும் காற்று உங்கள் வீட்டின் முற்றத்திலே வீசட்டுமே. காத்திருங்கள் நேயர்களே.

அது பூக்களைத்தான் பறிக்காதீங்க படத்திலிருந்து இந்த பாடல் உங்களுக்காக. ஆம் நேயர்களே, அன்பு என்ற வாசம் இந்த பூவில் இருக்கும்போது எப்படித்தான் பறிக்க தோன்றும் உங்களுக்கு?

என் நேயர்களே, அன்பு என்று முறிக்கும்போது நிச்சயமாக எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடுத்து வரும் பாடல் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என்று சொல்லி மாலையாய் அந்த பூ சூடும்போது உங்களுக்குள்ளும் ஒரு ஆனந்தம் பிறக்கும் அல்லவா? எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள

ஒலித்த குரல் இணைகின்றது எஸ் ஜானகியின் குரலோடு. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் சின்னத்தம்பி பெரிய தம்பி படத்திலிருந்து இதோ அன்புக்கு ஒரு விளக்கம் இந்த இரவு வேளையில் கேட்கலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழப்பம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய், சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுனி எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்கின்றது. எங்க சின்ன ராசா படத்திற்காக வாலி ஏற்றி சங்கர் கணேஷ் இசையமைப்பில். இந்த இரவு நேரத்தில் இந்த சேவல் கூவட்டுமா இல்லையா?

மனசு மயங்கும் நிகழ்ச்சி இணைந்திருக்கும் அன்பினேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் காதல் பரிசு படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் புலமைப்பித்தன் ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியுடன் பாடிய பாடல். இதோ ஃபஸ்ட்டு குயில், இல்லை இல்லை ஃபஸ்ட்டு சேவல், இரண்டாவது குயில், அப்படி தானே?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி ராஜேந்தர் இயற்றி இசமித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல் இது. ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து இதோ இந்த சொல்லாமல் வரும் பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். வழங்கிக் கொண்டிருப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து கமல்ஹாசன் இணைந்து பாடியுள்ள பாடல் புலமை பித்தன் நாயகன் படத்திலிருந்து. இந்த பாடல் உங்களுக்காக.

அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 11:51. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் தான் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும்போது அடுத்த பாடலை கேட்டுவிட்டு முகநூல் வழியாக ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்தையும் விமர்சனங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பாராட்டுக்கள் என்று சொல்லி இதோ ரெட்டைவால் குருவி படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில் நா காமராசன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் பாடல் இதோ கண்ணன் வந்து பாடுகிறான்.

முகநூல் வழியாக தங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்ட ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லும்போது, ஸ்ரீரங்கம் ராஜேஷ் என்ற அன்பு நேயர், திருச்சி குமரன் நகர் லட்சுமி என்ற அன்பு நேயர், செல்வநாதன் என்ற அன்பு நேயர், அவர்களைத் தொடர்ந்து அம்பத்தூர் முத்துலட்சுமி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து விழுப்புரம் முரளிதரன் என்ற அன்பு நேயரும், தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும், முருகன் பெருமாள் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து முகமத் யூசுப் அவர்களும், அவர்களைத் தொடர்ந்து கொடமானப்பட்டி கே வி ஜெய்சேன் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து செல்வராஜ் ஐயாசாமி என்ற அன்பு நேயர், அவர்களையும் தொடர்ந்து கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்ற அன்பு நேயரும், புருஷவாக்கம் சவுந்தரராஜன் என்ற அன்பு நேயரும், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ற அன்பு நேயரும், ரசல் சுகுமாரன் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து சின்ன காஞ்சிபுரம் சீனிவாச வரதன் என்ற அன்பு நேயரும், பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து கலீல் அகமது பொன்னேரியிலிருந்தும், அவர்களைத் தொடர்ந்து முகமது யூசுப் என்ற அன்பு நேயரும், சாந்தி ரமேஷ் என்ற அன்பு நேயரும், அவர்களைத் தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய கருத்தினை அழகாக விவரித்து விட்டார்கள். பாராட்டிய அன்பு நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் என்று சொல்லி நிகழ்ச்சி நிறைவாக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல், பாடல் வைரமுத்து, இசை தேவேந்திரன், வேதம் புதிது படத்திலிருந்து, இதோ கண்ணுக்குள் நூறு நிலவு.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
0: நேரம் 12:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களே, இப்பொழுதிலிருந்து காற்றின் மொழியாகவும், ஒரு மணிக்கு நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணிக்கு தூங்காத விழிகளாகவும், 3 மணிக்கு இன்னிசை இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழ்ப்பம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய். தொடர்ந்து காற்றின் மொழி.
2: காற்றின் மொழி.

0: என்னது கண்ணேகனேன்னு சொல்றீங்க?
1: அட ஒன்னும் இல்லம்மா, என் கண்ணை பத்தி பாடுறேன். ரெண்டு நாளா தூக்கமே இல்ல, சதா அரிக்குது, வெந்நீரா கொட்டுது, அதத்தான் வேற ஒண்ணு.
0: ஓஹோ, அப்ப பாடு.

0: என் அங்கம் குளிர வாதி அனைத்து அகமகள் வேணோ. ஐயோ ஐயோ
1: தங்கையா, இப்போ தங்கமே சொல்றது
2: என்னதானே? இது என்னடா இது? இந்த பாருமா, இந்த பாட்டு பாடுறேன் பாரு, அதுல பித்தளை காசு வெள்ளி காசு வரைக்கும் வந்திருக்கு. தங்கம் கிடைக்கல, அப்படி தங்கம் வந்துருச்சுன்னா தங்கமே அதான்
1: பாடுங்க பாடுங்க.

0: பயந்தேனே. ஐயோ முகரைய பாரு, முகரைய பாரு, முகரைய பாரு, ஓஹோ முகரைய பாரு, முகரைய. சரி ஓ சரி.
1: இந்தங்கய்யா இன்னுமே ஒண்ணும் மாத்த முடியாது, சத்தியமா சொல்லுங்க. இப்ப தேனேன்னு என்னதானே
2: சொன்னீங்க? ஒண்ணு இல்லம்மா, இந்த எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியரு ஒரு பஸ்பம் கொடுத்துருக்காரு, அதை குழச்சு சாப்பிடறதுக்கு தேன் வேணும்.
1: அது சரி, எதிரில் இருந்தும் தொடப்பயந்தேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தமா?
2: எதிரில இருக்கு, தொட முடியல. இங்க இல்ல, தோட்டத்துல ஒரு மரத்துல உச்சியில இருக்கு தேன் கூடு, அது தொட போனா அடிக்குமோ இல்ல இல்ல கொத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு.
1: ஆஹா ஆஹா ஆஹா ஆஹா.

துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு தட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து போ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

தேன்மரையும் பட்டுச்சே வெக்கம் விட்டு பக்கம் நிற்க பொன்மடி பொன்மடி மன்னவன் கொண்டாடும் நேரம் என்ன சொல்லடி சொல்லடி சிந்திச்சு.

0: பாட வைக்கும் காதலுக்கு ஜெய்,
1: வாலிபத்தும் பாடலுக்கும் ஜெய், பாட வைக்கும் காதலுக்கு ஜெய்,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேரம் இப்பொழுது 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள்.

அரண்மனை கிளி படத்திற்காக மின்மினி ஸ்வரநலதா குழுவோடு பாடிய பாடலை கேட்டு முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து நிறைவாக கந்தன் கருணை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. எஸ் ஜானகி, சூலமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா குழுவினோடு பாடியுள்ள பாடல் இசை கே வி மகாதேவன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசையில் பக்தி பாடல்கள்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: நேரம் 4:09:40. நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். குன்றத்தூர் டி வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். பழனியூர் பி கே வெங்கடேசன் அவர்கள் தவில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: நேரம் 4:59:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய வித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. நேரம் 5:00. நேயர்கள் இனி கேட்கலாம்
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக ஸ்ரீ லக்ஷ்மி அஸ்தோத்திர சதநாமஸ்தோத்திரம் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்தோத்திரம். பாடியவர்கள் பாம்பே சிஸ்டர்ஸ்.

5:26:40 நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில் இதயர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியவர் பாம்பி சாரதா.